ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 6 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 11 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:56. மங்கள இசை. இன்று இடம்பெறும் ராகம் கர்ணரஞ்சனி.

அதிகாரம் 9, விருந்தோம்பல், குறள் எண் 7. இணைத்துணை என்பதொன்று இல்லை, விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். பொருள்: விருந்தாக வந்தவரின் தகுதியை பொறுத்தே விருந்தின் பயன் அளவிடப்படும் என்பதாகும். குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 9, விருந்தோம்பல், குறள் எண் 7. இணைத்துணை என்பதொன்று இல்லை, விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். விருந்தாக வந்தவரின் தகுதியை பொறுத்தே விருந்தின் பயன் அளவிடப்படும் என்பதாகும் இந்த குறளுக்கான பொருள். குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:25. நிகழ்ச்சி நிரல். இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள். இன்றைய காலை ஒலிபரப்பில் 6:05 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:45 மாநில செய்திகளும், 7:15 தமிழில் செய்திகளும் இடம்பெறும். இனி பிற நிகழ்ச்சிகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.R. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் S.Priya அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ, உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளும் அதன் ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டம் அறிவு. தொல்லியல் சட்டம் குறித்து வழக்கறிஞர் N.Savi சின்மா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்களை கேட்கலாம். இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸில் 7:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம் மற்றும் 7:50 நுட்பம் கற்போம் ஆகியன இடம்பெறும். 8:00 தமக்கென முயலா நோந்தான் தியாகி பகவத் சிங் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் மு ஜீவானந்தம் அவர்கள். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் ஒலிக்கும். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், 10:00 NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 பயணிகள் விருப்பம், 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை. இன்றைய பகல் ஒலிபரப்பில் 12:05 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:40 தமிழில் செய்திகளும், 1:45 மாநில செய்திகளும் இடம்பெறும். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மேலிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரைகாணம். 2:15 நீலமறை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள் கேட்கலாம். 2:30 பூவையர் உலகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம். 3:02

0: 0.4 overs to take a 1-0 lead in the three-match ODI series. Kohli's innings was the centrepiece of India's successful chase as the former India captain produced an aggressive display after initially settling into the innings. And in Asian Games, India will face Afghanistan in the second quarter-final of the men's cricket today in Nishin. The match will start at 10:30 a.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: வருமுன் காப்பது என முன்னோர்கள் கூறியது எத்தனை அருமையான அறிவுரை. நாய்களை வளர்ப்பது ஒரு சிலருடைய விருப்பமாக இருக்கிறது, அது தவறில்லை. நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதில் அவை சிறந்து நிற்பதனால்தான் அவை மனிதன் வாழும் இடத்திலேயே வாழத் தொடங்கிவிட்டது. தங்களிடம் அன்புடன் விளையாடும் நாயை கட்டி தெருவில் அழைத்துச் செல்வதில்லை, இதனால் கடித்து விடுகிறது. மருத்துவமனைகளுக்கு செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது. ஆடு மாடுகளை கூட கடித்து விடுவதனை பார்க்க முடிகிறது. 24 மணி நேரத்தில் அதனை உணர்ந்து மருத்துவரிடம் காட்டிவிட வேண்டும். எனவே முறையாக பராமரிப்போர் மட்டுமே நாய்களை வளர்க்க வேண்டும். முறையாக தடுப்பூசி செலுத்தி பாதுகாக்க வேண்டும். வெறிநாய் கடியால் விளையும் ரேபிஸ் நோய் மிக ஆபத்தானது. பக்கத்தில் எவரேனும் வந்தால் அவர்களையும் அந்த நோய் பாதித்துவிடும். எனவே தனி அறையில் அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படும். நாய் லேசாகத்தான் கடித்தது, அதன் பல் அச்சு இல்லை என விட்டுவிடக்கூடாது. அப்படி எளிதாக நினைத்து மருத்துவம் பார்க்காமல் மரணமடைந்தவர்களும் உண்டு. பாதிக்கப்பட்ட விலங்கின் உமிழ்நீர் பொதுவாக கடி அல்லது கீரல் மூலம் மனிதனுக்கு பரவக்கூடும். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே செப்டம்பர் 28 நாள் உலக வெறிநாய்க்கடி நோய் தினம் பின்பற்றப்படுகிறது. இந்த நாள் ஒரு நோயை பற்றி பேசுவதற்கான நாள் மட்டுமல்ல, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வு நாளாகும். வெறிநாய்க்கடி என்பது வைரசால் ஏற்படும் தீவிரமான தொற்று நோய். இந்நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த லூயி பாஸ்டர் மறைந்த நாளை நினைவு கூறும் நாள் இந்நாள். நாய் கடித்து விட்டால் முதலில் செய்ய வேண்டியது காயத்தை சோப்பு மற்றும் ஓடும் தண்ணீரால் சுமார் 15 நிமிடங்கள் நன்றாக கழுவ வேண்டும். இது வைரஸ் தாக்கத்தின் ஆபத்தை குறைக்க உதவும் முக்கியமான முதலுதவி நடவடிக்கையாகும் இது. பின் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் உண்மையை கூறி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுடன் இருந்து உடனடி நடவடிக்கையாக தடுப்பூசி போட்டுக் கொண்டால் உயிரை காப்பாற்ற முடியும். இன்று அனைவருக்கும் தகவலை பெறும் உரிமையினாலும் பின்பற்றப்படுகிறது. தகவல் அறிதல் அறிவின் முதல் படி. செப்டம்பர் 28 தகவல் பெறுவதற்கான சர்வதேச நாள். எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது என உறுதி செய்யும் நாளே இந்நாள். பணம், பதவி, புகழ் என அனைத்தையும் அறிவாலேயே பெற முடிகிறது. வழிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வினை மட்டுமே ஊட்டும் என உணர்ந்து கொள்ளும் நாள் இந்நாள். தொடர்வண்டியில் பயணம் செய்வோருக்கு தகவலே முக்கியம். அத்தகவலை கொண்டு முறையாக பதிவு செய்து கொள்ள முடியும். அதுபோலவே வேலை வாய்ப்பு, தேர்வு நாட்கள், தேர்வு முடிவுகள், வழக்கு முடிவுகள், வானிலை அறிக்கை, நிதிநிலை அறிக்கை, மக்கள் தொகை என அனைத்து தகவலையும் பெற முடியும். இதனை வழங்குவதே தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதாகும். இந்த சட்டம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் முக்கியமான கருவியாக உள்ளது. தகவல் அறிந்த குடிமகன் வலிமையான குடிமகன். அவர்களாலேயே நாட்டின் பெருமையை மற்றவருக்கு கூற முடியும். எங்கெங்கு என்னென்ன கல்வி வாய்ப்பு இருக்கிறது, உதவித்தொகை எங்கெங்கு கிடைக்கிறது என்னும் தகவல் தெரிந்தவர்களே பயன்பெறுகிறார்கள். தகவல் உரிமைக்கும் பொறுப்புக்கும் தொடர்பு உண்டு. நமக்கு தகவலை பெறுவதற்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு அந்த தகவலை பொறுப்புடன் பயன்படுத்தும் கடமையும் இருக்கிறது. ஒரு சிறிய தகவல் ஒருவரின் வாழ்க்கையே மாற்றிவிடும். எனவே அது மாற்றத்தின் விதையாகிறது. தகவல்களை தெரிந்து கொள்வோம், மற்றவர்களுக்கும் தகவல்களை பகிர்ந்து அவர்கள் வாழ வழி செய்வோம்.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: அருளிசை இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்ப சிந்தனை இது. பகவத்கீதையின் சாராம்சம். மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு போதித்தது. பார்த்தா, மனம் உறுதியாக இருந்தால் மலையும் வழிவிடும், பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் பாறையும் வைரமாகும். மூங்கிலின் விதை பல ஆண்டுகள் மண்ணுக்குள் அமைதியாக வேரூன்றி பின்னர் விரைவாக உயர்வது போல, உன் முயற்சிகள் உரிய காலத்தில் பலன் தரும். ஆகையால் பலனை எண்ணி தளராதே, கடமையை செய். அருளிசையின் முதல் பாடல் இதோ.

வீரமணி கண்ணன் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். இஸ்லாமிய சிந்தனை. அறிவு தாழ்ந்தவனை உயர்த்தும், ஆனால் அறியாமை வலிமையை வீழ்த்திவிடும். எனவே அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், அறியாமையை விலக்கிக் கொள்ள வேண்டும். அலிரளி சொன்னது.

ஏ ஜெய்னுல்லாபுதீன் ஃபைசி பாடியது. கேட்ட அந்த பாடல். நேரம் 6:28. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை, வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. விவிலிய சிந்தனை இது. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். விவிலிய சிந்தனை இது.

ஜாலி அப்ரஹாம் பாடியது. கேட்ட அந்த பாடல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போதித்தது. எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் விட வேண்டுமென்றால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு கடினமான முயற்சி தேவை.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய கேட்ட அந்த பாடலோடு இன்றைய அருளிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். சொட்டு நீர் பாசனத்தின் நன்மைகள் பற்றி சில தகவல்கள் இதோ உங்களுக்காக. மேற்பரப்பு பாசன முறைகளை காட்டிலும் சொட்டு நீர் பாசன முறையை கையாள்வதில் அதிக நன்மைகள் உண்டு. சொட்டு நீர் பாசனத்தின் முக்கியமான சிறப்பம்சம் பாசன நீர் சேமிப்பு ஆகும். மற்ற பாசன முறைகளை காட்டிலும் சொட்டு நீர் பாசனத்தில் அதிக அளவில் நீர் சேமிக்கப்படுகிறது. பயிரிடப்பட்டுள்ள பரப்பளவில் 30-40 விழுக்காடு மட்டுமே பாசனம் பெறுவதன் மூலமும் வாய்க்கால் வழி நீர்விரயம் முற்றிலும் தவிர்க்கப்படுவதன் மூலமும் ஆழ்நிலை கசிவினை குறைப்பதன் மூலமும் பாசன நீர் 50-60 விழுக்காடு வரை சேமிக்கப்படுகிறது. மேலும் நீர் பயன்பாட்டு திறன் அதிகரித்து அதிக விளைச்சலும் கிடைக்கிறது. சொட்டு நீர் பாசனம் மூலம் திரவ உரங்கள், நீரில் கரையக்கூடிய உரங்களை வெஞ்சுறிஞ்சி பிளஞ்சர் நீரேற்றும் கருவிகளின் உதவியுடன் பாசன நீரில் கலந்து உரங்களை பயிரின் வேர்பாகத்தில் நேரடியாக கொடுக்கலாம். இம்முறையில் பயிரின் உரத்தேவை 25 விழுக்காடு வரை குறைவதுடன் உர பயன்பாட்டு திறன் அதிகரித்து கூடுதல் விளைச்சலை பெற முடியும். பயிரின் தேவைக்கு ஏற்ப உரத்தை பலமுறை பிரித்து இடவும் சாத்தியமாகிறது. பாசன நீரும் உரமும் தொடர்ந்து வேர்பகுதியில் பயிருக்கு கிடைப்பதால் பயிர் வளர்ச்சி நடவு முதல் அறுவடை வரை நன்கு அமைந்து விளைச்சல் அதிகரிக்கும். மற்ற பாசன முறைகளில் பாசனம் செய்ய இயலாத ஓர்ப்புத்தன்மை கொண்ட பாசன நீரையும் சொட்டு நீர் பாசனம் மூலம் மிக சிறந்த முறையில் பயன்படுத்தலாம். மிக குறைந்த அளவு நீரில் நீர்போக்கில் நீண்ட நேரம் நீர் பாய்ச்சப்படுவதால் நீரில் கரைந்துள்ள உப்புக்கள் நீர் ஈரப்பகுதியின் வெளிச்சுற்றுக்கு தள்ளப்படுகின்றன. எனவே இந்த உப்புக்கள் பயிரின் அழுத்தத்தையோ சவ்வூடு அழுத்தத்தையோ பாதிப்பதில்லை. மேலும் மற்ற பாசன முறைகளில் பயிர் வளர்ச்சிக்கு இடையூறு உண்டாக்கும் களர் உவர் நிலங்களிலும் சொட்டு நீர் பாசனம் மூலம் சிறப்பான முறையில் பயிர் சாகுபடி மேற்கொள்ள இயலும். மணற்பாங்கான பூமி, மழை குறைவான பகுதிகள், சரிவான பகுதி பாசன முறைகளில் பயிர் சாகுபடி மேற்கொள்ள இயலாத பகுதி போன்ற நிலங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் சிறந்த முறையாகும். அழுத்தம் ஈடு செய்யும் சொட்டுவான்கள் மூலம் மேடுபள்ளமான நிலங்களுக்கு கூட பாசனம் செய்ய இயலும். மேலும் மிக லேசான மணலில் கூட அதிக நீர்போக்கு சொட்டுவான்கள் உதவியால் 0.3-0.5 மீட்டர் இடைவெளியில் பாசனம் செய்யலாம். கேட்டவை விவசாயிகளுக்கான அறிவிப்பு.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: வனப்பகுதிக்கு ஒட்டுற மாதிரி இருக்கிற ஏரியாவில வேலி அமைக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதே போல டீ தோட்டங்களுக்கு அருகாமையில் இருக்கிற விவசாய விளைநிலங்களுக்கு நம்ம இந்த வேலி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்.
2: இப்பெல்லாம் எந்த மாதிரி வேலி அமைச்சு பயிர்களை பாதுகாக்கிறீங்க?
1: தற்சமயம் வந்துட்டு மின்வேலி அமைச்சு பயிர்களை பாதுகாக்கிறோங்க. ஆரம்ப காலங்களில் எப்படின்னா வனவிலங்குகளுடைய தொல்லை அதிகமாக இருந்தது இல்லை, வெறும் இந்த கால்நடைகள் வந்துட்டு போகும், அதுக்கு சாதாரண வேலி மட்டும்தான் அமைச்சிருந்தோம்.
0: கேட்டு பயன்பெறுங்கள் இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில். தொடர்வது 6:45 மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் அசோக் சிங்கலின் 100 விழாவையொட்டி நாளிதழ்களுக்கு அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்படும் வாழ்க்கை உயர்ந்த மதிப்பை பெறுவதாக கூறியுள்ளார். இதையே நமது சான்றோர்களும் ஞானிகளும் நீண்டகாலமாக போதித்து வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தத்துவங்களின் அடிப்படையில் தமது வாழ்க்கையை தேசத்திற்காக அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கல் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அவரது மதிப்புகளையும் தேச சேவைக்கான அவரது அர்ப்பணிப்பையும் இளையோர்கள் அறிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கி ஊழியர்களின் 3 வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் 5 வேலை திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் இன்று முதல் 3 வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று நேற்று இரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்திய வங்கிகள் சங்கம் உறுதியளித்ததை அடுத்து 3 வேலை நிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதையடுத்து வங்கிகள் இன்று வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே பொதுமக்களிடம் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இனியும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மாநிலத்தில் கொலை கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். போதைப் பொருள் புழக்கமும் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் மதுபான கடைகள் குறைக்கப்பட்டது தொடர்பாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
4: இதுல எங்க துறை ரீதியாக SST இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து இதுல ஆர்வம் பண்றாங்களோ அவங்களை வந்து அது கூடுதல் பயிற்சி கொடுத்து அதுல கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம். அதனால இந்த முறை வந்து எவ்வளவு பேர் மாணவர்கள் அதுல விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறாங்க கண்டறிஞ்சு அவர்களுக்கான ஸ்பெஷல் கோச் நாங்க வந்து பண்ணுவோம். இது குறித்து வந்து விரிவான ஒரு அறிக்கை நாங்க வந்து வெளியிடுறோம். இந்த SST மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா வந்து TNPSC UPSC போன்ற அது தனியாகவும் மற்ற இதுல வந்து என்னென்ன அவர்களுக்கான ஊக்கப்படுத்துறதுக்கான என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கணுமோ அதையும் நாங்க வந்திருக்கோம். அது ஏற்கனவே போர்ட்டலே நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இப்பயே அது வந்து வேலைகள் போயிட்டு இருக்கு. அதற்கான முன்முயற்சிகள் முன்னெடுப்புகள் தொடர்ந்து நாங்க வந்து எடுப்போம்.
3: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் அக்கட்சியை மக்கள் ஆட்சியில் இருந்து அகற்றியிருப்பதாக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளரும் மாநில அமைச்சருமான திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர்

0: சாதி மத பாகுபாடு இன்றி மக்கள் தாவேக்காவிற்கு வாக்களித்திருப்பதாகவும் அதன் மூலம் தாவேக்கா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றி இடைத்தேர்தலிலும் தொடரும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மகளிர் உதவித்தொகை உயர்வு, 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர், வேலைவாய்ப்பு இல்லாத இளையோர்களுக்கு உதவித்தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி என எந்த வாக்குறுதியையும் அறிவித்தபடி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். இந்த தொகுதியின் இடைத்தேர்தல் தாவேக்காவால் திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கோவிட் பாதிப்பு காலத்தில் கூட சிறந்த நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறினார். தற்போது தாவேக்கா ஆட்சியில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் மின் கட்டணமும் மறைமுகமாக உயர்ந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் கொள்கை உறுதியுடன் செயல்படும் கட்சி நாம் தமிழர் மட்டுமே என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காக்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செயலாற்றி வருவதாக கூறினார். மக்கள் பிரச்சினைகளுக்காக தமது கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக திரு சீமான் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் நடைபெற்ற நாகை காற்றாடி திருவிழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று காற்றாடிகளை கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் கிளையூர் வட்டாரத்தில் உள்ள காமேஸ்வரம் நீலக்கொடி கடற்கரையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற நாகை காத்தாடி திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் 50,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடலென திரண்டு வந்து வண்ண வண்ண பட்டங்கள் வானில் பறந்த அழகை கண்டு ரசித்தனர். வெளிநாடுகளிலும் பெருநகரிலும் மட்டுமே காண கிடைக்கும் இது போன்ற பிரம்மாண்ட காத்தாடி திருவிழாவை தங்கள் சொந்த மாவட்டத்திலேயே கண்டு கடித்த பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியினை அடைந்தனர். போதை இல்லாத தமிழகம் என்பதே அரசின் முக்கிய இலக்கு என்பதை இளைஞர்களையும் மாணவர்களையும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது நம் அனைவரின் சமூக பொறுப்பு என்பது இந்த காத்தாடி திருவிழாவில் வலியுறுத்தப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், மதுரை, திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் வோச்சிச் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 7 மாதங்கள் முன்னதாகவே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியா சார்பில் ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளின் ஒரு பகுதியாக காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் மருந்துகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ரபி பருவ சாகுபடி தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த 2 நாள் தேசிய மாநாட்டை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 65வது தேசிய கலை கண்காட்சியையொட்டி சிறந்த கலைப்படைப்புகளுக்கு 20 விருதுகளை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் லலித் கலா அகாடமி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். மதுரையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீர்வரிசைகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இதய விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலாத்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு மு பிரதாப் பங்கேற்று சுற்றுலாப் பயணிகளிடம் கலந்துரையாடினார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உதகமண்டலத்தில் நீலகிரி உணவக சங்கம் சார்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. நீலக்குடி மெரினா கடற்கரையில் சென்னை மாநகராட்சி சார்பில் நேற்று நடத்தப்பட்ட பாரம்பரிய கலை விழாவில் ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. 296 ரன் எடுத்தால் வெற்றி.

தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இயற்கையின் மொழி. நிகழ்ச்சியில் இப்போது சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். நம் சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து கேட்க போகிறோம்.
2: நீலகிரியில தனித்துவமான சோலை காடுகளும் புல்வெளிகளும் இயற்கை பஞ்சு போல செயல்படுகின்றன. இவை மழை நீரை உறிஞ்சி பவானி, மாயார் மற்றும் கபினி போன்ற முக்கிய ஆறுகளில் ஆண்டு முழுவதும் நீரை வழங்குகிறது. இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். சோ அடுத்ததாக மண் அரிப்பு தடுப்பது, சாயில் கன்சர்வேஷன்ஸ். நீலகிரியில செங்குத்தான மலைச்சரிவுகளில் இருக்கும் கிரைசோபோகன் அப்படிங்கிற சில புல் வகைகளும் கூட இந்த சாயில் எரோஷனை தடுக்கக்கூடியதா இருக்கின்றது. ஸோ அடுத்தது பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறோம். ஸோ நீலகிரியில வரையாடு, சிங்கவால் குரங்கு போன்ற அரிய விலங்குகளும் சோலை மரங்களும் தாவரங்களுக்கு உணவையும் இருப்பிடத்தையும் தருகின்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஜைசியம், ரோடோடென்ட்ரம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இந்த மரங்கள் எல்லாம் இந்த விலங்குகளுக்கு அதனுடைய தாவரத்தையும் உணவையும் வழங்குகின்றன. ஸோ அடுத்தது பாரம்பரியம் மற்றும் மருத்துவ பயன்பாடுகள். ஸோ இந்த பழங்குடியினரின் மருத்துவம், தோடர், கோத்தார், இருளர், குறும்பர் போன்ற இந்த பழங்குடியினர் வந்து அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய மரங்களை பாதுகாத்து வைக்கிறதுனால இந்த ஈக்கோலஜிக்கல் வந்து பேலன்ஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அது என்னென்ன பிளான்ட் அப்படின்னா, ஆண்ட்ரோகிராபஸ், லியூகிஸ் போன்ற சில தாவரங்கள் வந்து அந்த பழங்குடிய மக்களால இன்னுமே பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பாரம்பரியம் மற்றும் மருத்துவ பயன்பாடுகள், ட்ரெடிஷ்னல் அண்ட் மெடிஷனல் யூசஸ் அப்படிங்கிறோம். இந்த பழங்குடியினரின் மருத்துவம், அதாவது மூலிகைகள் அப்படின்ற தொற்று மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது என்னென்ன பிளான்ட் அப்படின்னா, ஆண்ட்ரோகிராபிஸ், லியூகஸ், இந்த மாதிரி பல பிளான்ட்டுகளை இவங்க பயன்படுத்தி பாதுகாத்து வைக்கிறதுனால சில தாவரங்கள் வந்து அந்த பழங்குடி மக்களால இன்னுமே பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
1: வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நன்றி.
0: நிகழ்ச்சியில் இதுவரை சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: தேங்கி நிற்கும் நீரில் உருவாகும் சிறு உயிர்கள் மனிதர்களாகிய நமது உயிருக்கே ஆபத்தாக மாறும். வீட்டின் சுற்றுப்புறத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வோம். டெங்கு போன்ற கொடிய நோய் பரப்பும் கொசுக்களுக்கு பாய் சொல்வோம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் ரீனா ரவி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: ஒரு மனிதன் வாழக்கூடிய நாட்களில் அவனுக்கு மிக முக்கியமான உறுப்புகளான மொத்தம் 14 வகையான இராஜ உறுப்புகள். ஒரு மனிதனுடைய உடலில் 78 80 வகையான உறுப்புகளை நாம் பார்க்கலாம். ஆனால் மிக முக்கியமானது 14 வகையான இராஜ உறுப்புகள். மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் நரம்பு மண்டலங்கள். இந்த நரம்பு மண்டலம், இரத்த மண்டலம், இரத்தம் ஓடக்கூடிய பாதைகளை சரி பண்ணக்கூடியது இரத்த மண்டலம். இப்படி பல வகையான 14 வகையான மண்டலங்கள் நம்முடைய உடலில் இருக்குது. இதில் முக்கியமாக நம்முடைய உடலில் மூளை செயல்படுகிறது. நம்முடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வகையான உறுப்புகளையும் சேர்ந்து நாம் பார்க்கும்போது 14 வகையான இராஜ உறுப்புகளை நாம் பார்க்கிறோம். இதில் முக்கியமானது மூளை. இந்த மூளை ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் நரம்புகள் ஒவ்வொரு பொருட்களுக்கு, ஒவ்வொரு இராஜ உறுப்புகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் இரத்தத்தின் மூலம் கொண்டு செல்கிறது. இந்த நரம்புகள் ஒரு சிறிய அடிபட்டாலும் அந்த இடத்துல செல்கள் காயப்பட்டு அந்த இடத்துல இரத்தம் சரியான அளவுக்கு போய் சேரக்கூட முடியாத அளவுக்கு பழுதுபட்டிருக்கும். இந்த நரம்பு மண்டலம், தண்டுவடம், இது வந்து முக்கியமாக நம்முடைய உடல் உறுப்புக்கு தேவையானது. இந்த நரம்பு மண்டலத்தையும் நாம் சரியான முறையில் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது, இரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய இந்த நரம்பை ஒவ்வொரு இடத்திலும், நிறைய பேருக்கு வந்து இப்போ வெரிகோஸ் வெயின் என்று சொல்கிறோம். இந்த இரத்தம் வந்து சரியான அளவில் ஒரு மனிதனுக்கு கொண்டு செல்ல முடியாதபடிக்கு இந்த நரம்பில் ஏதாவது அடைபட்டிருந்தா அந்த நரம்பு வந்து நம்ம உடனடியாக அதுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும். காரணம், இந்த நரம்பு பழுதுபடும் போது தான் இந்த வெரிகோஸ் வெயின் என்று நம்ம சொல்லப்படக்கூடிய இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போது இரத்தத்தில் சரியான அளவுக்கு ஹார்ட்லேருந்து பிளட்டு வெளியே வருவதற்கு, உள்ளே போகிறதுக்கும், முக்கியமாக ஹார்ட்லேருந்து பிளட்டு வெளியே வரும்போதும் ஹார்ட்டுக்குள்ளே பிளட்டு போகும்போதும் இந்த நரம்புகள் தான் அளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறது. இந்த நரம்பு பழுதுபடும் போது இரத்தம் தடைப்பட்டு பலவிதமான வியாதிகளுக்கு ஒரு மனிதனை உட்படுத்துகிறது. தலையிலிருந்து கால் வரைக்கும் நம் உடலில் அநேக நரம்பு மண்டலங்கள் செயல்பட்டு வருகிறது. அது வந்து நரம்பு மண்டலம் என்று சொல்லும்போது எல்லா இராஜ உறுப்புகளுக்கும் இந்த நரம்புகள் செயல்பட்டு வருகிறது. இது இரத்தத்தை வந்து ஒவ்வொரு இடத்திற்காக கொண்டு செல்லக்கூடிய மிக முக்கியமானதாகும். இந்த நரம்பு மண்டலம் பழுதுபடும் போது தான் வெரிகோஸ் வெயின் மற்ற பிற பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. இது இரத்தத்தை கொண்டு செல்லும் போது அந்த இடத்தில் பழுதுபட்டால் இரத்தம் வந்து அந்தந்த இடத்திலேயே தேங்கி நிற்கும். அப்போ ஹார்ட்டுக்கு சரியான பிளட் கிடைக்காததுனால ஹார்ட் அட்டாக் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. அதனால நரம்பு மண்டலத்தை நம்ம சரியான அளவில் பாதுகாத்து கொள்ளணும்.
0: நலமுடன் வாழ.
2: இதுவரை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தொல்லியல் சட்டம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.
2: இப்ப நாம அடுத்ததா பார்க்க போறது வந்துட்டு குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். இந்த ஆர்கியாலஜிக்கல் அதாவது மான்யூமெண்ட்ஸ பிரிசர்வ் பண்றது எப்படி, அதை ஏன் நாம பிரிசர்வ் பண்ணணும், அதுக்குண்டான பின்னாடி பேக்கப் என்ன அப்படின்றதுதான் இந்த ஆக்ட். இதுல வந்துட்டு ஒரு ஆக்டே இருக்குங்க. இத நம்ம சேவ் பண்ணி அதை வந்துட்டு பின்னாடி ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்ம ரெஃபர் பண்ணி அதை ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும், அதை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றது தாங்க இந்த ஆக்ட். அந்த ப்ரொடெக்டட் மானுமெண்ட்டுக்கு உண்டான செலவு அதுக்கு எல்லாத்துக்குமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இந்த செக்ஷன் 5. அதுக்குண்டான அக்ரிமெண்ட்டு ஒருத்தவங்க ஓவர்டேக் பண்ணி லேப்ஸ் எடுத்து அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பில்டிங்க இப்ப வந்துட்டு விசிட் பண்ணணும், இல்ல அந்த பில்டிங்க வந்துட்டு யாராச்சும் பப்ளிக் யூஸ்வலா வந்துட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், இதை வந்துட்டு பப்ளிக் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சாலுமே அந்த அக்ரிமெண்ட் எடுத்தாங்க தெரியுங்களா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அவங்களோட பெர்மிஷனோட தான் அதுக்கு வந்துட்டு நம்ம விசிட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை பண்ணுவாங்க. இதுலயுமே நான் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் தான் எடுத்திருக்கேன். செக்ஷன் 7 பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஆஃப் எண்டோமெண்ட் டு ரிப்பேர் அ ப்ரொடெக்டட் மானுமெண்ட். அந்த மானுமெண்ட்டை நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம், ப்ரொடெக்டட் சைட்னு சொல்லிட்டோம், அதை நம்ம சேஃபாவும் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ சில பழைய காலத்து நம்ம பொருளை பாதுகாத்துட்டு வரோம்னா அதுக்கு ஒரு பீரியட் ஆன உடனே அது வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதை வந்துட்டு நான் வந்துட்டு ரிப்பேர் பண்றதுக்கான காசு வந்துட்டு எனக்கு கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு வந்துட்டு என்னன்னா செக்ஷன் 7 வந்துட்டு நமக்கு ரைட்ஸ் கொடுக்குது. இந்த ரைட்ஸ் எப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு உரிமை நமக்கு, நீங்க வந்துட்டு இந்த ப்ரொடெக்டட் சைட்டை வந்துட்டு நீங்க ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க காஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. இன்னொன்று வந்துட்டு என்னன்னா, இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, இதுல வந்துட்டு சிவில் சூட்டு கூட நம்ம ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் ஏன் இது குடுக்கறேன்னு சொல்றேன். இப்போ சிவில் சூட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா போடலாம். ஜென்ரலா நமக்கு வருது வந்துட்டு இந்த நம்மளோட பர்சனல் ப்ராப்பர்ட்டில தான் நம்ம யோசிப்போம். ஆனா இப்போ இந்த செக்ஷன் 7 ஒரு எக்ஸ்க்ளூசிவா என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸுக்கு கண்டிப்பா வந்துட்டு நம்ம சிவில் சூட் போடலாம் அப்படின்னு நமக்கு உரிமை கொடுக்குது. அதுவும் சிவில் கோர்ட்லயே நம்ம போடலாம். இந்த ப்ரொடெக்டட் மானுமெண்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னும் இந்த செக்ஷன் 7 சொல்லுது. செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை என்போர்ஸ் பண்ணணும் இல்லைங்களா. நான் வந்துட்டு அக்ரிமெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன், அதுவும் சாங்ஷன் ஆகி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை என்போர்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்குமே வந்துட்டு நம்ம ஒரு டைரக்டரா இருந்தாலும் சரி, இல்ல கன்சர்ன்ட் ஹையஸ்ட் அத்தாரிட்டி வந்துட்டு இல்ல வேணா இவங்க வந்துட்டு ப்ராப்பரா பாக்க மாட்டாங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு அப்செக்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனா அந்த அப்செக்ஷனுக்குமே வந்துட்டு ஒரு கன்சர்ன்ட் ஒரு ரைட்ஸ் குடுக்கறாங்க. இவங்க மட்டும் தான் வந்துட்டு அந்த அப்செக்ஷன் சொல்ல முடியும், அதாவது டைரக்டர் வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த செக்ஷன் 10. செக்ஷன் 13 பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் சர்டைன் ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸ், அந்த மானுமெண்ட்ஸ வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதை வந்துட்டு யார் மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம கன்சர்ன் கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணணும். யார் மூலியமானா அந்த கன்சர்ன் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, அந்த டைரக்டர் மூலியமா வந்துட்டு தான் அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு.
0: சட்டம் அறிவோம்.
1: நேயர்கள் இதுவரை தொல்லியல் சட்டம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.

0: நேயர்களே, உங்களின் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 3:02 உலக ராபீஸ் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். நேரலையில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்குபவர் குன்னூர் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவின் துணை இயக்குனர் டாக்டர் ஏ பிரேம்குமார் அவர்கள்.
1: This summer in my heart.

0: குழந்தைகளிடம் இருந்து தொடங்குகிறது தூய்மை. சாக்லேட் பிஸ்கட் கவர்களை வீதிகளில் போடாது குப்பை தொட்டியில் போடுவது கடமை. நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவோம், குப்பைகள் இல்லா சுற்றுப்புறத்தை உருவாக்குவோம்.
1: தொடர்வது 7:15 தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்

0: காஷ்மீர் ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவக் கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவக் கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் மருத்துவ அறிவியல் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க உடல் ஆரோக்கியம் முக்கியமானது என்று கூறினார். மருத்துவத் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அதே வேளையில் அறிவியல் முன்னேற்றத்துடன் அறநெறிகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். மருத்துவ கல்வி உட்பட அனைத்து கல்வித்துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் முன்னேறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சீகூர் மாவட்டத்தில் 36 புதிய கிராம சாலைகளுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். 106 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் இவற்றுக்கான பணிகள் ஓராண்டிற்குள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சாலைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் வாய்ப்புகளும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் சிறந்த சாலை இணைப்பை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்கலின் 100 விழாவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது செயல்பாடுகள் சுயநலமற்ற சேவை மனப்பான்மையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்றார். அத்தகைய அர்ப்பணிப்புடன் திகழ்ந்தவர் அசோக் சிங்கல் என்று அவர் தெரிவித்தார். அவரது வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியது என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 அரசுமுறை பயணமாக கத்தார் சென்றுள்ளார். அவருடன் நிதியமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் குழுவும் கத்தார் சென்றுள்ளது. இந்த பயணத்தின் போது இன்று தோஹாவில் நடைபெறவுள்ள ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது ஆண்டு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அந்த வங்கியின் தலைவருடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார். அத்துடன் ஜோர்டான், சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, சவுதி அரேபியா, நேபாளம் ஆகிய நாடுகளின் நிதி அமைச்சர்களுடனும் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். கத்தார் அரசின் மூத்த தலைவர்களை சந்திப்பதுடன் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து அந்நாட்டு முதலீட்டாளர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்துரையாட உள்ளார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் கால்நடைகளுக்கான காப்பீட்டு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த இணையதளம் தொடங்கப்படுகிறது. காப்பீடு தொடங்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பாக இந்த இணையதளம் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சேவைகளை வழங்கும். காப்பீடு வழங்குதல், கோரிக்கை செயலாக்கம், கண்காணிப்பு ஆகியவற்றை நெறிப்படுத்த இந்த தளம் உதவும் என்று கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளத்தின் சேவைகள் ஹிந்தி, ஆங்கிலம் தவிர 11 மாநில மொழிகளிலும் கிடைக்கும் என்றும், இதன் மூலம் கால்நடை விவசாயிகள் தங்களுக்கு வசதியான மொழியில் தகவல்களையும் சேவைகளையும் பெற முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பழங்கால சிற்பங்களை கண்டறிந்து அவற்றை இளையோரிடையே கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் தமது பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மன் கி பாத் உரையில் பாராட்டியது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் மணப்பாறையைச் சேர்ந்த பேராசிரியர் செல்வராஜ் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய திரு செல்வராஜ் இதனை தெரிவித்தார்.
1: மணப்பாறை பகுதியில் கண்டுபிடித்த வீரக்கல் தொடர்பாக பாரத பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டினார். மகிழ்ச்சியாக உள்ளது. இது பேராசிரியர் என்ற முறையில் எனக்கு கிடைத்த வெற்றி அல்லது மகிழ்ச்சி என்பதை காட்டிலும் இதற்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி மகிழ்ச்சி என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு. நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான இரண்டாம் கட்ட இயக்கத்தை தில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தேசிய டிஜிட்டல் சுற்றுலா கட்டமைப்பு மற்றும் மாற்று சுற்றுலா தலங்களுக்கான தேசிய இயக்கம் ஆகியவற்றையும் அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் சுற்றுலாவின் அடுத்த கட்டமாக பிரபலமான சுற்றுலா தலங்களை தாண்டி மண்டல அளவிலான சுற்றுலா தலங்கள் பிரபலம் அடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதிகம் அறியப்படாத சிறந்த இடங்களை ஊக்குவிப்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். இது உள்ளூர் மக்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள் ஆகியோருக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இணைந்து தனித்துவமான இடங்கள் அடையாளம் காணப்படும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் சுற்றுலா தலங்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் நோக்கில் ஆவணப்படம் வெளியிடப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார்.
1: வெள்ளூருக்கு ஒரு அழகான ஒரு டூரிசம் வீடியோ ஒன்று வெளியிடலான் இருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இங்க வெள்ளூர் மக்களுக்கு வந்து எங்களோட அதிகமா வந்து வெள்ளூரோட பெருமைகளும் மருமைகளும் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ வெள்ளூரோட சிறப்பு என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க எங்கேயாவது பாத்துருந்தா அதோட போட்டோகிராஃபியோ வீடியோவோ எடுத்துருந்த பட்சத்துல இல்ல எடுத்து எங்களுக்காக அழகா நாங்க வந்து ஒரு மெயில் ஐடி ஒன்னு ஷேர் பண்றோம், அதுல போஸ்ட் பண்ணுங்க. அதனால எல்லாருமே வந்து உற்சாகமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வெள்ளூரோட டூரிசம் வெறும் வெள்ளூர் போட்டோட நின்னுறாம இன்னும் அதிக அதிகமா நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் நிறைய நேச்சுரல் பிளேசஸ் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வாங்க. அது எல்லாத்தையுமே இன்னும் நம்ம வந்து நேஷனல் லெவல்ல வந்து போர்ட்ரே பண்ணோம்.
0: சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற 48வது உலக திறன் போட்டி நேற்று நிறைவடைந்தது. 70 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் இந்தியா 6 வெள்ளிப் பதக்கங்களையும் 20 உயர் சிறப்பு திறனுக்கான பதக்கங்களையும் வென்றது. கடந்த முறை 13வது இடத்தை பிடித்த இந்தியா இந்த முறை 3 இடங்கள் முன்னேறி 10வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அணியின் சிறப்பான செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ள மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி, இப்போட்டியில் இந்திய அணி வெளிப்படுத்திய அபார திறன் உலகளாவிய திறன் மேம்பாட்டு பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். முந்தைய சாதனைகளை முறியடித்து நாட்டின் இளம் போட்டியாளர்கள் இந்தியாவின் திறன்மிக்க மனிதவளத்தின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றும் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பை இந்தியா தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தில்லியில் இளம் தொழில் வல்லுநர்களிடையே கலந்துரையாடிய அவர் உலகின் 3வது பெரிய எரிசக்தி நுகர்வு நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். புவிசார் அரசியல் நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது எரிசக்தி ஆதாரங்களை வெற்றிகரமாக பன்முகப்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கலான சூழலிலும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை இந்தியா உறுதி செய்துள்ளது என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உரி பயங்கரவாத தாக்குதலில் 19 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 2016 செப்டம்பர் 28 மற்றும் 29 தேதிகளில் பாகிஸ்தான் அக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா இந்த துல்லிய தாக்குதல்களை நடத்தியது. உலக ரேபியஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெறிநாய்க்கடி நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதை கட்டுப்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த பிரான்ஸ் விஞ்ஞானி லூயி பாஸ்டரின் நினைவு நாளான செப்டம்பர் 28 தேதி 2007 முதல் ரேபியஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்தமான் நிக்கோபார், தெற்கு உள் கர்நாடகா மற்றும் உத்தராகண்டின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி நிஷினில் இந்திய நேரப்படி காலை 10:30 தொடங்க உள்ளது. இதனிடையே இன்று அதிகாலை தொடங்கவிருந்த ஹாங்காங் பாகிஸ்தான் இடையேயான மற்றொரு காலிறுதி ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில்

0: இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:25.

Good morning, Neil Grease. நேர்களே, இன்றைய இந்த இனிய காலை பொழுதை புத்துணர்ச்சியூட்டும் ஒரு சிந்தனையோடு தொடர்வோம். உன்னை சுற்றியுள்ள அனைத்தும் இருளாக தோன்றினால் மீண்டும் ஒரு முறை உற்றுப்பார். நீயே அந்த ஒளியாக இருக்கலாம். ரூமி என்ற அறிஞரின் சிந்தனை இது.

இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸின் முதல் பாடலாக கேட்டு ரசித்தீர்கள். வேட்டை படத்திற்காக ஹரிச்சரன், ஸ்வேதா, மோகன் குழுவினர் பாடியதை நா முத்துக்குமாரின் பாடல் வரிகள் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒலித்தன.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. இன்றைய தமிழ்நாட்டிற்கான வானிலை நிலவரம், இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி, தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட 19 மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழை பெற வாய்ப்புள்ள மாவட்டங்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் மற்ற இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பகலில் லேசான வெயிலும் மாலையில் குளிர்ந்த காற்றும் வீசக்கூடும். இன்றைய தமிழக வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.

0: எங்கேயும் எப்போதும் படத்திற்காக சத்யா இசையமைத்து பாடியது அந்த பாடல் சரவணன் எழுதியது.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: குட் மார்னிங் நீல் கிரிஸில் தொடர்கிறது புதின பக்கங்கள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

சோர்ந்து தளர்ந்து சாக கிடக்கிற அந்த கோலத்திலும் கூட அவருடைய காட்டாற்று பேச்சில் குறுக்கிட்டு நடுவே பேசுவதற்கு பயமாக இருந்தது அருவாளனுக்கு. அவருடைய தோற்றத்தில் ஏதோ ஒரு அம்சத்துக்கு இப்படி பயமுறுத்துகிற ஆற்றல் இருப்பதாக அவன் உணர்ந்தான். விடிவதற்குள் இவரை தீர்த்து விடாமல் திரும்பினால் பெருநிதி செல்வர் என்னை தீர்த்து விடுவாரே என்ற நினைப்பு வேறு இடையிடையே தோன்றி அருவாள மரவனுக்கு தன் நிலையை உணர்த்தி கொண்டிருந்தது. உடனே தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கவும் அவனால் முடியவில்லை. அவரோ அந்த பழைய பலிபீடத்தில் சாய்ந்து கொண்டு உயிரை கொடுப்பதற்கு முன்னால் உணர்ச்சிகளை வாரி வாரி கொடுத்து குமரிக் கொண்டிருந்தார். அவர் பேச்சு குறையவும் இல்லை, நிற்கவும் இல்லை, தொடர்ந்தது. அருவாளா, என்னுடைய நினைவுகளையெல்லாம் காலம் தேய்த்து சிதைத்து விட்டது. நானே கால ஓட்டத்தில் சிதைந்து போய்விட்டேன். இந்த பட்டினப்பாக்கத்தில் எட்டிப்பட்டமும் ஏனாதிப்பட்டமும் பெற்று வாழும் பெரிய பெரிய செல்வர்களுக்கு நீயும் நானும் நம்மை போன்றவர்களும் வெறும் கதவுகளைப் போலத்தான் பயன்படுகிறோம். கதவுகளால் எவையவை மறைக்கப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவற்றை மறைக்க ஆற்றலின்றி கதவுகள் சிதைத்து போனால் பழைய கதவுகளை கழற்றி எரிந்துவிட்டு புதிய கதவுகளை மாற்ற வேண்டியதுதானே. பெருநிதி செல்வருடைய எல்லா ரகசியங்களுக்கும் நான் பலமான கதவாயிருந்த காலத்தில் அவர் என்னை நன்றாக பேணினார். எதை எதை நான் மறைத்து பாதுகாத்தேனோ அவற்றை நானே வெளிப்படுத்தி விடுவேனோ என்று அவர் நம்பிக்கை இழந்த காலத்தில் நான் இப்படி அழிக்கப்பட்டுவிட்டேன். பிறருக்கு பயன்பட்டு அழிகிற எல்லோரும் கடைசியில் இப்படி கதவுகளைப் போலத்தான் ஆகிறார்கள். போகட்டும், உடைந்த கதவினால் பயனும் பாதுகாப்பும் இருக்க முடியாதுதான். உன்னிடமிருந்து எனக்கு சில செய்திகள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் மிக உயர்ந்த இடத்திலிருந்து உருண்டு விழுந்துவிட்டேன் அருவாளா. அந்த பெருமாளிகையின் நிலவரையிலேயே நான் இருந்து போய் விடுவேனோ என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய சாவு கூட அந்த மாளிகையின் எல்லைக்குள்ளே நடக்கக்கூடாது என்று பெருநிதி செல்வர் கருதிவிட்டார் போலிருக்கிறது என்று நலிந்த குரலில் நகைவேழம்பர் கூறிக்கொண்டு வந்த அவருடைய சொற்களால் மனம் மாறியிருந்த அருவாளன் அவர் மேல் சிறிது இரக்கமும் கொள்ளத் தொடங்கியிருந்தான். பிறரை காப்பதற்கு பயன்பட்டு பின்பு தன்னையே காத்துக்கொள்ள முடியாமல் அழிந்து போகிற எல்லோருடைய கதையும் என் நிலையில்தான் இருக்கும் என்று அவர் கூறியிருந்த வாக்கியம் அவன் மனதில் இனம் புரியாததோர் ஊமை கிளர்ச்சியை உண்டாக்கி இருந்தது. அந்த கிளர்ச்சியினால் அவரிடமே சிறிது தைரியமாக பேசினான் அவன். ஐயா, நாம் பிறருக்கு பயன்படலாம், ஆனால் நமக்கும் ஓரளவு பயன்படுகிறவராக பார்த்துதான் நாம் பயன்பட வேண்டும். நீங்கள் அந்த மாளிகையின் எல்லையில் இருந்தாலே உங்கள் உயிர் பேயாகி அங்கே உலாவும். அப்படி உலாவுவது கூட கெடுதல் என்று எண்ணி பயந்து ஒதுங்குகிறவருக்கு போய் பயன்பட்டு வீணாகிவிட்டீர்களே நீங்கள். இந்த சொற்களை கேட்டதும் பலிபீடத்தில் சாய்ந்து கொண்டிருந்த நகைவேழம்பர் தலையை நிமிர்த்தி கண்ணில் வெறியும் தவிப்பும் மாறி மாறி தெரிய, அப்படியும் சொன்னான் அந்த பாவி. தெரிந்து கொள் அருவாளா, உனக்கும் ஒரு நாள் அவனிடம் இந்த கதிதான். அந்த பட்டினப்பாக்கத்து பெருநிதி செல்வனுக்கு நன்றி கடனும் சோற்றுக்கடனும் பட்டிருப்பதாக மயங்கி வீணில் அடிமையாக போய்விடாதே. ஏழையாயிருந்து பட்டினி கிடப்பது கூட சுகம், அடிமையாக இருந்து வயிறார உண்பது கூட நோய் என்று இந்த மரணாவஸ்தை நிறைந்த கடைசி கணத்தில் என் மனதின் குருட்டுத்தனம் நீங்கி எனக்கு ஒரு ஞானம் வருகிறது. இனிமேல் வந்து பயன் என்ன? நான் அடிமையாயிருந்து கொண்டே சுதந்திரமாயிருப்பதாய் எண்ணிக்கொண்டு தப்பான நம்பிக்கையோடு கொடிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். எவ்வளவு சுதந்திரமாக இருந்தாலும் எல்லோரும் என்றைக்காவது ஒரு நாள் மரணத்துக்கு அடிமையாகி தீர வேண்டியதுதான் போலிருக்கிறது என்று இப்போது புதிதாக புரிந்து கொண்டவன் போல கடைசியாக இந்த பலிபீடத்தில் வந்து வீழ்ந்து விட்டேன். பார், என் வாழ்வு இவ்வளவுதான். இனிமேல் எனக்கு என்ன இருக்கிறது? ஆனால் சிறிது நேரம் தயங்கிவிட்டு அவர் மேலும் பேசினார். இனிமேல் ஒன்றுமில்லை என்றும் கைவிடுவது முடியாது. கடைசியாக நான் செய்வதற்கு இன்னும் ஏதோ இருக்கிறது. பெருமாளிகையில் செத்துப்போனால் கூட நான் பேயாயிருந்து பின்னால் பயமுறுத்துவேனோ என்று அஞ்சி பெருநிதி செல்வன் என்னை இங்கே தூக்கி கொண்டு வந்து கொல்ல சொன்னான் அல்லவா. நான் பேயாயிருந்து அந்த கொடியவனுக்கு கெடுதல் செய்ய முடியுமானால் அதை செய்யத்தக்க விதத்தில் சாவதற்கு இப்போது என்னால் முடியும் அப்பனே. இப்படியே என்னை தூக்கி கொண்டு போய் கடலில் போட்டுவிடு. நான் கடலிலேயே சாகிறேன். பூம்புகாரின் கடற்பரப்பில் எல்லாம் நான் இறந்த பின் பேயாக உலவுகிறேன். அந்த பாதக மனிதனுடைய கப்பல்களையெல்லாம் அரைந்து கடலில் கவிழ்க்கிறேன். அவருடைய பெரும் கடல் வணிகத்தையே கவிழ்த்து விடுகிறேன். அந்த கப்பல்களில் ஏதாவது ஒன்றில் எப்போதாவது அந்த பாதகனும் பயணம் செய்து கொண்டு வருவான் அல்லவா. அப்போது அவனை இந்த இரண்டு கைகளாலும் பிடித்து பேயரை அரைந்து கழுத்தை நெறித்து அப்படியே கடலில் தள்ளி சொல்லிக்கொண்டே

வந்தவர் உணர்ச்சி துடிப்பில் எதிரே யாருடைய கழுத்தோ தன்னுடைய பிடியில் உண்மையாகவே இருப்பதாக கருதி கொண்டு இரண்டு கைகளாலும் நெரிக்க முயன்றபடி எழுந்திருக்க முற்பட்டு கால் ஊன்றி நிற்க முடியாத காரணத்தால் மறுபடி பலிபீடத்திலேயே முடங்கி சாய்ந்து விழுந்தார்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. இன்றைய சுவாரஸ்ய தகவல் என்ன தெரியுமா? பணம். ஆமாங்க, பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலையும். அந்த பணத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, நாம் பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகள் மரத்திலிருந்து வரும் சாதாரண ஒரு காகிதத்தால் தயாரிக்கப்படுபவை அப்படின்னு நாம் பல பேர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, 75% பருத்தி மற்றும் 25% லினின் துளிகளால் செய்யப்பட்டது இந்த பணம் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான தகவல். அதனால்தான் அவை தண்ணீரில் நனைந்தாலும் எளிதில் கிழிவதில்லை.

0: குட் மார்னிங் நீல்கிரிசில் தொடர்கிறது நுட்பம் கற்போம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8

0: கற்போம். புரோகிராமிங் லாங்குவேஜ் என்பது ஒரு கணினி புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகளை உருவாக்க பயன்படுத்தப்படும் விதிகள், குறியீடுகள் மற்றும் முக்கிய வார்த்தைகளின் தொகுப்பாகும். இது ஒரு பாலமாக செயல்படுகிறது. மனிதர்கள் மென்பொருள் பயன்பாடுகள் மற்றும் வலைத்தளங்களை ஒரு கட்டமைக்கப்பட்ட வழியில் எழுத அல்லது குறியீடு செய்ய அனுமதிக்கிறது. பின்னர் கணினி இயந்திர குறியீடாக மொழிபெயர்க்கிறது. புரோகிராம் லாங்குவேஜின் முக்கிய அம்சங்கள் இயந்திரங்களுடனான தொடர்பு. கணினிகள் குறிப்பிட்ட பணியை செய்ய சொல்ல நம்மை அனுமதிக்கின்றது. கட்டமைக்கப்பட்ட விதிகள். மனித மொழிகளுக்கு இலக்கணம் இருப்பது போல நிரலாக்க மொழிகளுக்கும் குறிப்பிட்ட தொடரியல் விதிகள் உள்ளன. அவை பின்பற்றப்பட வேண்டும். தொடக்க நிலையாளர்களுக்கான பைதான், வலை ஊடாடும் தன்மைக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட பயன்பாடுகளுக்கான C++ ஆகியவை பொதுவான எடுத்துக்காட்டுகளில் அடங்கும். நிகழ்ச்சியில் இப்போது டாப் 5 புரோகிராமிங் லாங்குவேஜ் குறித்த தகவல்களை வழங்குகிறார் மென்பொருள் பொறியாளர் ஸ்வாதி அவர்கள்.
1: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் 5 புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ங்க. டாப் 5 புரோகிராமிங் லாங்குவேஜ் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல வந்து டாப் 5ல வந்து போயிட்டு இருக்க 5 லாங்குவேஜ் பத்தி நம்ம பார்க்க போறோம். 5 லாங்குவேஜ் வந்து என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பைத்தான், செகண்ட் ஒன் ஜாவா, தேர்ட் ஒன் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், ஃபோர்த் ஒன் வந்து C++ அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து SQL சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பைத்தான் வந்து நம்ம படிச்சிருப்போம். பைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் பிள்ளைங்களே நிறைய பேர் அந்த பைத்தான்ன்ற ஒரு லாங்குவேஜை வந்து படிச்சு அவங்க வந்து நிறைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. பைத்தான் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2017 தான் இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு வந்து பைத்தான் வந்து கொண்டு வந்தாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் வந்து பைத்தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ பைத்தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் தான் ரொம்ப டாப்ல இருக்கு. இப்போ பைத்தான் வந்து படிச்சிங்கன்னா அதில் நிறைய ப்ரோக்ராம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் கைண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி. ஃபுல்லாக மேத்தமேட்டிக்ஸ் இல்லை, நம்ம வந்து இன்புட் எவ்வளோ கொடுக்குறோமோ அது அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்கும், செக்ரிகேட் பண்ணி கொடுக்கும், ஒரு நல்ல முடிவு வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ என்னன்னா பைத்தான் தான் வந்து டாப்ல இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னா ஏஐயில் இருக்கிற எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டும் இந்த பைத்தான் தான். ஸோ ஏஐ வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே ஒரு பில்லராக வந்து இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்து என்னன்னா ஜாவா. ஜாவானா என்ன, அதில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கும் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து பேக்ஹெண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஜாவா வந்து விஎஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ ஜாவா வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பேக்ஹெண்டில் இருக்க எல்லா வேலையுமே ஜாவா வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துரும். அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி வெப் டெவலப்மெண்ட் எல்லாம் நம்ம அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ண முடியும். டைப் ஸ்கிரிப்ட் பண்ணும் போது வந்துட்டு இது வந்து ஒரு புது அட்வான்ஸ்டு வெர்ஷன். நீங்கள் வந்து சொல்லலாம் டைப் ஸ்கிரிப்ட் வந்து பாப்புலராக இருக்குங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் போட்டு நம்ம வந்து அந்த டைப் ஸ்கிரிப்ட் வந்து எடுத்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து அட்வான்ஸ்டாக நம்ம வந்து பண்ணலாம். அதான் அட்வான்ஸ்னா என்னன்றதை வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன். மறுபடியும் நம்ம வந்து நல்லா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஏஐட்ட வந்து நம்ம நிறைய விஷயம் கேட்குறோம் தான். நம்மளோட பிரெயினை வந்து யூஸ் பண்ணி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அது வந்து ஒரு லெவல் ஆஃப் அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன கோர்ஸ் எடுத்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைத்தான் படிக்கிறேன், நான் வந்து ஜாவா படிக்கிறேன், நான் வந்து C++ படிக்கிறேன், நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாங்க. எந்த கோர்ஸ் படித்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு தான் தருது. ஸோ இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு தருது அப்படின்னா எந்த கோர்ஸ் வந்து டிமாண்டில் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம கோர்ஸ் வந்து படிக்கக்கூடாதுங்க. ஸோ கோர்ஸ் படித்தோம் அப்படின்னா எது வந்து டிமாண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ கோர்ஸ் படிக்கும் போது நீங்கள் 6 மந்த்ஸ் டியூரேஷனாக இருக்கட்டும், 8 மந்த்ஸ் டியூரேஷனாக இருக்கட்டும், ஆர் எல்ஸ் 1 இயர் டியூரேஷனாக கூட இருக்கலாம். அவங்க வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸ். நீங்கள் எங்கே போனாலும் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு வேலை தேடணும்னா இந்த பைத்தான் நான் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்றத நீங்கள் இன்டர்வியூவில் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் பைத்தான் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா, பைத்தான் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளாட்ஃபார்முங்க. பைத்தானில் வந்து ஏஐயில் வந்து வெப் டெவலப்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கிறாங்க, ப்ளஸ் ஆட்டோமேஷனும் நடக்குது. வை பைத்தான் ஈஸியான சின்டாக்ஸை க்ரியேட் பண்ணி பிகினர்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக அதை வைட்லியாக யூஸ் பண்ணி டேட்டா சயின்ஸும் ஏஐயும் வெப் டெவலப்மெண்ட் பண்ணி

0: போட போட தான் நீங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க முடியும். ஒரு கோடிங் பண்ணும்போது எல்லாத்துக்குமே 100/100 வரும் நான் சொல்ல மாட்டேன். கோடிங் பண்ணும்போது எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம். மிஸ்டேக் பண்ணாதான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க கோடிங் போட போட போட போட தான் நீங்க வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பைத்தான்ல பண்ணுவாங்க. ஸோ மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பைத்தான்ல வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கூல்ஸ்ல வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணுவாங்க. நிறைய அந்த ஹேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங் வந்து தேவைப்படுங்க. பைத்தான் லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய சூப்பரான லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் இல்லாம நம்ம எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஸோ மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கண்டிஷனல்ஸ், லூப்ஸ், டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பைத்தான் இல்லாமல் நம்ம வந்து எந்த இதுவுமே பண்ணிக்க முடியாது. ஸோ பைத்தான் இஸ் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் லாங்குவேஜ்னு கூட நான் சொல்லுவேங்க. இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் வந்து என்னன்னா, ஜாவாவும் ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம் தான். அதில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம், என்டர்பிரைஸ் வந்து சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணுன்றது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் இந்த 5 டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போகும்போது நம்ம பேசிக்காக கோராக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்ங்க இது. ஜாவாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு வெப் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னா அந்த வெப் வந்து சர்வரை வந்து எப்படி கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து எப்படி லோக்கலைஸ்டமாக பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஜாவாவில் வந்து இருக்குது. ஜாவா படிக்கும்போது வந்து ரொம்ப மைன்யூட்டாக கேர்ஃபுல்லாக வந்து படிக்கணும். அதுங்க லத்தாஜிக்காக இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை படிக்கும்போது வந்து நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தா தான் அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து போடும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னும் போது வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லையும் போக முடியாது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுமே கற்றுக்க முடியாதுங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்க. ஸோ நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். நம்மக்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் வந்து இருக்கலாம், நம்ம டேலண்ட்டை வந்து ஷோ ஆஃப் பண்ணாமல் இருக்கலாம். நம்ம டேலண்ட்டை ஷோ ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேஷன் இருக்குது, நான் நல்லபடியாக வெளியில் வந்திருக்கேன், நல்லா அவுட்புட்டோடு வெளியில் வந்திருக்கேன். ஸோ இந்த சர்டிஃபிகேஷனை வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னா வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஒரு லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணும்போது வந்து நம்ம வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இல்லாத லாங்குவேஜஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது. எது நம்மளை வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கோ அந்த லாங்குவேஜஸ் தாங்க நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ சூஸ் பண்ணும்போது வந்து வைஸாக சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து இப்போ நம்ம ஏஐ டெக்னாலஜிக்கு அது ட்ரெண்டிங்காக இருக்கா, எந்த லெவல் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, எந்த கோர்ஸ் வந்து டிமாண்டாக இருக்குன்றதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் வச்சு நிறைய பில்ட் பண்ணுறாங்க, நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸில் இருக்கட்டும், காலேஜஸில் இருக்கட்டும், நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து பேப்பராக லான்ச் பண்ணுறாங்க. அவங்க என்ன ப்ராஜெக்டை வந்து பண்ணுறாங்க அப்படின்றது பேப்பரில் வந்து எழுதுறாங்க. பேப்பராக எழுதி அவங்க ஜேர்னலிசம் மாதிரி பண்ணி அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்கங்க. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த ஜாவா, பைத்தான், எஸ்கியூஎல் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் படித்தோன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குன்றதை வந்து நான் சொல்லுவாங்க. நாட் ஒன்லி ஸ்கோப், நல்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அவங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து அதை எப்படி ஏஐட்ட கேட்டு க்ரியேட்டிவாக பண்ணலாம். ஸோ ஒரு கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். அவங்க வந்து ஒரு டியூரேஷன் எடுத்துட்டாங்கன்னா அந்த டியூரேஷன் வந்து எப்படி போகுது. நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கும் போது நீங்கள் ஒரு ஸ்கெச்சாக இருங்க, ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து நீங்கள் இறங்கும் போது வந்து அந்த கோர்ஸினுடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ பைத்தான்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களை வந்து ப்ரோக்ராமில் சால்வ் பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக லேர்ன் பண்ணால் அது வந்து ஈஸிங்க, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் லேர்ன் பண்ணால் அது வந்து ரொம்ப டஃப். நன்றி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் குறித்து தகவல்களை வழங்கினார் மென்பொருள் பொறியாளர் ஸ்வாதி அவர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி
3: ஆகாஷ்வாணி. தமக்கென முயலா நோந்தாள் தியாகி பகத்சிங். ஆகாஷ்வாணி. தமக்கென முயலா நோந்தாள் தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் மு ஜீவானந்தம் அவர்கள்.

0: பகத்சிங் என்ற பெயரை கேட்டவுடன் நம் நினைவிற்கு வருவது இளமை, துணிவு, தேசப்பற்று, தியாகம். ஆனால் பகத்சிங் அவர்களை ஒரு தியாகியாக மட்டும் நினைத்துவிட்டு சென்றுவிட முடியாது. அவர் ஓர் இளைஞர், ஓர் ஆழ்ந்த வாசகர், ஒரு சிந்தனையாளர், ஓர் எழுத்தாளர், ஓர் இளைஞர் அமைப்பாளர். முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையை தன்னைவிட பெரிய ஒரு நோக்கத்திற்காக அர்ப்பணித்த ஒரு தேசபக்தர். அதனால்தான் அவருடைய வாழ்க்கை முடிந்து 95 ஆண்டுகள் கடந்த பின்னரும் தலைமுறைகள் மாறியும் பகத்சிங் என்ற பெயர் இன்றும் இந்திய இளைஞர்களின் மனதில் உயிரோடு இருக்கிறது. இப்பொழுது அவருடைய வாழ்க்கை பயணத்தை சற்று பின்னோக்கி பார்ப்போம். பகத்சிங் 1907 செப்டம்பர் 28 நாள் அன்றைய பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பங்கா என்ற கிராமத்தில் பிறந்தார். அந்த கிராமம் இன்று பாகிஸ்தானில் உள்ளது. அப்பொழுது இந்தியா அந்நிய ஆட்சியின் கீழ் இருந்தது. அவருடைய தந்தை கிஷன் சிங், சிற்றப்பா அஜித் சிங் ஆகியோர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். அத்தகைய குடும்ப சூழலிலும் அக்கால இந்தியாவின் அரசியல் சூழலிலும் அவருடைய இளம் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தின. 1919 நடந்த ஜாலியன் வலாபாக் படுகொலை சிறுவனாக இருந்த அவர் மனதில் ஆழமாக பதிந்ததாக கூறப்படுகிறது. விடுதலை வேண்டும் என்ற எண்ணம் நாட்டின் பல பகுதிகளிலும் வளர்ந்து கொண்டிருந்த காலம் அது. அந்த சூழலில் வளர்ந்த ஒரு சிறுவன் தன் நாட்டை பற்றி சிந்திக்க தொடங்கினான். அந்த சிறுவன் வளர்ந்து இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான இளைஞனாக மாறினான். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பகத்சிங்கின் வாழ்க்கையை வெறும் உணர்ச்சியின் வரலாறாக பார்க்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில் வாசிப்புக்கும் சிந்தனைக்கும் மிகப்பெரிய இடம் இருந்தது. அவர் கல்வி கற்றார். லாகூரில் உள்ள தேசிய கல்லூரியில் நேஷனல் காலேஜில் பயின்றார். அந்த கல்லூரி லாலா லஜபதி ராய் அவர்களால் நிறுவப்பட்டது. அங்கு படித்த காலத்தில் பகத்சிங்கின் அறிவு தேடல் மேலும் விரிவடைந்தது. அவர் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக சிந்தனைகளை படித்தார். உலகின் பல நாடுகளில் நடந்த புரட்சிகளின் வரலாற்றையும் ஆர்வத்துடன் கற்றார். தாம் படித்தவற்றையும் சிந்தித்தவற்றையும் பத்திரிகைகளில் கட்டுரைகளாகவும் எழுதினார். இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். அங்கேயே தம் தோழர்களான சுக்தேவ், பகவதி சரண் வோரா ஆகியோருடன் இணைந்து ஒரு படிப்பு வட்டத்தை, ஸ்டடி சர்க்கிளை நடத்தினார். பின்னர் 1926 மார்ச் மாதம் இந்த இளைஞர்கள் இணைந்து நவ்ஜவான் பாரத் சபா, அதாவது இந்திய இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார்கள். அதில் பகத்சிங் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். இதிலிருந்து நாம் இன்றைய இளைஞர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக அழகான விஷயம் இருக்கிறது. இளைஞர் சக்தி என்றால் உடல் வலிமை மட்டுமல்ல, அறிவும் இளைஞர் சக்திதான், வாசிப்பும் இளைஞர் சக்திதான், சிந்தனையும் இளைஞர் சக்திதான். ஒருவருடைய வயது குறைவாக இருக்கலாம், ஆனால் அவருடைய சிந்தனை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அவருடைய கனவு பெரியதாக இருக்க வேண்டும். அவருடைய நாட்டுப்பற்று ஆழமாக இருக்க வேண்டும். அதனால்தான் பகத்சிங்கின் வாழ்க்கையை இன்று நாம் இளைஞர்களிடம் பேசும்பொழுது அவருடைய தியாகத்தை மட்டும் பேசாமல் அவருடைய வாசிப்பையும் சிந்தனையையும் சேர்த்து பேச வேண்டும். இந்த இடத்தில் நமது திருவள்ளுவர் நமக்கு மிக பொருத்தமான ஒரு வழியை காட்டுகிறார். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. குற்றமில்லாமல் கற்க வேண்டியவற்றை தெளிவாக கற்க வேண்டும். கற்ற பின் அந்த கல்விக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை நடத்த வேண்டும். பகத்சிங்கின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கல்வி என்பது வெறும் பாடப்புத்தக அறிவாக மட்டும் இருக்கவில்லை. நாடு என்ன நிலையில் இருக்கிறது, சமூகம் எப்படி இருக்கிறது, மக்களின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சுதந்திரமான இந்தியா எப்படி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட கேள்விகளையும் அவர் சிந்தித்தார். அதனால்தான் அவருடைய இளமை நமக்கு இன்றும் ஒரு பாடமாக இருக்கிறது. 1920களில் இந்திய விடுதலை போராட்டம் பல்வேறு வடிவங்களில் முன்னேறி கொண்டிருந்தது. நாடு முழுவதும் அரசியல் விழிப்புணர்வு அதிகரித்து கொண்டிருந்தது. மக்கள் இயக்கங்கள் இருந்தன, இளைஞர் இயக்கங்கள் இருந்தன, சமூக சீர்திருத்த முயற்சிகள் இருந்தன. விடுதலை வேண்டும் என்ற எண்ணம் பல்வேறு வழிகளில் மக்களிடம் வேரூன்றி கொண்டிருந்தது. இந்த சூழலில்தான் பகத்சிங் தன்னுடைய இளமையை நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார். அவருடன் சுக்தேவ், ராஜ்குரு, சந்திரசேகர் ஆசாத், பகவதி சரண் ஓரா போன்ற பல இளைஞர்களும் இணைந்திருந்தனர். 1928 செப்டம்பரில் டெல்லியில் அவர்கள் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினர். இதிலிருந்து நாம் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சுதந்திரம் ஒரே ஒருவரின் முயற்சியால் கிடைத்ததல்ல. பல ஆயிரக்கணக்கான அறியப்பட்ட மற்றும் அறியப்படாத தேச பக்தர்களின் தியாகம், இவை அனைத்தும் இணைந்துதான் இந்திய சுதந்திரத்தின் வரலாறு உருவானது. அந்த பெரும் வரலாற்றில் பகத்சிங் அவர்களின் பெயர் மிகவும் ஒளிரும் ஒரு பெயர். 1928 அக்டோபர் 30 லாகூரில் சைமன் குழுவை எதிர்த்து நடைபெற்ற அமைதி பேரணியின் பொழுது லாலா லஜபதி ராய் அவர்கள் காவல்துறையின் தடியடியில் கடுமையாக காயமடைந்தார். பின்னர் நவம்பர் 17 அவர் உயிரிழந்தார். அதே ஆண்டு டிசம்பரில் லாகூரில் ஆங்கிலேய காவல் அதிகாரி ஜான் சாண்டர்ஸ் கொல்லப்பட்டார். அந்த சம்பவத்தில் பகத்சிங் உள்ளிட்டோர் ஈடுபட்டதாக அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. அதுவே பின்னாளில் லாகூர் சதி வழக்கு என அழைக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் பகத்சிங்கின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்தன. அடுத்ததாக 1929 ஏப்ரல் 8 டெல்லியில் உள்ள மத்திய சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வு இந்திய வரலாற்றில் முக்கியமானதாக அமைந்தது. பொது பாதுகாப்பு மசோதா, தொழில் தகராறு மசோதா ஆகியவற்றை எதிர்த்து பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் அவையில் குண்டுகளை வீசினர். அவை யாருடைய உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத வகையில் அமைக்கப்பட்டவை என்று அவர்களே கூறினர். அந்த நிகழ்வில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக என்று முழக்கமிட்டு துண்டு பிரசுரங்களையும் வீசினர். அதன் பின்னர் அவர்கள் தப்பிச் செல்லாமல் தாமாகவே கைதானார்கள். செவிடர்களை கேட்க வைக்க உரத்த குரல் தேவை என்று அவர்கள் தங்கள் அறிக்கையில் குறிப்பிட்டனர். அந்த காலனித்துவ சூழலில் தங்கள் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லவும் நீதிமன்றத்தையும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் இடமாக பயன்படுத்தவும் அவர்கள் முயன்றனர். கைது செய்யப்பட்ட பின்னரும் பகத்சிங் மன உறுதி குறையவில்லை. சிறையில் அரசியல் கைதிகளுக்கு உரிய நடத்தையும் அடிப்படை வசதிகளும் வேண்டும் என்று கோரி அவரும் அவரது தோழர்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் அவருடைய தோழர் ஜதீந்திரநாத் தாஸ் 63 உண்ணா நிலைக்கு பின் இதே செப்டம்பர் 13 1929 உயிர் நீத்தார். பகத்சிங்கின் உண்ணாவிரதம் 100 மேல் நீடித்தது. சிறைச்சாலையின் சுவர்கள் அவருடைய சிந்தனையை தடுக்கவில்லை. சிறையிலும் அவர் படித்தார், எழுதினார். 1930 நான் ஏன் நாத்திகன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதினார். இங்கே நமக்கு ஒரு தமிழ் தொடர்பும் இருக்கிறது. அந்த கட்டுரையை தமிழில் மொழிபெயர்த்தவர் தமிழக தலைவர் ப. ஜீவானந்தம் அவர்கள். அதற்காக ஆங்கிலேய அரசு மொழிபெயர்த்தவரையும் வெளியிட்டவரையும் கைது செய்தது. இப்படித்தான் பகத்சிங்கின் சிந்தனை தமிழ் மண்ணையும் வந்தடைந்தது. உடல் சுதந்திரத்தை இழந்த நிலையிலும் மன உறுதியை அவர் காத்து கொண்டார். புறநானூறு பாடலில் கடலுள் மாய்ந்த இளம் பெழுவழுதி கூறுகிறார், புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். புகழ் கிடைக்கும் என்றால் உயிரையும் கொடுப்பார்கள், பழி வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைத்தாலும் ஏற்க மாட்டார்கள் என்பது இதன் பொருள். அதே பாடலின் இறுதியில் தமக்கென முயலா தோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று வருகிறது. தமக்காக என்று எதையும் முயலாமல் பிறருக்காகவே முயல்பவர்கள் இருப்பதால்தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது என்பது இதன் பொருள். இந்த பாடல் பகத்சிங்கை பற்றி பாடப்பட்டது அல்ல. இது ஒரு பொதுவான அறக்கருத்தை சொல்கிறது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை தாண்டி ஒரு பெரிய பொது நோக்கத்திற்காக வாழ்ந்த ஒருவரை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த பழந்தமிழ் சிந்தனை நமக்கு ஒரு அழகான அறக்கண்ணாடியாக அமைகிறது. இப்பொழுது பகத்சிங்கின் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தை நோக்கி செல்லலாம். லாகூர் சதி வழக்கில் 1930 அக்டோபர் 7 பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1931 மார்ச் 23 லாகூர் மத்திய சிறையில் அந்த மூவரும் தூக்கிலிடப்பட்டனர். அப்பொழுது பகத்சிங்குக்கு வயது 23 தான். அவர்களின் வாழ்க்கை குறுகியது. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற தாக்கம் மிக நீண்டது. அதனால்தான் மார்ச் 23 ஷஹீத் திவஸ், தியாகிகள் தினம் என நமது தேசிய நினைவில் முக்கியமான நாளாக திகழ்கிறது. பகத்சிங், சிவராம் ராஜ்குரு, சுக்தேவ் தாப்பர். இந்த மூன்று பெயர்களையும் ஒன்றாக நினைவு கூறும் பொழுதுதான் அந்த தியாகத்தின் முழுமையை நாம் உணர முடியும். இந்திய சுதந்திர போராட்டம் என்பது ஒரு மாநிலத்தின் வரலாறு அல்ல, ஒரு மொழியின் வரலாறு அல்ல, ஒரு சமூகத்தின் வரலாறு அல்ல, அது முழு இந்தியாவின் வரலாறு. அதனால்தான் பஞ்சாபில் பிறந்த பகத்சிங்கின் பெயர் இன்று தமிழ்நாட்டிலும் பெருமையுடன் நினைவு கூறப்படுகிறது. மகாராஷ்டிரத்தின் ராஜ்குரு, பஞ்சாபின் சுக்தேவ், தென்னிந்தியாவில் விடுதலைக்காக உழைத்த தேச பக்தர்கள், செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார், அச்சமில்லை அச்சமில்லை என்று முழங்கிய மகாகவி பாரதியார், ஒவ்வொருவரின் பாதையும் வேறுபட்டிருந்தாலும் அவர்களின் கனவு சுதந்திரமான பாரதம். 2026 ஷஹீத் திவஸ் நாளான மார்ச் 23 அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தினார். மிக இளம் வயதிலேயே இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் அபாரமான துணிவையும் அவர்கள் வெளிப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். அவர்களின் நீதி உணர்வு, தேசப்பற்று, அச்சமற்ற எதிர்ப்புணர்வு ஆகியவை இன்றும் எண்ணற்ற இந்தியர்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். அன்றைய தலைமுறையின் முன் இருந்த மிகப்பெரிய கேள்வி, இந்தியா எப்பொழுது சுதந்திரம் பெறும்? இன்றைய தலைமுறையின் முன் இருக்கும் கேள்வி வேறு. சுதந்திரமான இந்தியாவை நாம் எப்படி இன்னும் வலிமையான, அறிவார்ந்த, வளமான மற்றும் ஒற்றுமையான இந்தியாவாக உருவாக்கப் போகிறோம்? இதுதான் இன்றைய இளைஞர்களின் பொறுப்பு. இந்த இடத்தில் கட்டோபனிஷத்தின் ஒரு மகத்தான அழைப்பு நமக்கு நினைவிற்கு வருகிறது. உத்திஷ்டத ஜாகிரத பிராப்பிய வராணி போதத, எழுந்திருங்கள், விழித்திருங்கள், சான்றோர்களை அணுகி உண்மையை உணர்ந்து தெளிவடையுங்கள் என்பதே இந்த பாடலின் விளக்கம். பின்னர் சுவாமி விவேகானந்தர் இந்த உபனிஷத செய்தியை, எழுமின் விழுமின், குறிக்கோளை அடையும் வரை நில்லாது செல்மின் என்று இந்திய இளைஞர்களின் விழிப்புணர்வுக்கும் எழுச்சிக்கும் ஒரு வலிமையான அழைப்பாக பயன்படுத்தினார். இன்று இந்த வரிகளை நாம் கேட்கும் பொழுது அது நம்முடைய இளைஞர்களுக்கான ஒரு அழைப்பாகவும் இருக்கட்டும். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள், அந்த திறமையை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துங்கள். இதுவே பகத்சிங்கின் வாழ்க்கையை இன்றைய தலைமுறையோடு இணைக்கும் ஒரு அழகான பாலமாக இருக்க முடியும். 2023 பாரத பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்ட விக்சித் பாரத், 2047 இளைஞர்களின் குரல் போன்ற முயற்சிகள் இந்தியாவின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் சிந்தனைகளுக்கும் பங்களிப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றன. பகத்சிங்கின் வாழ்க்கை நமக்கு இன்னொரு அழகான உண்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையின் நீளம் முக்கியமல்ல, வாழ்க்கையின் நோக்கம்தான் முக்கியம். அவருடைய வாழ்க்கை குறுகியது, ஆனால் அந்த குறுகிய வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் தலைமுறைகளை தாண்டி நிற்கிறது. அதனால்தான் இன்று நாம் அவரை பற்றி பேசுகிறோம். இன்று சுதந்திர இந்தியாவை இன்னும் உயர்ந்த, வளமான, வலிமையான, ஒற்றுமையான பாரதமாக உருவாக்குவது நமது பொறுப்பு. அதுவே ஷஹீத் பகத்சிங்கிற்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை.
1: தமக்கென முயலா நோன்றாள் தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் மு. ஜீவானந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக, இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

தேவி ஸ்ரீ பிரசாத் திவ்யா குழுவினர் பாடியது கேட்ட அந்த பாடல் சிநேகன் எழுதியது. வில்லு படத்திலிருந்து கேட்டு ரசித்தீர்கள் அந்த பாடலை. நேயர்களை உங்களின் கவனத்திற்கு இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பேச போகிற விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தணும் இல்லையா? குடும்ப பாரத்தை அதிகம் சுமப்பவர்கள் மூத்த பிள்ளைகளா கடைசி பிள்ளைகளா? இதுதான் இன்னைக்கு நீங்கள் பேச போகிற தலைப்பு. உள்ளூர் நேயர்கள் 9344-9001-08 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். வெளியூர் நேயர்கள் 9342-9001-08 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். புதிய நேயர்களுக்கான எண் 8300-0019-1018. இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் 8300-0019-1018 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இன்றைய எண்ணங்களின் வண்ணங்களோட தலைப்பு குடும்ப பாரத்தை அதிகம் சுமப்பவர்கள் மூத்த பிள்ளைகளா கடைசி பிள்ளைகளா?

0: மாசிலாமணி படப்பாடலை கேட்டீர்கள். விவேகா எழுதி, டி இமானின் இசையில் கீர்த்தி சாஹிதா ஃபெஜி பேபி குழுவினர் பாடியது அந்த பாடல்.
1: ஒரு நாள் ஒரு நாள் என்றே தினமும் போகும், மறுநாள் வரும்.
2: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
3: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
4: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
3: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றீங்களா?
4: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
5: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
4: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

மணிஷர்மாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். ரஞ்சித் நவீன் பாட கேட்டீர்கள். விவேகா எழுதிய அந்த பாடல் இடம்பெற்ற படம் தோரணை.

0: வேட்டைக்காரன் படத்திற்காக ஒலித்தது அந்த பாடல். கபிலன் எழுதி விஜய் ஆண்டனியின் இசையில் கிருஷ் சுஜித்ரா பாடியது.
1: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கிறேன்.

0: தேக்கு மரம், சந்தன மரம், ஆலமரம், அரச மரம், மனுஷனுங்களுக்கு தான் நட்பு இருக்கா? மரங்களுக்கும் நட்பு இருக்குங்க. காடுகளை அழித்தால் நாடு உருவாகுமா? நாமே உருவாக மாட்டோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். ஒரு மரத்தை வளர்க்காவிட்டாலும் அழிக்காமல் இருந்தால் போதும். ஒரு மரம் ஓராயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கும். ஒரு தீக்குச்சி ஓராயிரம் மரங்களை அழிக்கும்.
1: காடுகளை காப்போம், நாட்டின் வளத்தை உயர்த்துவோம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: இசை பாடும் தென்றல் படத்தின் பாடலை கேட்டீர்கள். வாலியின் பாடல் வரிகள் இளையராஜாவின் இசையில் ஒலித்தன. பாடலுக்கான குரல் எஸ் ஜானகி.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது

0: வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: கோடை மழை படத்திற்காக சித்ரா பாடியது அந்த பாடல், புலமை பித்தனின் பாடல் வரிகள், பாடலுக்கான இசை இளையராஜா. நேரம் 9:11:45. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: என்னுடைய நீண்டகால நண்பர் ஒருத்தர் வருஷம் தவறாமல் திருநள்ளாறு அப்படிங்கிற திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றது வழக்கம். அங்கே என்ன சார் விசேஷம்னு கேட்கறது உண்டு. என்ன இப்படி கேட்குறீங்க? சனி பகவான் வந்து நலன் விருப்பப்படி அங்கே தானே எழுந்தருளி இருக்கிறார். அவரை போய் பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்தா நம்ம பிடிச்சிருக்கிற சனியெல்லாம் விலகும் அப்படிம்பார். சத்தம் போட்டு சொல்லாதீங்க சார், வீட்டில் வேற யார் காதலையாவது இது விழுந்துற போகுது அப்படின்னு சொல்கிறது உண்டு வர்றவங்க. இப்போ நான் சொல்கிறதுல உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட நமக்கு நன்றி சொல்லுவார்னு வச்சுங்களேன். அதாவது பார்வை மூலமாகவே அந்த நண்பருக்கு ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டு. அப்பப்போ சில புராண கதைகளை எல்லாம் சொல்றது உண்டு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எப்பவுமே புராண விஷயங்களை எல்லாம் அறிவியல்ங்கிற தராசில வச்சு எடை போட்டு இருக்க கூடாது. அப்படி பார்த்தா அதெல்லாம் நம்ப முடியாத வெறும் கற்பனைகளா தோணும், மூட நம்பிக்கைகளாகவும் தெரியும். புராணங்களை வந்து புராணங்களாவே புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அர்த்தமுள்ள செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறதாக தெரியும். அந்த வகையில தான் இந்த நண்பரும் நிறைய செய்திகளை சொல்றது உண்டு. சனியை போல கொடுக்கறவனும் இல்ல, சனியை போல கெடுக்கிறவனும் இல்ல அப்படின்னு சோதிடர்கள் சொல்லுவாங்க. நாம ஏதாவது ஒரு வம்புல மாட்டிக்கிட்டா பிடிச்சது சனி அப்படிங்கிறோம். ராவணன் எப்பேற்பட்ட வீரன், அவனே சனி பார்வை பட்டது தானே சங்கடப்பட ஆரம்பிச்சான் அப்படின்னார் நண்பர். அது எப்படிங்கன்னு கேட்டேன். அவர் சொல்ல ஆரம்பிச்சார், இந்த ராவணன் இருக்கானே நவ கிரகங்களையும் பிடிச்சி கொண்டுட்டு வந்து தன்னுடைய சிம்மாசனத்துல அப்படியே படிகளா போட்டு வச்சுட்டானா, ஒவ்வொரு படியா. பாவம் அந்த 9 தேவதைகளும் ஒவ்வொரு படியா குப்புற கிடக்குறாங்க. நவ கிரகம் நம்மளை ஆட்டி படைக்குதுன்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா அந்த நவ கிரகங்களை ராவணன் எப்படி வச்சிருந்தான் பாருங்க. எல்லாரையும் சிம்மாசனத்துக்கு பக்கத்துல படிப்படியா போட்டு வச்சிருக்கிறான், காலை அது மேல வச்சுதான் ஏறி போகணும். வேற வழி இல்லாம எல்லாரும் குப்புற விழுந்து கிடக்குறாங்க. ராவணன் வந்து ஒவ்வொரு தடவையும் இவங்க முதுகுல அடி வச்சு ஏறிதான் அந்த சிம்மாசனத்துக்கு போறது வழக்கம். இப்படி நடந்துகிட்டு இருக்கிறது நாரதர் கண்ணுல பட்டுட்டு தான். அவர் சும்மா இருப்பாரா? யோசனை பண்ணார், என்ன செய்யலாம் அப்படின்னு. ஒரு முடிவு பண்ணிட்டு நேரா ராவணன் கிட்ட போனாராம். ராவணா, நீ வந்து நவக்கிரகங்களை பிடிச்சு கொண்டாந்து உன்னுடைய சிம்மாசனத்துக்கு படிகளா போட்டு வச்சிருக்கிற, அது உன்னுடைய வீரத்தை காட்டுது. இருந்தாலும் ஒரு விஷயத்த நீ யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு தடவை நீ சிம்மாசனத்துக்கு போகும் பொழுதும் நவக்கிரகங்களின் முதுகுல அடி வச்சு நீ ஏறி போற, அது உனக்கு பெருமை கிடையாது. அவங்களுடைய மார்புல அடி வச்சு ஏறி போகணும், அதுதான் உனக்கு பெருமை அப்படின்னாரா. இவர் சொல்றதும் சரிதானே அப்படின்னு யோசிச்சிருக்கான் ராவணன். உடனே குப்புற கிடந்த நவக்கிரகங்களை திருப்பி மல்லாக போட்டான். அவங்க மார்புல அடி வச்சு மேல ஏறி சிம்மாசனத்துக்கு போனானா. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சனி பகவானின் பார்வை அவன் மேல பட்டுதான். அவ்வளவுதான், என்னாச்சு தெரியுமா? சூர்பனகை தேடி வந்தா, சீதையோட அழக பத்தி தன்னுடைய அண்ணங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டா, விவகாரம் ஆரம்பம் ஆயிட்டது, அதுதான் சனியனுடைய வேலை அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லி முடிச்சார் என்னுடைய நண்பர். ஆக சனியின் பார்வை வந்து நம்ம வேலை படாம பாத்துக்கிறது தான் நல்லதுங்கிறீங்க அப்படின்னு. ஆமா சார், இப்ப கூட நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதே ஒருத்தருடைய பார்வை என் மேல படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னார். யாருங்க அதுன்னு கேட்டேன். என்னுடைய மாமனார் சார், அவசரத்துக்கு அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி விட்டேன், நம்ம மாப்பிள்ள தானேன்னு சொல்லி அவரு விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. இன்னைக்கு இப்ப அவரு எங்க வீட்டுக்கு வரக்கூடிய நேரம், அதுதான் அவரு பார்வையிலிருந்து படாம தப்பிக்கலாங்கிறதுக்காக இங்க வந்துட்டேன் அப்படின்னார். பார்வை படணும்னு இருந்தா பட்டுத்தான் தீரும் போல இருக்கு அப்படின்னா. என்ன சார் சொல்றீங்கன்னார். ஒன்றும் புரியாம, நீங்க இங்கே தான் வருவீங்கன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு, அதனால உங்களுக்கு முன்னாடியே உங்க மாமனார் இங்கே வந்துட்டார், அதுவும் அந்த பீரோவுக்கு பக்கத்துல தான் பின்னாடி மறைஞ்சு நின்றுட்டு இருக்கிறார் அப்படின்னு.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:16. ரெட்ரோ ராகங்களில் மேஜிக் மெலடிஸ் தொடர்கிறது.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

கடுக்கடுக்கா தீன் சத்தர் தீப் தக் ஜனதா தாங்க தீன் சத்தர் தாங்க தீன் சத்தர் ஜனதா சத்தர் தீமே தர் கடுக்கா தீன் சத்தர் தீன் சத்தர் தீப் தா தீன் தக் தக் ஜனதா தீமே தா ஜனதா தீப் தா ஜனதா தர் கடுக்கா ஜம்ீம்ீம்ீம்ீம்

விடியும் வரை காத்திரு படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. வாலியின் பாடல் வரிகள், பாடலுக்கான இசை இளையராஜா. ரெட்ரோ ராகங்கள் இன்றைய மேஜிக் மெலடிஸில் தொடர்கிறது. மீண்டும் கோகிலா படப்பாடல். கே ஜே யேசுதாஸ் எஸ் பி சைலஜா குழுவினர் பாடியது. கண்ணதாசனின் பாடல், இளையராஜாவின் இசையில்.

நேரம் 9:31. பத்து நொடி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேர்களே, இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரம் இதோ உங்களுக்காக. விலை அளவுகள் யாவும் கிலோ ஒன்றுக்கானவை மட்டும். கத்தரிக்காய் இன்று 32 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 55 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 37 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 40 ரூபாய்க்கும், அவரை 82 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புடலங்காய் 38 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 45 முதல் 48 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 55 முதல் 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 85 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 65 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 40 ரூபாய், பச்சை மொச்சைக்காய் 50 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், மாங்காய் 130 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், நூல்கோல் 45 ரூபாய், டர்னிப் 40 ரூபாய், முட்டைகோஸ் 20 ரூபாய், காலிஃபிளவர் 45 ரூபாய், பட்டாணி 130 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 210 முதல் 230 ரூபாய், இஞ்சி 90 முதல் 170 ரூபாய், புஷ்பீன்ஸ் 90 ரூபாய், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய், ஊட்டி அவரை 110 முதல் 120 ரூபாய், கலர்கோஸ் 40 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய், புரொக்கோலி 90 ரூபாய். இனி கீரை வகைகளின் விலை நிலவரம். கறிவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகள் யாவும் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய். வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 60 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 120 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 55 ரூபாய், மாதுளம்பழம் 160 ரூபாய், திராட்சை 100 ரூபாய், வாழைப்பழம் பூவன் ரகம் 55 ரூபாய், ரஸ்தானி 70 ரூபாய், மோரிஸ் 45 ரூபாய், நேந்திரன் 60 ரூபாய், செவ்வாழை 90 ரூபாய், கற்பூரவல்லி 55 ரூபாய், ஆப்பிள் 220 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 100 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 80 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்களே, இதுவரை இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் வழங்கப்பட்டது உங்களுக்காக. நேரம் 9:34. ரெட்ரோ ராகங்களில் மேஜிக் மெலடிஸ் தொடர்கிறது.

பொம்பள மனசு படத்திற்காக ஜெயச்சந்திரன் பாடியதை கேட்டீர்கள்.

0: பொன்னகரம் படத்திற்காக ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் பாடியது சங்கர் கணேசன் இசையில் ஒலித்தது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

கங்கை அமரன் எழுதி இளையராஜாவின் இசையில் ஜென்சியின் குரலில் ஒலித்தது ஜானி படப்பாடல். நிகழ்ச்சியில் தொடர்கிறது சுஜாதா படத்தின் பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலின் வரிகள் கண்ணதாசன்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் வைரமுத்துவின் பாடல். இளையராஜாவின் இசையில் ஒலித்தது இளமை காலங்கள் படத்திலிருந்து கேட்ட அந்த பாடலோடு இன்றைய மேஜிக் மெலடிஸ் ரெட்ரோ ராகங்கள் நிறைவு பெறுகிறது.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம்.

பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல சிக்கி தவிக்கிற இன்றைய மனிதர்களுக்கு ரீசார்ஜ் செய்யற ஒரு கருவி தாங்க பயணமும் சுற்றுலாவும். அன்றாட நிகழ்வுகள்ல கரைந்து போகிற வாழ்க்கையில ஒரு சில தருணங்கள் மட்டும்தான் உயிர் போட என்றென்றைக்குமே நம்ம நினைவுல இருக்கும் இல்லையா. பயணங்கிறது நம்ம அனைவருக்குமே மறக்க முடியாத பல ஞாபகங்களை தரும். ஒவ்வொரு பயணமும் ஏதோ ஒரு தாக்கத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா தந்துகிட்டே தாங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல புத்துணர்ச்சியும் தேடி நம்ம ஊட்டிக்கு சுற்றுலா வந்திருக்க பயணிங்க கூட தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். அவங்க பயண அனுபவங்களையும் அவங்களுடைய விருப்ப பாடல்களையும் தர இந்த நிகழ்ச்சி தான் நம்ம ஊட்டி FM 101.8 பயணிகள் விருப்பம்.

0: ஓகே, இன்னைக்கு பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சிக்காக உதகை தாவரவியல் பூங்காக்கு தான் வந்திருக்கோம். கேரளால இருந்து ஒரு சுற்றுலா பயணி இங்க குடும்பத்தோட சுற்றுலா வந்திருக்காரு. அவரோட சுற்றுலா அனுபவங்களையும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட பாடலை இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க சார்.
1: பேர் அப்துல் லத்தீஷ்.
0: அப்படியே எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: கேரளால மலப்புரம்.
0: அப்படியா, முதல் தடவை ஊட்டி வருது இது?
1: இல்ல, முன்னாடி என்ன ஸ்டடி பண்றதுக்கு அந்த டைம்ல ஒரு வாட்டிக்கு வந்துட்டு.
0: சரி சரி சரிங்க.
1: இப்ப வந்து கொஞ்சம் ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்தேன்.
0: அப்படியா, 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. எப்படி ஏதாவது சேஞ்சஸ் பாக்குறீங்களா? அப்படியே இருக்கா?
1: நிறைய சேஞ்சஸ் இருக்கு.
0: அப்படியா, என்ன சேஞ்சஸ் பாக்குறீங்க இப்போ?
1: என்ன சேஞ்சஸ் வந்து இப்போ வந்து இங்க வந்து பார்க்கும்போது எல்லாமே ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைடனா இருக்கு. வந்து புது புதுசா கொஞ்சம் நிறைய இடம் இருக்கு.
0: ஓகே ஓகே.
1: முன்னாடி வந்து அத்தனை இடம் இருக்காது.
0: ஆமா ஆமா,
1: மேபி எனக்கு தெரியாது. பட் இப்ப வந்து கொஞ்சம் தெரிஞ்சு கூகுள் சப்போர்ட் எல்லாம் பார்த்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கு.
0: ஓகே ஓகே.
1: எல்லாம் வந்து நைஸா இருக்கு. நைஸ் பீப்புள்.
0: என்ன பண்றீங்க?
1: நான் வந்து ஆப்டோமெட்ரி பிசிஷியன்.

0: யோசனை.
1: அப்படியா? டாக்டர் நீங்க அப்ப
0: நான் டூ டேஸ் லீவ் பண்ணிட்டு வந்துருக்கேன்.
1: சரி சரி, ரொம்ப பிஸி இல்லையா?
0: ரொம்ப பிஸியான, அப்போ
1: சரி
0: வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு இங்கதான் பெட்டர் பிளேஸ்.
1: சரி சரி சரிங்க. வேற எந்தெந்த இடம் போயிருக்கீங்க டூருக்கு
0: நான்
1: ஃபேமிலி கூட?
0: வந்து ஃபேமிலி கூட வந்து நான் மூணார் போயிட்டு இருக்கேன், அப்படின்னா வந்து கொடைக்கானல் போயிட்டு இருக்கு,
1: ஓகே,
0: ஊட்டி வந்து மைசூர் போயிட்டு இருக்கு,
1: சரி
0: நிறைய இடம் போயிட்டு இருக்கு.
1: சரிங்க.
0: ஊட்டி வந்தாம கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்லா இருக்கு.
1: அப்படியா?
0: அதான் வந்து இங்க வந்து இனி வரணும் வந்து நினைச்சேன்.
1: அப்படியா? எந்தெந்த இடம் பாத்தீங்க இது வரைக்கும்?
0: இங்க வந்து நான் வந்து நேரத்து வந்து டாய் ட்ரெயின் போய் அங்க போயிட்டு இருக்கு. இன்ன வந்து இவட இன்னொரு இடம் இருக்குல்ல, இங்க போயிட்டு
1: மேல டாப்
0: மேல டாப்ல போயிட்டாச்சு.
1: ஓகே,
0: இன்ன இங்க வந்து மோஸ்க் பார்த்தாச்சு. இங்க வந்து டீ ஃபேக்டரி பக்கத்துல.
1: ஆமா ஆமா ஆமா,
0: எல்லா இடம் நல்லா இருக்கு.
1: ஓகே, இன்னும் எத்தனை நாள் இருக்க போறீங்க இங்க?
0: இன்னைக்கு ஆக்சுவலி எஸ்டர்டே நாங்க வந்தது, நைட்டு கிளம்ப வந்துட்டு
1: இருக்கேன்.
0: வந்தும்போது நல்லா இருக்கு, சூப்பர் ரெய்னிங் எல்லாமே நல்லா இருக்கு, கிளைமேட் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து இப்ப வந்து சன்னி ஆயிட்டு இருக்கு,
1: ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு
0: ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, யூனிக்கா இருக்கு கிளைமேட்.
0: யூனிக் யூனிக்.
1: ஓகே, தமிழ் பாடல்கள்லாம் விரும்பி கேப்பீங்களா?
0: தமிழ்ல
1: ஓகே, நிகழ்ச்சியில ஒரு விருப்ப பாடல் கொடுக்கறாங்க, எந்த திரைப்படம்
0: துல்லாத மனதும் துள்ளும் என்னிச்சே பாடி வரும்.
1: ஓகே, ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்.
0: ரொம்ப போட்டு அம்மா படிக்கும் போது அங்கே இருக்கு சிம்பான் வந்து அங்க அங்க இருந்தாங்க, கண்ணு போச்சு அந்த மாதிரி விஷயம் நல்லா இருக்கும்.
1: ஓகே ஓகே, படம் ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ
0: தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்.
1: ஓகே.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: கரண்.
0: கரண், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: மதுரையில இருந்து வந்திருக்கீங்க.
0: அப்படியே ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு ஊட்டி?
1: ஊட்டி கிளைமேட் எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு.
0: ஓகே, ஃபேமிலி கூட வந்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்?
1: இல்ல இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கு.
0: அப்படி எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
1: மூணு பேர் மட்டும் வந்திருக்கோம்.
0: அப்படியே மூணு பேரா? ஃப்ரெண்ட்ஸ்னா பெரிய கேங் இருக்குமே, மூணு பேர் போதுமா?
1: இல்ல இல்ல சார், திடீர்னு வந்தோம். திடீர் பிளான்
0: கொண்டு வந்தீங்களா? ஓகே, என்ன பண்றீங்க மதுரையில நீங்க?
1: மதுரையில நான் சும்மா தான் இருக்கேன். சென்னையில ஒர்க் பண்றேன். மதுரையில இப்ப வந்து திடீர்னு லீவுக்கு.
0: என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க?
1: சென்னையில ஹுண்டாயில ஒர்க் பண்றேன்.
0: ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற எந்தெந்த நல்ல சுற்றுலா போயிருக்கீங்க நீங்க?
1: கோவா, பாண்டிச்சேரி, சென்னை, பெங்களூர்.
0: ஓகே,
1: நிறைய போயிருக்கேன்.
0: சரி சரி, எல்லா ஊர்லயும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இல்லையா? ஊட்டில என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க நீங்க?
1: ஊட்டில கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம், சும்மா கார்டன் எல்லாமே இருக்கு.
0: எந்தெந்த இடம் பாத்தீங்க இது வரைக்கும்?
1: இது வரைக்கும் நான் இன்னைக்குதான் வந்தோம்.
0: சரிங்க.
1: இந்த பார்க் பாத்துருக்கோம், அதுக்கப்புறம் சாக்லேட் ஃபேக்டரி பாத்துருக்கோம், டீ ஃபேக்டரி பாத்துட்டோம்.
0: சரிங்க.
1: அதுக்கப்புறம் வேற லேக் போனோம்.
0: ஓகேங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்கிறத பிளான் பண்ணிருக்கீங்க?
1: இன்னும் தெரியல, இனிமேல்தான்
0: பாக்கலாம். ஓகே ஓகே. நிகழ்ச்சியில ஒரு விருப்ப பாடல் கொடுக்கலாம், என்ன பாடல் கொடுக்கலாம், எந்த படத்துல இருந்து கொடுக்கலாம்?
1: ராஜா அரையன்ல இருந்து சில் என்று.
0: ஓகே, விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
1: தேங்க்ஸ்.

0: ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி நம்ம கூட இருக்காரு, அவரு கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேசுங்க.
2: என் பேர் ரமணன்.
0: ரமணன், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன்.
0: அப்படி என்ன பண்றீங்க மதுரையில?
2: நான் மதுரையில வந்து இப்ப பிகாம் முடிச்சுட்டு டேட்டா அனலிடிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்.
0: வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப லீவ் போட்டு வந்திருக்கீங்களா?
2: இல்ல இப்ப லீவ் தான் ஆக்சுவலி. அவங்க சொல்ற ஒரு இந்த மாதிரி பிளேஸ் தான் போகணும். சோ அவங்க இதே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நம்ம எங்கனாலும் போய்க்கலாம். எங்க கூட வந்துருவாங்க, டயர்ட்னஸ் பார்க்க மாட்டாங்க, ஜாலியா அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம்.
0: ஓகே ஓகே. எத்தனை நாள் ஆச்சு ஊட்டி வந்து?
2: இன்னைக்கு தான் வந்தோம்.
0: அப்படி ஒரு நாள் தானே?
2: ஒரு நாள் தான்.
0: எத்தனை நாள் இருக்க போறீங்க?
2: நான் ஒரு 2 days அப்படியே சாட்டர்டே வரைக்கும்.
0: என்னென்னே
2: நிகழ்ச்சியில
0: ஒரு விருப்ப பாடல் கொடுக்கலாம். என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: எனக்கு வந்து புதுப்பேட்டையில இருந்து ஒரு நாள் யுவன் சங்கர் ராஜா இயக்குனர் பண்ணது.
0: ஏன் ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்? ஒரு ஸ்லோவான பாடல் அது.
2: அது ஆக்சுவலி நம்ம இந்த ஜெனரேஷன் ஏத்த மாதிரி செட் ஆயிருந்தது. அப்ப எடுத்தது ஓகேதான், பட் ஆனா இப்ப போக எங்களுக்கு வந்து அந்த பாட்டு அப்ப வந்து என்னன்னு தெரியாது. இப்ப நம்ம ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டோட அர்த்தம் நம்மளுக்கு புரியுது.
0: பாடல் வலிகள் ரொம்ப அழகா,
2: அதனால ரொம்ப
0: விருப்ப பாடல் வந்துட்டு இருக்குங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். ஆ, பேச சொல்லுங்க.
2: அசோக்குமார்.
1: அசோக்குமார், எங்கிருந்து வந்திருக்கீங்க?
2: நான் திருநெல்வேலியில இருந்திருக்கேன்.
1: அப்படியா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கீங்க?
2: ஆமா.
1: ஓகே, எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
2: 6 பேர் வந்திருக்கோம்.
1: அப்படி எத்தனை நாள் ஆச்சு ஊட்டிக்கு வந்து?
2: 1 நாள் ஆகுது.
1: பார்க் வந்திருக்கீங்க, வேற ஏதாச்சும் இடம் பாத்தீங்களா? இனிமேல் தான் பாக்கணுமா?
2: நாங்க போட் ஹவுஸ், சொட்டபெட்டா, அடுத்து இப்போ அங்க பொட்டானிக கார்டன் வந்திருக்கோம். இன்னும்
1: அப்படியே எத்தனை நாள் இருக்க போறீங்க இங்க?
2: இன்னும் 2 நாள் இருக்கா பிளான் பண்ணி.
1: அப்படியா, 3-4 இடம் பாத்துட்டீங்க இல்லையா? இந்த 4 இடத்துல உங்க மனசுல பிடிச்ச இடம்னா எது சொல்வீங்க?
2: ஊட்டியில
1: பாக்க போனா கிளைமேட்ல இருந்து ஹோம்மேட் சாக்லேட் இருந்து நிறைய ஸ்பெஷல் இருக்கு. உங்க ஊர்ல என்னென்ன ஸ்பெஷல் இந்த மாதிரி?
2: எங்க ஊர்ல மெயினா சொல்லணும்னா அல்வா தானே. அப்புறம் ஆளுங்களோட பழக்கம், அந்த
1: இந்த மாதிரி கோயில்கள் நல்ல ஃபேமஸ். ஓகே, வேற என்னென்ன சுற்றுலா தலம் இருக்காங்க உங்க ஊர்ல?
2: ஊர்லனா பக்கத்திலேயே திருச்செந்தூர், குற்றாலம், அந்த மாதிரி எல்லாமே.
1: ஓகே, அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்களா?
2: போயிருக்கேன்.
1: ஓகே, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட?
2: ஃபேமிலியோட போயிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட.
1: ஓகே ஓகே, இந்த ட்ரிப்பை ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணீங்க. நிகழ்ச்சியில ஒரு விருப்ப பாடல் கொடுக்கலாம், என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
2: ஜோ மூவில இருந்து இந்த ஊருகி ஊரி.
1: ஓகே, உங்க விருப்ப பாடல் ஊட்டி எஃப்எம் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

மீண்டும் ஒரு பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்ஜே சதீஷ். அமைப்பில் உதவி சதீஷ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
4: காலை 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் பிறந்த தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஆன்சி சோஜன், மகளிர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஹரிதா உள்ளிட்டோருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்காலின் 100 ஆண்டு விழாவை ஒட்டி தமது வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கால் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டுக்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,880 ரூபாய் குறைந்து 110,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேரம் 11:02.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, எந்த மாநிலத்தில் வெற்றி பயணம் என்ற திட்டம் அக்டோபர் 2 முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது? சரியான பதில் தமிழ்நாடு. வெற்றி பயணம் இத்திட்டத்தின் கீழ் மாநகர நகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS டீலக்ஸ் அரசு பேருந்துகள், புறநகர் சாதாரண பேருந்துகள் மற்றும் 40 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட மலைப்பகுதி சாதாரண பேருந்துகள்

0: என 12,692 பேருந்துகளில் இலவசமாக மகளிர் பயணம் செய்யலாம். இன்றைய கேள்வி: எந்த நாட்டில் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது? கேள்வி மீண்டும் ஒரு முறை: எந்த நாட்டில் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 11:04.

எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில குடும்ப பாரத்தை அதிகம் சுமப்பவர்கள் மூத்த பிள்ளைகளா கடைசி பிள்ளைகளா, இந்த தலைப்புல தான் நீங்க பேச போறீங்க. நிகழ்ச்சிக்கு உள்ளூர் நேயர்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 93449010018, வெளியூர் நேயர்களுக்கான எண் 93429010018, புதிய நேயர்களுக்கான எண் 8300109018. குடும்ப பாரத்தை அதிகம் சுமப்பவர்கள் மூத்த பிள்ளைகளா கடைசி பிள்ளைகளா, வாங்க பேசலாம் நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டுவிட்டு.

0: எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது. இதோ இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயர் ஹலோ வணக்கம் ஊட்டியம்
1: வணக்கம் நான் கோவில்பாளையத்திலிருந்து துரையன் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்க?
0: நலம். நீங்க நலமா?
1: நல்லா இருக்கிறேங்க.
0: சொல்லுங்க, நீங்க தலைப்பு கேட்டிருப்பீங்க.
1: ஆமாங்க.
0: எப்படி உங்க பிரச்சனை? எப்படி
1: அவங்க லைஃப் தான் பாக்குறாங்க.
0: ஒன்னு இருந்தாலும் நாலு இருந்தாலும் அதுதான் நிலவரம் போல இருக்கு. இப்ப தலைப்புல பேசலாம். அதிக குடும்ப பாரம் சுமப்பவர்கள் மூத்த பிள்ளைகளா இல்ல இளைய பிள்ளைகளா அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த காலகட்டத்துக்கு இந்த தலைப்பு கொஞ்சம் தூரமா தான் இருக்கு, இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு. எல்லா பாரத்தையும் அவங்க தான் தாங்கி ஆகணும்.
1: மூணு பேருங்க, ரெண்டு ரெண்டு ஆண்ங்க ஒரு பெண்ணு. அப்புறம் நாங்க வந்து என் தங்கச்சிக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தம்பியும் சேர்ந்து நாங்க போட்டவங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து
0: பண்ணீங்களா?
1: ஆமா ஆமாங்க.
0: அவங்களுக்குள்ள அந்த மனஸ்தாபம் எல்லாம் வரலையா? நான் தான் ரொம்ப பண்றேன்.
1: பாசம் பாசம்
0: கண்டிப்பா புரிதல் இருக்கிற இடத்துல வந்து எந்த தவறுகளும் நடக்காது, இல்லையா?
1: ஆமாங்க ஆமாங்க.
0: ஓகேங்க, நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: ஹலோ வணக்கம் ஊடி எஃப்எம்.
2: வணக்கம்
0: வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முளக்காடு பாபு.
0: உங்க கருத்து சொல்லுங்க.
2: அதாவது மேடம், குடும்பத்துக்குள்ள வந்து கடைசி பிள்ளைகளும் சுமக்கிறாங்க, இளைய பிள்ளைகளும் சுமக்கிறாங்க. அந்தந்த குடும்ப சூழ்நிலையை பொறுத்து, அதாவது எந்த வீட்டுல எந்த குடும்ப சூழ்நிலையும் இருக்கும்.
0: ஆமா,
2: இப்ப மூத்தவரு வந்து திருமணத்துக்கு அப்புறம் தனியா போயிட்டாருன்னா கடைசி கல்யாணம் முடியாம இருக்கிற கடைசி பிள்ளைங்க தான் குடும்பத்தை கொண்டு போறாங்க. ரெண்டு பேருமே இருக்காங்க,
0: ரெண்டு பேருமே
2: எங்க சூழ்நிலைகள் அப்படி இருக்கா? சூழ்நிலைக்கு தக்க அந்த பிள்ளைகள் அவங்க தலையில பொறுப்பு வந்துடும்.
0: பிரிச்சு சொல்ல முடியாது, இல்லையா?
2: பிரிச்சு சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் தான் நம்மளுடைய எதையுமே தீர்மானிக்கல.
0: ஓகேங்க, நன்றி வணக்கம். ஹலோ வணக்கம் மூடி எஃப்எம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்டாடிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: ஓகே, நீங்க சொல்லுங்க இந்த தலைப்புல.
3: மேம் எனக்கு இன்னொரு வாட்டி தலைப்பு சொல்லுங்க மேம்.
0: குடும்ப பாரத்தை அதிகமாக சுமப்பவர்கள் மூத்த பிள்ளைகளா இளைய பிள்ளைகளா?
3: ஆப்வியஸ்லி மூத்த பிள்ளைகள் தான் மேம் சுமக்கிறாங்க. இளைய பிள்ளைகள் சுமக்கவே இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லல, மூத்த பிள்ளைகள் அதிகம் சுமக்கறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உண்மை மேம்.
0: அப்படியா?
3: ஆமா, ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே அந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கறது அதிகமாக இருக்கு மேம். குடும்பத்துல யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாது, நம்ம மூத்த பிள்ளையாக இருக்கிறோம், நம்மள நம்பிதான் அந்த குடும்பம் அப்படிங்கறது இருக்கு. இளைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறி இருக்க மாட்டாங்க. இந்த சென்ஸ் பொருளாதார ரீதியாக ஃபர்ஸ்ட் சம்பாத்தியம் அப்படிங்கறது அந்த மூத்த பிள்ளையாகத்தான் இருக்கும். இளைய பிள்ளைகள் அண்ணன் வந்து நமக்கு செய்வாங்க, நம்மள பாத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதை கெடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த பொறுப்பு அது அதிகம் சுமத்தப்பட்டாலும் அவர்கள் அதை எடுத்துக்கிறாங்க.
0: ஆக்சுவலா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா?
3: என்னது சொல்லுங்க மேம்.
0: மூத்தது வந்து கோளை, இளையது காளை அப்படின்வாங்க.
3: கரெக்ட்.
0: எப்பவுமே இளைய பிள்ளைகள் ரொம்ப வேகமா அந்த குடும்பத்தை முன்னேற்றுவாங்க அப்படின்றது அந்த பழமொழி வந்து யாரோ எப்போ சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க.
3: இல்ல மேம், மூத்த பிள்ளைகள் கோழை அப்படிங்கறது அந்த காலகட்டத்துல அவங்க அப்படி யோசிச்சிருக்காங்க மேம். ஆனா மூத்த பிள்ளைகள் தான் இளைய பிள்ளைகளோட பொறுப்பா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சின்ன வயசுல மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல மேம்.
0: பொறுப்பா இருக்காங்க.
3: நான் வந்து நோ டவுட் அபவுட் இட், இளைய பிள்ளைகளும் செய்யறாங்க. ஆனா இளைய பிள்ளைகளை விட மூத்த பிள்ளைகள் இன்னும் அதிகம் செய்யறாங்கிறத நம்ம கண்கூடாகவே பாத்துருக்கோம் இல்ல மேம்.
0: கண்டிப்பா, அது வந்து கூட்டு குடும்பம்ன்றது இன்னைக்கு வந்து நிறைய மாறி போச்சு. கூட்டு குடும்பம் இருக்கிறவங்க வந்து இந்த தலைப்புல பேசும்போது கண்டிப்பா நான் வந்து நிறைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில எதிர்பார்க்கிறேன்.
3: உண்மை மேம். இல்ல
0: நிறைய பேர் நிறைய அனுபவங்கள் இருக்கும்.
3: பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அண்ணன் வந்து செய்வாரு நிறைய விஷயங்களை. தம்பியோ அல்லது தங்கச்சியோ அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் அவர்கள் மூலியமா பயன்பெறுவாங்க.
0: அண்ணன் வந்து சுயநலம் இல்லாம இல்ல
3: அண்ணன் அது அவங்களுடைய சொந்த ரத்த பந்தம் தானே மேம்.
0: இல்ல மூத்தவர்கள் சுயநலம் இல்லாம செஞ்சாங்கன்னா இளையவர்கள் தப்பித்தார்கள்.
3: ஆனா
0: மூத்தவர்கள் வந்து ரொம்ப சுயநலமா போயிட்டாங்கன்னா இளையவர்கள் கதை முடிந்தது அப்படின்றது யதார்த்தமா நம்ம பாத்துருக்க கூடிய ஒரு சில விஷயங்கள்ல நடக்கக்கூடிய ஒண்ணு இல்லையா.
3: 80% எனக்கு தெரிஞ்சு யாருமே சுயநலமா மூத்த பிள்ளைகள் பெரும்பாலும் இருக்கிறது இல்ல மேம்.
0: ஏன்னா
3: இந்த மெச்சூரிட்டி லெவல் நமக்கு உரியவர்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாமே காரணமா இருக்கு. அவர்களை வாழ்க்கையில வளர்த்து விடணுங்கிற ஒரு இருக்கு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் சிறப்பாகவே மூத்த பிள்ளைகள் செய்யறாங்க.
0: ஓகேங்க, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. கண்டிப்பா மூத்த பிள்ளைகள் பொறுப்பா வந்து சில குடும்பங்களை முன்னெடுத்துட்டு போறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அனுபவங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் இல்லையா,
3: குடும்பத்துக்கு
0: மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். பார்க்கலாம் நிகழ்ச்சியின் அடுத்த நேர்கள் என்ன சொல்றாங்கன்னு. நன்றி, வணக்கம்.
4: நன்றி மேடம், நன்றி. மூத்த பிள்ளை இளைய பிள்ளையான் கேட்டிருக்கீங்க மேடம். ஒரு குடும்பத்துல வந்து ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்குங்க. அதுல அதிகமா பாக்குறது மூத்த பிள்ளைங்க தான். ஏன்னா அவங்கதான் முதல்ல பிறந்து படிப்பு முடிச்சு அவங்க வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்குங்க. அதனால ஒரு பங்கு அவங்கதான் பாத்துக்குவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்கல்ல கோழைகள் அப்படி இல்ல, கோழை இல்லைங்களா பொறுமைசாலி
0: ஆயிருக்கு.
4: பழமொழி தான், பழமொழி இருக்குங்க. மூத்த பிள்ளை கோழை பிள்ளை அப்படிம்பாங்க. எங்க வீட்டுல எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்குங்க. பெரிய வந்து என்ன பண்ணாலும் அப்படியே பொறுமையா இது பண்ணிக்குவேன். சின்ன பொண்ணு வந்து
0: நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல வந்து ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு மேக்சிமம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒத்த பிள்ளையா இருக்கிற வீட்டுல எல்லாமே அவங்கதான், மூத்த பிள்ளையும் அவங்கதான், இளைய பிள்ளையும் அவங்கதான்,
4: அவங்கதான் எல்லாம். அது ரொம்பவும் கொடுமைங்க மேடம். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு கண்ணை கண்ணு பண்ணிட்டு அது நல்லது நடந்தாலும் அவங்களுக்கு தான், கெட்டது நடந்தாலும் அவங்களுக்கு தான். அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க.
0: இப்போ யார்கிட்டயும் எதுவும் கேட்கவும் முடியாது.
4: ஆமாங்க,
0: யார் உதவி எதிர்பார்க்கவும் முடியாது.
4: இப்ப நாங்க அண்ணந்தங்கச்சி இருந்தனால சண்டை பிடிக்கிறப்ப பிடிச்சுக்குவோங்க. ஒரு நல்லது வந்தா பகிர்ந்துக்குவோம், கேட்டுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோங்க. இப்ப எங்களோட எங்க குழந்தைங்க இருக்கிறது பாக்குற என்னன்னா அவங்களும் அந்த பகிர்ந்து சண்டை பிடிக்கிறப்ப சண்டை பிடிக்கிறாங்க. அந்த ஒரு

0: வரப்ப பகிர்ந்துக்கிறாங்க. அது வந்து எல்லாமே இருக்கு. ஒண்ணுமே இல்லாதவங்க மத்தவங்களை பாத்துட்டு இருக்கிறேங்க, ஒரு ஏக்கமாவும் இருக்கீங்க, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியும். அடுத்தவங்களை கேக்குறேன், அது அடுத்தவங்களை கேட்டோம்னா அது ஒண்ணுக்கு ரெண்டாயி அந்த காரியங்கள் எல்லாம் கெட்டுருதுங்க. சோ அது கஷ்டம்தாங்க பாவம், என்ன பண்றதுங்க.
1: கண்டிப்பா மாறுது சூழ்நிலைகள் வந்து மாறுது, மனிதர்களை பொறுத்து மாறுது.
0: அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெத்தவங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்துல இப்ப இருந்தே சொல்லி கொடுத்து ஒன்னே ஒன்னு செல்லமாவும் வளர்க்க கூடாதுங்க. நம்ம குடும்ப சூழ்நிலைகள் பொறுப்புகளையும் சொல்லி வளர்த்தனா கொஞ்சம் நல்லா இருக்கலாங்க. பின்னாடி அவங்க ஒரு பொறுப்புக்கு வர்றப்ப கஷ்டங்கள் அட அம்மா சொல்லியிருக்கு அப்பா சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறது ஒன்னு இதா இருக்குதுங்க. இந்த ரெண்டு பேர் இருக்கிறதுல ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருங்க, இந்த ஒருத்தர் இருக்கிறதுல கொஞ்சம் சிரமமாதான் இருக்குங்க. அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா புரியற குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க.
1: ஆமா, இதுல கஷ்டப்படுறது பேரண்ட்ஸ் தான் சொல்லணும் இதுல.
0: நேர்களை
1: தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய குடும்ப அனுபவங்களை, வாழ்க்கை அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியில பதிவு செய்யுங்க. கண்டிப்பா நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இதில் வர வாய்ப்பு இருக்கு. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் குடும்பம். பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட சூழ்நிலைகள், எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரியான பதில்கள் இந்த நிகழ்ச்சியில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் இதோ.

0: எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது. குடும்ப பாரத்தை அதிகமாக சுமப்பவர்கள் மூத்த பிள்ளைகளா இளைய பிள்ளைகளா? இதோ நிகழ்ச்சியோட அடுத்த நேயரோட கருத்தை கேட்போம். ஹலோ, வணக்கம் மூட்டி.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கோவை மாவட்டம் சின்ன வம்சேந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலம். நீங்க எல்லாரும் நலமா?
1: நல்லா நலமா, நலமா இருக்கிறேன் மேடம்.
0: ஓகே, உங்க அனுபவம் எப்படி?
1: எங்க அனுபவம் பாத்தீங்கன்னா, எங்க தாத்தா பாட்டிக்கு மூணு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க மேடம். எனக்கும் எங்க அப்பாவோட பிறந்து எங்கூட பிறந்தவங்க வந்து மூணு பசங்க ஒரு பொண்ணுங்க மேடம். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் பாத்தீங்கன்னா, மூத்த புள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீ சொன்ன மாதிரி மக்குன்னு இல்ல, அது ஒரு சுமாரா இருப்பாங்க வச்சுக்கீங்களேன். அதாவது மெச்சூரிட்டியா இருக்க மாட்டாங்க. நெடுப்பயனுக்கு தான் சும்மா அதிகம் மேடம். ஏன்னா எங்க பெரிய எங்க என்னுடைய வாழ்க்கையை அப்படித்தான், எங்க அப்பாவுடைய வாழ்க்கையை அப்படித்தான். எங்க அப்பா தான் கொஞ்சம் சூதனமா இருப்பாரு மேடம். அதே மாதிரி நானும் சூதனமா இருக்கிறேன். ஆனா என்ன இருந்தாலும் சரி, அதாவது பார்த்து பார்த்து செய்யறோம், நெடுப்பயணம் பார்த்து பார்த்து செய்யறோம். அம்மா அம்மா வந்து எப்படிதான் திட்டுவாங்க மேடம். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். எங்க பாட்டி அப்படித்தாங்க மேடம். எங்க பெரியப்பா வந்து கொஞ்சம் இதா தான் இருப்பாருங்க மேடம். ஆனா அது பார்க்க மாட்டாரு. ஆனா அவங்கள்தான் தூக்கி வச்சு பேசுவாங்க. அதே மாதிரி எங்க என்னுடைய வீட்டுல அப்படித்தான். நான் தான் எங்க அம்மா பார்த்து பார்த்து செய்யுங்க மாதிரி. ஆனா எங்க அம்மா என்னத்தான் பேசு. ஆனா பெரியமான கண்டுக்கா என்ன செஞ்சாலும் அனுசரிச்சு போயிருவாங்க. நான் ஒண்ணு ஏதாவது ஒண்ணு கேட்டு கொடுக்கலன்னா உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க மேடம். இது வந்து உலகமா அப்படித்தாங்க மேடம். அது ஒண்ணு மாத்த முடியாது. இது வந்து இயற்கை. நீங்க சொன்ன மாதிரி சரியே போன பெரிய பசங்க கொஞ்சம் இதா தான் இருப்பாங்க, சின்ன பசங்க கொஞ்சம் வைக்கணும். அது எல்லா வீட்டுல இருக்கு. இப்ப அப்படித்தான் இருக்கு முடிச்சு பாருங்க. எனக்கு பையன் ஒண்ணு பொண்ணுங்க மேடம். எங்க பொண்ணு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் சூதானம் இல்லைங்க வச்சுக்கீங்களேன். எங்க பையன் நல்லா சூதானமா இருக்கிறேன். அதனால எந்த வீட்டுல இருந்தாலும் பெரிய பொண்ணு கொஞ்சம் சூதானம் இருக்க மாட்டாங்க மேடம்.
0: பெரிய பொண்ணு சூதனமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப ஒத்தையா குழந்தைய பெற்றிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து
1: பேசலீங்க மேடம். அது ஒத்தைக்கு வந்து எப்படி கணக்கு பண்ண முடியும் இல்லீங்களா?
0: இல்ல, ஒத்தையா இருக்கவங்க வந்து எல்லாமே முடிச்சுட்டு ஆகணும். பிறக்கும் போதே முடிச்சிடணும், வேற வழி இல்ல.
1: அவங்க எல்லாமே விழுந்து அவங்களே எந்திரிக்கணும் இல்லீங்களா? அவங்க பாவம் ரொம்ப சிரமங்க மேடம். ஒத்தப்புல இருக்கிறவங்க ரொம்ப பாவம்.
0: எப்படி இருந்தாலும் சூதுவாதம் இல்லாத இடங்கள்ல எல்லாம் நார்மலா நடக்கும். சூதுக்கவும் இடங்கள்ல வந்து எல்லாமே பிரச்சனையில தான் முடியும் இல்லையா?
1: நான் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ள நான் சொல்றேங்க மேடம். அதாவது அண்ணன் தம்பி பாசத்துக்குள்ள, அப்பா அம்மா பாசத்துக்குள்ள சொல்றேன் நானு. வெளி உலகம் எப்படி இருந்தா சூதனம் இல்லைன்னா பொழைக்க முடியாது மேடம். சூதனம் இருந்துச்சாலும் நான் சொல்றது வந்து குடும்பத்துக்குள்ள சொல்றேன் நானு.
0: குடும்பம்
1: குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சூதானமா இருந்துச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு. கூட பார்த்தா வெளியூட நல்லா தெரியுங்க மேடம். குடும்பத்துக்குள்ள இருக்கிற அதாவது நெளிவு சுழிவுலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலும் வெளியூட எப்படி இருக்கு நல்லா தெரிஞ்சுக்குவாங்க.
0: இல்ல, எல்லாருடைய ஒற்றுமையும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாருடைய புரிதலும் ஒரே மாதிரி இருக்கணும், அப்ப மட்டும்தான் அது சாத்தியமாகும்.
1: ஆமா, அது எல்லாம் புரிதல் அந்த மாதிரி சிரமம் தாங்க மேடம். அது
0: கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.
0: ஹலோ, வணக்கம் மூட்டி எஃப்எம். ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்ங்க.
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
2: நான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டியில இருந்து சண்முகானந்தன் பேசுறேங்க.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தலைப்பு கேட்டிருப்பீங்க இல்லையா?
2: ஆமாங்க,
0: சொல்லுங்க உங்க கருத்தை.
2: அண்ணா வந்துங்க எங்க அனுபவத்துல குடும்பத்தையே காப்பாத்தினாருன்னு தான் சொல்லணுமுங்க. தம்பிக அண்ணாவோட விவரத்தை விட அதிகமான விவரம். தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு அண்ணாவும் ஊக்கப்படுத்துவாரு. அண்ணா ஒரு தியாகி போல. தம்பிகள்லாம் அண்ணாவுக்கு உதவியாத்தான் இருந்தோம். அண்ணா சாப்பிடுறதையும் கூட தம்பிகளை கொடுத்துதான் வளர்த்துனாங்க.
0: தம்பிகள்
2: சுறுசுறுப்பா இருந்தாங்க. தம்பிகள் எல்லாருமே நாங்கெல்லாம் அப்படித்தான் இருந்தவங்க மேடம்.
0: ஆனா அதிகமான பாரம் அப்படின்றது யாருக்கு இருக்கும்? பாரமா நினைச்சா அது பாரம் இல்ல, நம்மளுடைய கடமை அப்படின்னு நினைச்சோம்னா அது நம்மளுடைய கடமை.
2: அண்ணா வந்துங்க தியாகி மாதிரி சுகமான சுமை குழந்தைகளுக்காக தம்பிகளுக்காக எல்லாத்தையும் கொடுத்தாங்க, பார்த்தாங்க. தம்பிகள் வேகமா எல்லாம் செயல்பட்டாலும் கூட ஒற்றுமையா எல்லாம் இருந்தோம். அப்படி ஒரு சொந்த

0: அனுபவம் மேடம்.
1: ஓகேங்க, நன்றி, வணக்கம். இது வந்து ரெண்டு, அதாவது இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூத்த பிள்ளைகளுக்கும் இளைய பிள்ளைகளுக்கும் இடையேயான ஒரு விஷயங்களை பேசக்கூடிய விவாதம் மட்டுமே இல்லையா?
0: ஆமாங்க மேடம். ஆனா அண்ணாவுக்கு தான் முக்கியத்துவம், தந்தைக்கு அடுத்தபடி அண்ணாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்.
1: ஓகேங்க, ஓகே, நன்றி
0: மேடம்,
1: நன்றி, வணக்கம். நேர்களை நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சிவம் சண்முகசுந்தரம். அதாவது இந்த குடும்ப பாரங்களை வந்து சுமக்கிறது மூத்த பையன் தான் மேடம். நான் வந்து வீட்டில் மூணு பேர், நான் தான் மூத்த பையன், தம்பி மோகனசுந்தரம், தங்கச்சி அபிராமசுந்தரி. எந்த பிரச்சனையாலும் பஞ்சாப் படை மாதிரி நம்ம தான் வந்து முன்னாடி போய் அதை ஃபேஸ் பண்ணணும் மேடம். அதான் இந்த மூத்த பிள்ளைகள்தான் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணணும். அது ஒரு சின்ன தண்ணி மோந்த எடுத்து கொடுக்கறதா இருந்தாலும், அம்மா எவ்வளோ சரி, அப்பா எவ்வளோ சரி,
1: படிக்கிறாரு, அது சம்பந்தமான போட்டிகள் இருக்கும், அதுல போய் வேலையில சேர்றாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ரெண்டு பேரையும் நம்ம ஈக்குவலா கம்பேர் பண்ண முடியுமா?
2: கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா விவசாயி வந்து தியாகம் பண்ணிதான். தம்பி கேட்டவங்க
1: இல்ல, தியாகம் சொல்றது வேற விஷயம், அவங்கவுங்களுடைய திறமை, அவங்கவுங்களுக்கான வாய்ப்பு, அது வேற விஷயம். ஆனா கஷ்டப்படும் போது ஈக்குவலான கஷ்டம் ரெண்டு பேருக்கும் இருக்குமா இருக்காதா?
2: இருக்கும் மேடம், இருக்கும்.
1: ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான கஷ்டம் இருக்குமா இருக்காதான்றதுதான் ஒரு சின்ன ஒரு சந்தேகம்.
2: கண்டிப்பா இருக்கும்.
1: அவங்கவுங்களுடைய வழியில அவங்கவுங்களுக்கான கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா இருக்கும் மேடம்.
1: ஓகேங்க, நன்றி, வணக்கம். நேர்களே, நேரம் 11:29. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

0: எண்ணங்களின் வண்ணங்கள் தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து குடும்ப பாரத்தை அதிகமாக சுமப்பவர்கள், மூத்த பிள்ளைகளா இளைய பிள்ளைகளா அப்படின்னு ஒரு தலைப்பில் வந்து பேச நேயர்கள் அழைத்தோம். நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்காங்க. இந்த தலைப்பு ஒரு பட்டிமன்ற தலைப்பு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தந்த குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து, அந்தந்த மனிதர்களோட இயல்புகளை பொறுத்து பிரச்சனைகளோட விஷயங்கள் மாறுபடலாம் இல்லையா? நேயர்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. யார் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்கன்றத பொறுத்து, இப்போ பெற்றவர்கள் வந்து ரொம்ப பொறுப்பாக அந்த குடும்பத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள் வராமல் அவங்க பார்த்துக்க முடியும், அவங்கள தாண்டி எதுவுமே நடக்க முடியாது. இவ்வளோதான் இதுதான் அப்படின்ற மாதிரி பெற்றவர்கள் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வர வாய்ப்பில்லை, சுமூகமாக வாழ்க்கை போகும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல மனிதர்களோட இயல்புகளை பொறுத்து, குணத்தை பொறுத்து அங்கே பிரச்சனைகள் ஆரம்பமாக வாய்ப்பு இருக்கு. நிகழ்ச்சிக்கான நேயர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை அலைபேசி எண்களை நினைவுபடுத்துகிறோம். நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு உள்ளூர் நேயர்கள் 93449901018 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். வெளியூர் நேயர்கள் 93429101018 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். புதிய நேயர்களுக்கான எண் 8300019108. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
1: மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: வரவேற்கிறோம், சொல்லுங்க. தலைப்புல பேசலாமா?
1: சரிங்க மேடம்.
0: இங்க பெண், ஒரு பெண் கூட வரலையேன்னு பார்த்தேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஒரு சார்பா வரும், ஆண் வர்க்கத்தை மட்டுமே வச்சு பேசக்கூடாது இல்லையா? மூத்த பிள்ளைகள் இளைய பிள்ளைகள், சில குடும்பத்துல பெண்கள் மட்டுமே கூட இருக்கலாம், சில குடும்பத்துல ஆண்கள் மட்டுமே இருக்கலாம், சில பெண் குடும்பத்துல இரண்டு பேரும் கலந்து இருக்கலாம். ஆனால் வந்து ஆண்களுக்கு இணையாக வந்து பெண்களும் கூட உழைக்கிறாங்க, பெண்களும் கூட குடும்பத்தில் குடும்ப பாரங்களை சுமக்கிறாங்கன்றது யதார்த்தமான ஒரு உண்மை. சொல்லுங்க உங்கள் கருத்து, சொல்லுங்க.
1: அதாவது மேடம், வயது முதிர்ச்சி மூலியமா அப்படி பார்க்கும்போது மூத்த பிள்ளைங்களை தான் பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க, பொறுப்பை பார்த்துக்கணும், நீதான் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயசு

0: கூட சின்ன குழந்தைக்கு வந்து பொறுப்பு இருக்காது அப்படின்னு அவங்களா நினைச்சிட்டு
1: அன்றைய காலகட்டத்துல வேணா 12-13 அப்படின்ற குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னா வயசு வித்தியாசம் இருக்கும். இல்ல ஒரு மீடியமான ஒரு காலம் ஒரு 70-80
0: அஞ்சு வயசாவது வித்தியாசம் இருக்கும் மேடம். உடனே எல்லாம் பெற்றுக்க மாட்டாங்க. இப்ப எல்லாம்
1: இப்போ இல்ல, இப்போ வந்து இப்ப இருக்கிறது கூட அவ்வளவுன்னு வயசு வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாரும் அந்த சீக்கிரம் சீக்கிரம் அந்த கடமைகளை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் தான் எல்லாருமே முடிவு எடுப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு 60-70 வருடத்துக்கு முன்னால வேணா அந்த மாதிரி ஒரு 12 குழந்தைங்க இருக்கிற வீட்டுல வேணா வயது வித்தியாசம் இருக்கலாம்.
0: ஆமாங்க மேடம். இப்பவுமே எங்க வீட்டுல எல்லாம் ரெண்டு பேரும் ஒரே நாளையிலதான் பிறந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் வித்தியாசம் தான். ஆனாலுமே மூத்த பையன்கிட்டதான் எல்லாமே பொறுப்ப சொல்லுவாங்க. நீ அவன் தான் சொல்லுவான், நான் ஏன்னா அண்ணன் சொல்லி என்னை கொடுமை கொடுத்துறீங்க அப்படின்னு அவனே சொல்லிக்குவான். அவனுட்டுதான் எல்லா வேலையும் சொல்லுவாங்க. அவனைதான் பொறுப்பா பாத்துக்கிட்டு சொல்லுவாங்க. எங்குமே அப்படிதான் இருக்கு. அதாவது இப்ப எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கனால அக்கா தான் எல்லா பொறுப்பையும் பாத்துக்குவான். நானும் என் தங்கையும் கொஞ்சம் ஜாலியா சுத்தி திரிவோம். அது மூத்த பிள்ளைங்களை தான் பெரும்பாலும் சின்ன கொஞ்சம் வேணா வித்தியாசமா, சில வீட்டுல வேணா வித்தியாசமா இருக்கலாம். ஆனா பெரும்பான்மையா பண்றது வந்து மூத்த பிள்ளைங்களுக்கு தான் பொறுப்பை கொடுக்குறாங்க. அது ஏன்னா அவங்க கொஞ்சம் அனுபவம் இருக்கும் வயசுல அப்படிங்கிறதுக்காக மூத்த பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்க.
1: இப்போ இது வந்து சமூக பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா குடும்பமும் ஒரே மாதிரி இல்ல இல்லையா?
0: இருக்காம இருக்கலாம். ஆனா பெரும்பான்மை எது அதுதானே சொல்ல முடியும். பெரும்பான்மையா எல்லா குடும்பத்திலயும் மூத்த பிள்ளைங்க மூத்த அக்காவுக்கு அண்ணனுக்கு தான் பொறுப்பு கொடுக்கறாங்க.
1: பொறுப்பு கொடுக்கறாங்க. ஓகே, நன்றிங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி மேடம்.
1: ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம்.
2: இனிய காலை வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலம். நீங்க நலமா? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சூப்பரா இருக்கேன் மேடம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பூர் மெக்கானிக் சக்தி.
1: சொல்லுங்க உங்க கருத்து. சொல்லுங்க.
2: என்னுடைய கருத்து வந்து சொல்லணும்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து அப்பாவுக்கு பிறகு வந்து மூத்த பிள்ளைன்னு சொல்லலாம் மேடம். அதாவது அது கூட 90 பிறகுதான், முன்னாடி 1990 முன்னாடிதான் சொல்லலாம். இப்ப சொல்ல முடியாது. இப்ப அண்ணன் தம்பி ஒரு 3 இருக்காங்கன்னு
1: வச்சுக்கோங்களேன்.
2: அந்த 3 யாரு ஒருத்தர் பொறுப்பா இருக்கிறாங்களோ அவங்கதான் அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும்.
1: இப்ப இருக்க சூழ்நிலையா?
2: ஆமா, அண்ணனாவும் இருக்கலாம், நடாலாவும் இருக்கலாம், சின்ன தம்பியாவும் இருக்கலாம். ஆமா, ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். ஆமா, ஒருத்தர் மூத்தவர் நல்லா கஷ்டப்படுவாரு, 2 ஜாலியா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கடைசி ஆளு கஷ்டப்படுவாரு, 2 ஜாலியா இருப்பாங்க. அப்படி 3 அந்த
1: இல்ல ஜாலியா இருப்பாங்கன்றது வந்து அவ்வளவு சீக்கிரம் சொல்லிட முடியாது. ஜாலின்னு சொல்ல முடியாது, அத பொறுப்பு இல்லாம இருப்பாங்கன்னு சொல்லலாம்.
2: இல்ல ஜாலிங்கிறது நான் எதை வச்சு சொல்றேன்னா, சரி நம்ம தம்பி பாத்துக்குவாரு, நம்ம நடன பாத்துக்குவாரு அப்படின்னா அவங்க தட்டி கழிச்சிருவாங்க, அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க.
1: இல்ல அப்படி ஒரு சூழல் இருக்கா என்ன? தட்டி கழிச்சுட்டு அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க தானே வாழ்த்தாங்கடும்.
2: இல்ல வாழ்ந்தாங்க மேடம். அதாவது எதுக்காக சொல்றேன்னா, அவங்க அண்ணன் இருக்கிறாரு நமக்கு, அதனால அவங்க பாத்துக்குவாங்க, நம்ம தம்பி பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஓரம் கட்டுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி சுத்தமா விட முடியாது. ஆமா, அத வந்து முழு பொறுப்பை வந்து வந்து அவங்கதான் யாராவது ஒருத்தர் கையில எடுத்துக்குவாங்க. ஆமா,
1: ஓகேங்க.
2: அதனால அந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல வந்து 3 யாரு வந்து பொறுப்பா இருக்கிறாங்களோ அவங்கதான். ஆமா,
1: யார் பொறுப்பா இருக்காங்களோ அது வந்து அது திருமணம், அவங்களுக்குள்ள திருமணம் நடக்கும் போது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும் இல்லையா?
2: ஆமா ஆமா, அதுதான். அப்ப வந்து கல்யாணம் ஆயிட்டாவே வந்து, ஆனா இன்றைக்கு வந்து 3 இருக்கிறாங்க அப்படிங்கறது பெரிய நினைச்சு கூட பாக்க முடியாது மேடம். ஏன்னா நீ காலத்தின் கட்டாயம் அப்படி ஆயி போச்சு. ஆமா,
1: இல்ல திருமணத்துக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலைகள் நிறைய மாறும் இல்லையா?
2: எல்லாமே மாறிடும்.
1: அப்ப காரணங்களும் மாறும், அதுக்கு அது தொடர்பான விஷயங்களும் மாறும் அந்த சமயத்துல.
2: ஆமா ஆமா ஆமா, எல்லாம் வசதி வாய்ப்புகளும் தனித்தனியா எல்லாமே போயிருவாங்க மேடம். அதாவது இந்த இந்த வாழ்க்கையெல்லாம் கூட்டு குடும்பம்லாம் கிராமத்துல பாக்கலாம் மேடம். ஆமா, கண்ணால பாத்துக்கிட்டே இருக்கலாம் மேடம். முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறது கண்ணாலேயே பாக்கலாம் மேடம். ஆமா,
1: ஓகே, நன்றி, வணக்கம்.
2: ரொம்ப நன்றி மேடம்.
1: நேர்லயே தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல கேட்டுட்டு.

நேர்களே, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்களோட ஒரு கடைசி 12 நிமிடங்கள்ல நாம இருக்கோம். நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு பேசின நேர்கள் இன்றைய தலைப்புல வந்து அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா பதிவு செஞ்சாங்க. கேட்டுட்டு இருப்பீங்க எல்லா நேயர்களும் கூட. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற மாதிரி குடும்பத்துக்கு குடும்பம் அனுபவங்கள் மாறும், ஆட்களும் மாறுவார்கள் இல்லையா? ஸோ இந்த தலைப்புல நீங்க பேச விரும்பினா இன்னும் ஒரு 10 நிமிடங்களுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். குடும்ப பாரங்களை வந்து யார் சுமக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, பெற்றவர்கள் சரியா அந்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பொழுது குழந்தைகளுக்குள்ள பிரச்சனைகள் வர வாய்ப்பே இல்லை. ஆனால் பெற்றவர்கள் அதை சரியா நிர்வகிக்காம போகும்பொழுது, இல்லை மற்றவர்கள் அதில் தலையீடு ரொம்ப அதிகமாக வரும்பொழுது அந்த குடும்பங்களில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். குடும்ப பாரம் அப்படின்றது, அதாவது அந்த சூழ்நிலைகள் ரொம்ப அமைதியாக இருக்கிற பட்சத்தில் அங்கே வந்து அது ஒரு பாரமாகவே இருக்காது, கடமையாக மட்டும் செஞ்சுட்டு போவாங்க. வேலையாக இருக்கலாம், இல்லை தொழிலாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். பெற்றவர்கள் குழந்தைகளை ரொம்ப அழகாக வழி நடத்துகிறாங்க, குழந்தைகளுக்குள்ள புரிந்துணர்வு இருக்குன்ற பட்சத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டமான தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அந்த குடும்ப சூழ்நிலை அப்படின்றது ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த புரிந்துணர்வு இல்லை, அங்கே வந்து பேதங்கள் நிறையுது அப்படின்ற பட்சத்தில் அந்த குடும்ப சூழ்நிலைகளில் அமைதி கெடும் அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மை. தொடர்ந்து பேசலாம் இதோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

நேயர்களே, எண்ணங்களின் வண்ணங்களோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர் கருத்து சொல்லியிருக்காங்க. கொழுமக்கொண்டான் பாளையம் ராமகிருஷ்ணன் இவர் வந்து ஒரு கவிதைத்தனமாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. குடும்பத்தின் பொருளாதார மற்றும் கடமை சுமைகளை மூத்த பிள்ளைகள் அதிகமாக சுமக்கிறார்கள். அதே நேரத்தில் பெற்றோரின் இறுதி வரை கூடவே இருந்து கவனித்துக் கொள்ளும் உணர்ச்சி பூர்வமான பாச சுமையை இளைய பிள்ளைகள் அதிகம் சுமக்கிறார்கள் என்பது எனது கருத்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற ஒரு நேரத்துக்கு நாம் நெருங்கிட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவாக என்ன ஒரு விஷயங்களை நம்ம இதுவரைக்கும் விவாதித்தோம் அப்படின்னு பார்த்தா, பல பேர் சொன்னாங்க பெரிய பிள்ளைகள் வந்து நிறைய குடும்ப சுமைகளை பாரங்கள் அதிகமாக சுமக்கிறாங்க, இளைய பிள்ளைகளுக்கு பாரங்கள் குறைவு அப்படின்னாங்க. சில பேர் சொன்னாங்க இல்லை, இளைய பிள்ளைகள் ரொம்ப துடிப்போட செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இளைய பிள்ளைகளுக்கு தான் அந்த ரிஸ்க் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை வந்து இன்னும் சில பேர் சொன்னாங்க இல்லை, ஒத்த பிள்ளையாக இருந்தால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா பாரத்தையும் அவங்க தானே சுமக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரே ஒரு வரியில் தீர்ப்பு எழுதி முடித்து விட முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது அவங்களுடைய குடும்பம், சூழ்நிலைகள், மனிதர்கள், அவங்களுடைய இயல்புகள் எல்லாத்த பொறுத்தும் மாறுபடும். எது எப்படி இருந்தாலும் வாழு வாழ விடு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தத்துவமாக எல்லா இடங்கள்லையும் இருக்கணும். சுயநலம் அப்படின்றத தாண்டி அடுத்தவர்களுக்கும் வாழ உரிமை இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம்

இதுவரை நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசிய அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பி தேவிகா.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நிலையத்தில் நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 1:55 திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் வளையல் வியாபாரம் செய்யும் திருமதி சாந்தி அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறும்.

2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ உட்டி. உலக ராபிஸ் தினத்தினையொட்டி சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் டாக்டர் கே பிரேம்குமார் அவர்கள், துணை இயக்குநர், பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, குன்னூர். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்ட தகமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:20 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேலி அமைப்பது குறித்து நீலகிரி மாவட்டம் கெந்துரை பகுதியைச் சேர்ந்த உழவர் சி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம். கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 இசைப்பேருரை நிகழ்த்துபவர் கிரிஜா ராமசாமி அவர்கள். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கே ஜெயவிக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணலாங்க. அதாவது இன்னைக்கு மருந்தே உணவு அப்படின்னு மாறிப்போச்சு. உணவே மருந்து அப்படின்ற காலகட்டங்கள் எல்லாம் மாறி இன்னைக்கு மருந்தே உணவு அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பொரியல் சாப்பிட்றோமோ வறுவல் சாப்பிட்றோமோ அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் தாண்டி நாம் இன்றைக்கி மருந்து மாத்திரை கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா 2 மணி ஆயிடுச்சு உங்களுக்கு பசிக்குமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறத தவிர்த்துட்டு நாம் இன்றைக்கி என்ன சொல்கிறோம், எங்க மாத்திரை போடணும் அதனால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாத்திரை மருந்துக்காக நாம் வந்து உணவு உண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அப்போ அந்த உணவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஏன்னா மனிதன் நீரும் உணவுமின்றி இருக்க முடியாது. அந்த உணவில் சுவை கூட்டுறதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது இனிப்பாக ஒரு விஷயம் செய்யணுங்க, இல்லை காரமாக ஒரு விஷயம் செய்யணுங்க, மொறுமொறுன்னு ஒரு விஷயம் செய்யணுங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே வந்து இந்த உணவு சம்மந்தப்பட்டது தான். ஸோ இதில் உங்களுடைய டிப்ஸ் என்னென்ன இருக்குது? நான் சமைக்கும்போது இதெல்லாம் இப்படி இருந்ததுங்க, அதனால் நான் இப்படி சமைச்சு பார்த்துருக்கேன். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகளிர் யாராக இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு அழைக்கலாம், உங்களுடைய உணவு டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கும் தரலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-1001018, 9342-1001018, 2300-1909-1018, 0423 அப்படிங்கிற இணைப்பெண்ணுடன் 2966-781 இந்த எண்ணுக்கு அழைக்கலாம், உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கும் தரலாம்.

நிலையத்தில் நேரம் 12:19 நிமிடம் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி ஸ்நேகிதியே அப்படிங்கிற இந்த தலைப்பில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நிறைய உணவு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊரில் விளையக்கூடிய இந்த மேரக்காய் அப்படின்னு சொல்லுவோம், சௌ சௌக்காய் அப்படின்னு கூட சொல்கிறோம் நம்ம. இந்த மேரக்காய் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கோல்டு கொடுக்கக்கூடியது, ஒரு சளி பிடிக்கக்கூடிய ஒரு காய். அதனால் வந்து இதை நம்ம யாரும் சாப்பிடக்கூடாது, இந்த கோல்டில் சாப்பிட வேண்டாம், குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குங்க. மேரக்காயை ரெண்டாக வெட்டிட்டு அந்த ரெண்டு காயும் ஒன்றோட ஒன்று தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதில் ஒரு மாதிரி நொர மாதிரி ஒரு விஷயம், ஒரு நீர் வந்து வருவோங்க, நொர மாதிரி. அந்த நீர் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா மேரக்காய் சாப்பிட்றவங்களுக்கு சளி பிடிக்காது. இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மேரக்காய் சாப்பிட்டோன்னா நமக்கு சளி பிடிச்சிரும், அதனால் குழந்தைங்களுக்கும் கொடுக்க வேண்டாம், நம்ம வந்து இந்த குளிர் காலத்தில் சாப்பிட வேண்டாம் அப்படின்வாங்க. நீர் சத்து உள்ள காய்களில் வந்து மேரக்காயும் ஒரு காய். அதில் வந்து முக்கியமாக அந்த மேரக்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றோட ஒன்று தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நுரை வர மாதிரி வரும், அதில் வந்து அந்த நீரெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு சளி பிடிக்காது. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து மேரக்காயை சமைக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு வந்து கை கால் வலி ரொம்ப இருக்குது அப்படின்னா உடனே நம்ம வந்து மாத்திரை சாப்பிட்றோம். ஆனால் இயற்கையான உணவுகள் இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்துடலாமே. ரொம்ப நாள்பட்ட ஒரு மூட்டு வலியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, மிளகு ரசமும் பிரண்டை துவையல். பிரண்டை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா எல்லாத்துக்குமே தெரியும், பிரண்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மருத்துவ உலகில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மிளகு ரசமும் பிரண்டை துவையலும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூட்டு வலியெல்லாம் கொஞ்சம் குறையும்.

0: நிலையத்தில் நேரம் 12:27 ஆயிடுச்சுங்க. இணைப்பில் காலர் ஒருத்தர் காத்திருக்காங்க, யாருன்னு பாத்திரலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க,
1: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார். அதாவது வெண்டிக்காய் வறுவல் சார், அதாவது வெண்டிக்காய எடுத்துக்கணும், எடுத்துட்டு முழுசாவே நல்லா சுத்தமா கழுவிட்டு இந்த நுனி பகுதி, மூக்கு மாதிரி நுணு பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை வெட்டிடணும். அதை மட்டும் வெட்டணும், வெட்டிட்டு ரெண்டா வெண்டிக்காய் நீள வாக்குல ரெண்டா வெட்டணும். ஆனா அந்த காம்பு பகுதி வெட்டக்கூடாது, அப்படி முழுசா அந்த காம்போட நிக்கிற மாதிரி பார்த்தா முழுசா இருக்கணும். வெண்டிக்காய் அந்த காம்பு வரைக்கும் நம்ம வெட்டிக்கணும், அதுக்கு மேல வெட்டக்கூடாது, முழுசா வெண்டிக்காய் அப்படியே இருக்கணும். அந்த மாதிரி எல்லா வெண்டிக்காயும் வெட்டிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சோம்பு பிடிச்சா சோம்பு போட்டுக்கோங்க, இல்ல சீரகம் தான் பிடிக்கணும், சீரகம் போட்டு அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் தக்காளி வேணும்னாலும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம், தக்காளி கொஞ்சம் புளிப்புக்கு வேணும்னா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு எல்லாத்தையும் அந்த பிளந்து இருக்கிறோம்ல, ரெண்டா பிளந்து இருக்கோம்லங்க, அதுக்குள்ள துணிக்கணும், எல்லா வெண்டிக்காயிலையும் துணிச்சிடணும். துணிச்சிட்டு கொஞ்சம் இப்ப கார்ன்ஃபிளவர் மாவும் போட்டுக்கலாம், ஏன்னா மசாலா உதிர் விடாம இருக்கு. கார்ன்ஃபிளவர் மாவும் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சுக்கலாம், பிசைஞ்சிட்டு அது நல்லா வெண்டிக்காய் நிறைய தடவுங்க. தடவிட்டு அதை வந்து இது குக்கர் ஒரு சம்படத்துல போட்டு எல்லா தடவின பிறகு சம்படத்துக்குள்ள போட்டுடணும். போட்டுட்டு அதை மூடிடணும், இறுக்கமா மூடிட்டு குக்கர்ல வைக்கணும். குக்கர்ல வச்சு ஒரே விசு, ரொம்ப விடக்கூடாது, ரொம்ப விட்டா குழஞ்சு போயிடும். ஒரே விசு வச்சுன்னா சிப்பா அப்படியே இருக்கும், வெண்டிக்காய் வெண்டிக்காயாவே இருக்கும். அதை எடுத்துருங்க, எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி கிண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் முன்னாடியும் 5 நிமிஷம் பின்னாடியும் காய வைக்கணும். காய வச்சுட்டு தோசைக்கல் இருக்கு இல்லைங்களா, தோசைக்கல்லுல போட்டு தோசை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துட்டா குழந்தைகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முழுசா இருக்கு வெண்டிக்காய், டேஸ்டா மறுமறுன்னு வந்துடும், மறுமறுன்னு வருது, டேஸ்டா இருக்குன்னு நல்லா சாப்பிடுவாங்க. சத்து அப்படியே தான் இருக்கு, என்ன ரோஸ்ட் பண்ண போறோம் அவ்வளவுதான், என் ரொம்ப எல்லாம் எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை, தோசை மாதிரி கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். கிட்ட குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, முழுசா இருக்கும் வெண்டிக்காய்.
0: நிச்சயமா அத சாப்பாட்டுக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம் இல்லைங்களா?
1: சாப்பாட்டுக்கு தான் தொட்டுக்கணும், ரசம் சாதம் சாம்பார் சாதம் எதுக்கு வேணா, ஏன்னா காரமா இருக்கும். எல்லாம் மிளகா, பச்சை மிளகா, வர மிளகா இலையில வச்சு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, சோம்பு எல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறோம், அதனால டேஸ்டா இருக்கும். பூண்டு இஞ்சி கூட வச்சுக்கலாம், வச்சு வாசம் வேணும்னா உங்களுக்கு வச்சுக்கலாம், வாசம் வேண்டாம்னா வைக்க வேண்டாம். எல்லாம் வச்சு அரைச்சு தடவணும், அந்த மசாலுக்குள்ள தடவணும், தடவி சுட்டு எடுத்துட்டோம்னா பிரபலமா இருக்கும். குழந்தைங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா, சும்மா வெண்டிக்காய் ரவுண்ட் ரவுண்டா அறுத்து அறுத்து போட்டு செஞ்சோம்னா அவங்களுக்கு விரும்ப மாட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப விரும்புவாங்க.
0: ரொம்ப ஒரு அழகான ஒரு சொல்லும் போதே வந்து ஒரு டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டிஷ்ஷை வந்து சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க சார்.
0: ரொம்ப அழகா வந்து இந்த மாதிரி வித்தியாசமான டிஷஸ் எல்லாம் சொல்லும்பொழுது நமக்கும் அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வருங்க. அதை விட மெயின் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து சமையல் அப்படிங்கிறது வந்து பெண்கள் மட்டுமே இல்லை, நிறைய ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் கூட இன்னைக்கு வந்து செஃப் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆண்கள் தான் இருக்காங்க இல்லையா. ஏன்னா அவங்க வந்து கை பக்குவத்தோடு சமைக்கிறாங்க பெண்கள் அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்கள் வந்து ருசியோடு சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சமையல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தானே. ஸோ நாமளும் கற்றுக்கலாமே, நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே, சாப்பிட்டும் பார்க்கலாமே.

0: கேட்டப்பாளருடன் சிநேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 60 கோடி பேர் பயனடைந்து வருவதாக கூறினார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டின் தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிரான தகவல்களை எதிர்க்கட்சிகள் கூறி வருவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னிச்சையான அமைப்புகளுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் அதன் செயல்பாடுகளை பாதிக்கும் வகையிலும் எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் கண்டனத்திற்குரியது என்றும் கூறினார். தவறான தகவல்களை நாடு முழுவதும் பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் தெரிவித்த அவதூறு கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கத்தை அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, வாரிசு அரசியலை உருவாக்குவது போன்ற நோக்கங்களுடன் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு சேவை செய்யாமல் சொந்த ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவது வேதனைக்குரியது என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் 119வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாகாணம் லியால்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா கிராமத்தில் 1907ஆம் ஆண்டு பிறந்த அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்தார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகத்சிங்கின் தைரியம் சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்வதற்கான பகத்சிங்கின் நாட்டுப்பற்று இளைஞர்களுக்கு இப்போதும் ஊக்கமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், பகத்சிங் நாட்டிற்காக இளம் வயதிலேயே இன்னுயிர் ஈந்ததாக கூறியுள்ளார். பகத்சிங்கின் வாழ்க்கை தேசப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகத்சிங்கின் தைரியம் தியாகம் நாட்டுப்பற்று நமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று கத்தார் நாட்டின் தோஹா சென்றடைந்தார். இதனையொட்டி இந்த வங்கியின் முதலீட்டாளர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு அமைப்புகளில் உறுப்பினர் பிரதிநிதிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் இந்த வங்கியின் வளர்ச்சி செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். உத்தராகண்டில் வானிலை சீரானதை அடுத்து சார்தாம் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கார்வால் ஆணையர் திரு ஆனந்த் ஸ்வரூப், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இப்பகுதியில் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக இந்த புனித யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே கேதார்நாத் புனித வழித்தடத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான இன்றைய தொகுப்பில் குஜராத் மாநிலம் லோத்தாலில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தின் சிறப்புகள் குறித்த தகவல் இடம்பெறுகிறது.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தொலைநோக்கு பார்வையில் உருவாகியுள்ளது லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம். நாட்டில் 4500 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் கடல்சார் வர்த்தகத்தின் அடையாளமாக இந்த வளாகம் அமைந்துள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் 1238 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக கலங்கரை விளக்க அருங்காட்சியகம் 266 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக தரத்திலான பாரம்பரிய சின்னமாக இதனை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்திய கடற்படையின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாப்புத்துறை, INS நிஷாங் கடற்படை விமானம், UH-3 ஹெலிகாப்டர் உள்ளிட்டவைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மிகப்பெரிய மாற்றத்திற்குரிய நவீன தொழில்நுட்பத்தில் இந்த பாரம்பரிய வளாகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொன்மை சிறப்புமிக்க இந்திய வரலாற்றையும் நவீன தொழில்நுட்பத்தையும் பிரதிபலிப்பதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால சந்ததியினர் நாட்டின் பாரம்பரிய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அடையாளமாக திகழும் என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறியுள்ளார்.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உலகின் பிரம்மாண்டமான கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளன. காசியை அடையாளப்படுத்தும் விதமாக சிவனை மையமாக கொண்ட தனித்துவமான வடிவமைப்புடன் இந்த கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியின் சிவபெருமானை கருப்பொருளாக கொண்டு கிரிக்கெட் அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 450 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளன. இந்த விளையாட்டு மைதானத்தில் 32,000 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு விவரங்களை வாரணாசி மண்டல ஆணையர் ராஜலிங்கம் அவர்கள் பேசுகையில்,
5: அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ரிங் ரோட்ல ஸ்டேடியம் வர்றதால் அது ரிலேட்டட் சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அங்க ஒரு டவுன்ஷிப்பும் இப்போ அக்விசிஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கங்கை நதி இருக்கிறதால உலகின் மிக பழமையான வாழும் நகரம் அந்த ஹெரிடேஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டவுன்ஷிப் அந்த ஸ்டேடியத்தை சுத்தி அதுக்கான ஈகோ சிஸ்டம் கொண்டு வரும்.
4: ஆகாஷவாணி செய்திகளுக்காக வாரணாசியிலிருந்து ஜி சுரேகா.
1: உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 56 பேர் உயிரிழந்தனர். மழை நிவாரணப் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். லக்கிம்பூர், அயோத்தியா, கோரக்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 1000-க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளன. காக்ரா, ராப்தி, மந்தாகினி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் பல்வேறு

0: நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன 5 பேரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த மழையால் 260 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 3000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஜாஜர்கோட், மியாக்டி உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். குராஷ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிங்கி பால்ஹாரா தென்கொரியாவின் மோ சூமினிடம் தோல்வியடைந்ததை அடுத்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இன்று நடைபெற இருந்த காலிறுதிப் போட்டி மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து T20 தரவரிசை அடிப்படையில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக பாகிஸ்தான் ஹாங்காங் இடையேயான காலிறுதி ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு J.P. Nadda குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் UTFM 101.8 நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதம மந்திரி கிராம் சதாக் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு தேசத்தின் முதுகெலும்பாக கிராமப்புறங்கள் திகழ்கின்றன. ஆனால் முறையான சாலை வசதி இல்லாத கிராமம் உலகின் மற்ற பகுதிகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவு போல இருக்கும். ஒரு விவசாயி தன் விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாது. ஒரு நோயாளி அவசர காலத்தில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாது. ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்லக்கூட சிரமப்பட வேண்டியிருக்கும். இந்த தனிமையை உடைக்க இந்தியாவின் கிராமப்புறங்களுக்கு மேம்பட்ட சாலை இணைப்பை வழங்குவதற்காக பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா, அதாவது கிராம சாலை யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் வளர்ச்சி அதன் கிராமங்களின் வளர்ச்சியில் உள்ளது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் சமவெளியில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்களையும், மலைப்பகுதிகள், பழங்குடியினர் மற்றும் பாலைவன பகுதிகளில் 250க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்களையும் அனைத்து பருவங்களிலும் பயன்படுத்தக்கூடிய சாலைகளுடன் இணைப்பதாகும். இத்திட்டம் வெறும் சாலைகளை மட்டும் அமைப்பதில்லை, கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டுவரும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. கிராமப்புறங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டுடன் இணைக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையை இத்திட்டம் கொண்டுள்ளது. பிரதம மந்திரி கிராம சாலை யோஜனா படிப்படியாக 3 முக்கிய நிலைகளாக செயல்படுத்தப்பட்டு தனது இலக்கை அடைந்து வருகிறது. முதல் நிலை, இது திட்டத்தின் அடித்தளமாகும். ஏற்கனவே சாலை இணைப்பு இல்லாத கிராமங்களுக்கு புதிய சாலைகளை அமைப்பதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. இதன் மூலம் லட்சக்கணக்கான கிராமங்கள் முதன்முறையாக நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கப்பட்டன. இரண்டாம் நிலை, கிராமங்களுக்கு இணைப்பு கிடைத்த பிறகு 2013 தொடங்கப்பட்ட இந்த நிலையில் ஏற்கனவே உள்ள கிராமப்புற சாலைகளை தரம் உயர்த்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது. இதன் மூலம் கிராமங்களுக்கு இடையேயான இணைப்பு மேம்படுத்தப்பட்டது. மூன்றாம் நிலை, 2019 தொடங்கப்பட்ட இந்த நிலையில் கிராமப்புற சாலைகளின் தரத்தை உயர்த்துவதுடன் கிராமப்புற சந்தைகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு சாலை இணைப்பை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. இது கிராமப்புற பொருளாதாரத்தை மேலும் வளர்ச்சி அடைய செய்யும் ஒரு மூலோபாய நடவடிக்கை. பிரதம மந்திரி கிராம சாலை யோஜனா கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரியான சாலைகள் இருப்பதால் கிராமப்புற மக்கள் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக எளிதாக மருத்துவமனைகளை அணுக முடிகிறது. மேலும் குழந்தைகள் தடையின்றி பள்ளிக்கு செல்ல முடிகிறது. சாலைகள் அமைக்கப்பட்டதால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சந்தைகளுக்கு

0: எளிதாக எடுத்துச் சென்று நல்ல விலையை பெற முடிகிறது. இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கிறது. சாலைகள் அமைக்கப்பட்டதால் கிராமப்புறங்களில் புதிய வணிக வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. சாலைகள் இல்லாததால் தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்கள் இப்போது நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இது கிராமப்புற நகர்ப்புற இடைவெளியை குறைக்க உதவுகிறது. பிரதம மந்திரி கிராம
1: இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள்.

0: the timeless symbol of the courage and resolve of India's youth. In Uttarakhand, the Char Dham Yatra has resumed after improvement in weather conditions today. Garhwal Commissioner Anand Swarup said necessary directions have been issued to the concerned district magistrates. The Char Dham Yatra had been suspended from the afternoon of the day before yesterday until yesterday in view of the weather forecast and the safety of pilgrims. At the 2026 Asian Games in Japan, India's Isha Singh won the silver medal today in the women's 25-meter pistol individual competition. The 21-year-old shooter won the medal with 38 points to finish second. Benchmark domestic equity indices were trading around 1.3% lower during the afternoon session today. The Sensex plunged 945 points to 72,952, while the Nifty tanked 299 points to 22,842 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Akashwani, Udakamandalam Vanuli Nilayam, OTFM 101.8, Nilayathil Neram, 1 Mani 10 Nimidam.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: இனி கேட்கலாம் வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். நாம் இன்னைக்கு தமிழ் மொழியிலிருந்து நிறைய பாடல்களை கேட்டாலும் இசைக்கு மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. மொழியே புரியலனாலும் அந்த இசையை வந்து நாம் ரசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் வண்ண வண்ண பூக்கள் ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு கதம்பம் அப்படின்னு சொல்லலாம். இதோ பாடல்கள் உங்களுக்காக.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்கமோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா செங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்பது குடிமக்களின் கடமை என்று அறிவுறுத்தியுள்ள பிரதமர், நாட்டின் எதிர்கால துல்லிய வரைபடத்தை உருவாக்க இது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு தன்னிகரற்ற துணிச்சலாலும் வீரத்தாலும் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியவர் பகத்சிங் என்றும் பிரதமர் பாராட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் விடுத்த வலைதள செய்தியில், தேசத்திற்காக அனைத்தையும் துறந்த அன்னாரின் தியாகம் இளையோருக்கு என்றும் உந்து சக்தியாக திகழும் என்று கூறியுள்ளார். பகத்சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒளிப்பதிவை ஒன்றையும் பிரதமர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில், இளம் வயதிலேயே தாய் நாட்டிற்காக தமது இன்னுயிர் ஈந்தவர் பகத்சிங் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கரீஃப் சாகுபடி இலக்கு ஏறத்தாழ எட்டப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு உரம் கிடைப்பதை அரசு முழுமையாக உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். மண்வள அட்டை பரிந்துரைகளின் அடிப்படையில் உர பயன்பாடு குறித்த பிரச்சார இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது வருடாந்திர கூட்டம் மற்றும் முதலீட்டாளர் கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தார் தோஹா சென்றடைந்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் வங்கி செயல்பாடுகள் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, ஜோர்டான், சவுதி அரேபியா, நேபாள நாட்டு நிதியமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தார் தலைவரையும் சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுடெல்லியில் தொழிற்சாலை சார்ந்த தொழிலாளர்கள் உறவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், 60 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கான 5 லட்சம் ரூபாய் சுகாதார காப்பீடும் இதில் அடங்கும் என்றார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர்கள் நல மேம்பாட்டை முன்னெடுத்து செல்வது குறித்து அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதன் அவசியத்தையும் டாக்டர் மாண்டவியா எடுத்துரைத்தார். தேசத்தின் தனித்துவத்திற்கும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கும் எதிர்கட்சிகள் மாசு கற்பிக்க முயல்வதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொய்யான தகவல்கள் மூலம் மக்களை திசை திருப்பி குழப்பத்தை எதிர்கட்சிகள் ஏற்படுத்தி வருவதாக குறை

0: கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான புகார்களை ஆணையம் மறுத்துள்ள நிலையிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட யுபிஐ பரிவர்த்தனைக்கு 2% வர்த்தக கட்டணம் விதிக்கும் மத்திய அரசின் முடிவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ள இந்த வணிக கட்டண முறை தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக உள்ளது என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசும் இது சார்ந்தவர்களும் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக முத்தலாக் தடை சட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. முத்தலாக் நடைமுறையால் ஏராளமான இஸ்லாமிய மகளிர் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பெண்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் வகையில் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முத்தலாக் தடை சட்டத்தை அறிமுகம் செய்தது. இதனால் இந்திய அரசியல் சாசன அமைப்பிற்கு ஏற்ப இஸ்லாமிய பெண்களுக்கு சம உரிமை உறுதி செய்யப்பட்டது. முத்தலாக் தடை சட்டத்தால் இஸ்லாமிய மகளிரின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டதோடு இம்மகளிரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதுடன் சமூக நீரோட்டத்தில் இணைந்து செயலாற்றவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முத்தலாக் தடை சட்டம் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னர் சமூக நெருக்கடியால் குரல் கொடுக்க முடியாமல் இருந்த இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டதோடு அவர்களது உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக அரசின் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 102 மையங்களில் 1,28,000 குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இன்று வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஜூன் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முதலமைச்சர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில மக்களுக்கான எந்த திட்டம் குறித்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் அலுவலகம் புதுப்பிக்கும் பணிக்கு முறையாக டெண்டர் விடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் தமிழர்களின் பண்பாட்டு சின்னங்கள் குறித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் தலைமையில் கள ஆய்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதுகுறித்து எடுத்துரைத்துள்ளார். இந்த கள ஆய்வில் மொட்டைமலை பகுதி சமணர் படுக்கைகள், புத்தானத்தம் பெருமாமலையில் கல்வெட்டு எச்சங்கள், கீழ்பொய்கைப்பட்டியில் பிற்கால சோழர் கால கல்வெட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சான்றுகள் பதிவு செய்யப்படுவதாக பேராசிரியர் திரு செல்வராஜ் எமது செய்தியாளரிடம் கூறியுள்ளார்.
3: ஒரே வீரனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு 3 சிலைகளை நாங்க பார்த்தோம். இது வந்து ஒரு அரிதான சிலை. வீரர்களுக்கு எடுக்கக்கூடிய சிலை, ஒரு சிலை இருக்கும், ஒரு கல்வெட்டு இருக்கும், அது மாதிரிதான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த பகுதியில கிடைத்த இந்த கல்வெட்டு வந்து 3 கல்ல ஒரே வீரனுடைய சிலை இருக்கிறத நாங்க பார்த்தோம். அதே மாதிரி புத்தானத்தம் பகுதியில பெருமாமலைன்னு ஒரு மலை, அங்க சிதைந்து போன கல் வந்து கல்வெட்டு மேல இருந்ததை பார்த்தோம். அதையும் போய் நாங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இன்றைய தலைமுறை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தின் காரணமாகவும், நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படிங்கறத தெரியப்படுத்துறது
0: தென்காசியில் கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனை கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். நடப்பாண்டு 50 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு கோவை, காஞ்சிபுரம், ஆரணி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான பட்டுப்புடவைகள், திருப்புவனம் பட்டு சேலைகள், பருத்தி சேலைகள், வேஷ்டிகள், படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் ₹50 லட்சம் வரை விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் ஆடை ரகங்கள் கொண்ட கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் இன்று இவ்விற்பனையை தொடங்கி வைத்த ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார், நடப்பாண்டு 125,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் உலக ராபிஸ் நோய் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று துண்டு பிரசுரங்களை வழங்கினர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குத்துச்சண்டை காலிறுதியில் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினாவும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்ஹாஸும், 90 கிலோ எடைப்பிரிவில் கபில் பொக்காரியாவும் இன்று களமிறங்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நிலையத்தில் நேரம் 1:55. இனி கேட்கலாம் திரைப்பாடல்.

0: 306 points. And in Asian Games, India bagged silver and bronze medals today in women's 25-meter pistol and under 78-kilogram kurash events. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:15.
2: சரியான நேரத்தில் பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றிலிருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ஆகாசவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நீலமலை நேரம்.
7: வெள்ளாட்சி குழுவினர் வழங்கும் காட்டுநாயக்கர் இன மக்களின் பாடல்களை கேட்கலாம்.
8: எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு எல்லாம் நாங்க போய் விளையாட்டிற்கு வர்றதுக்குள்ள பாட்டு

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: அடி. இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பூவையர் உலகம். இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் வளையல் மற்றும் ஃபேன்சி வியாபாரம் செய்யும் திருமதி சாந்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

0: இந்த ஃபேன்சி மற்றும் வளையல் ஐட்டங்களை நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க?
1: நாங்க வந்து பாரம்பரியாவே வந்து வளையல் கடை ஃபேன்சி ஸ்டோர் தான்.
0: ஓகே.
1: நாங்க நான் வந்து தனிப்பட்ட முறையில செய்யறது வந்து 20 வருஷமா அப்பா கூட சேர்ந்து செய்யறோம். அப்பா இப்ப இல்ல.
0: சரிங்க. இந்த வளையல்ங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு வியாபாரமா இருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு இந்த பண்டிகை மற்றும் விசேஷ நாட்கள்ல வளையல் வியாபாரத்துக்காக கடைக்கு வருவாங்க. அப்போ உங்களோட அணுகுமுறை மக்களிடத்துல எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க.
1: அணுகுமுறை வந்து நம்ம நல்ல விதமா பேசினா தான் அவங்க மறுபடியும் நம்மள வந்து கோஆபரேட். நம்ம அவங்க கிட்ட வந்து நல்லா பேசணும், ஃப்ரெண்ட்லியா வீட்டு மெம்பர்ஸ் மாதிரியே நம்ம பழகணும். அப்பதான் அவங்க நம்ம கிட்ட வந்து
0: சகஜமா பேசி பழகணும் அப்படிங்கிறீங்க. அதாவது
1: சகஜமா ஃப்ரெண்ட்லியா நல்லா கோஆபரேட் பண்ணி பேசணும். அப்ப அவங்களுக்கு பிடிச்சமான ஐடி இப்ப அவங்க கேக்குறது என்னன்றது வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன ஐட்டம் கேக்குறாங்க, என்ன மாதிரி உணர்வோட வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து பொருள் எடுத்து கொடுக்கணும்.
0: சரிங்க மேடம். அதாவது சலிப்பே இல்லாம இன்முகத்தோட மக்களை கையாளணும்னு சொல்றீங்க.
1: ஆமாங்க, சலிப்பு இல்லாம நம்ம வந்து அவங்களை
0: உங்களுக்கு அப்படி மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொன்னா சந்தோஷமான நிகழ்வு எது, அதாவது உங்களை ரொம்ப மனசு புண்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் ஏதாவது நடந்திருக்கும் உங்க வியாபாரத்துல, அத பத்தி சொல்லுங்களேன்.
1: ஒரு கஸ்டமர் வந்து கவரிங் செயின் வாங்கிட்டு போறாங்க.
0: சரிங்க மேடம்.
1: அவங்க வந்து வாங்கிட்டு

0: அப்பப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுமா, அதனால வாங்கிட்டு போனோம் போறோம் அப்படின்னு. அப்புறமா அவங்க போன பங்கனுக்கு நானும் போயிருந்தேன். அப்போ மண்டபத்துல வந்து அவங்க அந்த செயினை போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஆனா கேக்கல, எப்படி கூட்டத்துல பேக் பண்ணதுன்னு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாள் ஒரு 2-3 days கழிச்சு அவரு வந்து அந்த செயினை எடுத்துட்டு வர்றாரு. எனக்கு இந்த செயின் வேண்டாமா, இதுக்கு பதிலா நீ வேற பொருளை கொடு, எங்களுக்கு இந்த செயின் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நாங்க இப்ப ஊருக்கு போகல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரீசன் சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த செயின் நீங்க போட்டிருந்தத பாத்தனே அப்படின்னு. இல்ல இல்ல அப்படின்னு. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு.
1: நிச்சயமா, அதாவது ஒரு பொருள் பிடிக்கல அப்படிங்கும் போது அவங்களுக்கு நம்ம திருப்பி குடுக்கறதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு நல்ல விஷயம். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு
0: வந்து குடுக்கறப்ப நான் இன்னொருத்தருக்கு குடுக்கணும் இல்லையா?
1: ஆமா, அவங்க வந்து ஒரு நல்ல விசேஷத்துக்கு போவாங்க, ஒரு புனிதமா கோயிலுக்கு போவாங்க, அத அவங்களுக்கு வந்து ஒரு அபச குணமா தானே இருக்கும்.
0: அதாவது அவங்க கழுத்துல செயின் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அது வேண்டாம், சரி இதுக்கு பதிலா நம்ம வேற ஒரு பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம், இந்த செயினோட தேவை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்து ரீப் பண்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கிட்ட வர கஸ்டமருக்கு வந்து நம்ம பொருள் புதுசா ஃப்ரெஷ்ஷா தான் கொடுக்கணும். ஒருத்தர் கழுத்துல போட்டுறதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்?
1: கண்டிப்பா அது வந்து நல்ல வியாபாரமே இல்லையா?
0: அது வந்து எனக்கு கொஞ்சம் உண்மையாலுமே இப்ப வரைக்கும் அது இன்னும் அந்த அவங்க மேல கொஞ்சம் வருத்தம் தான்.
1: நாலு பேர் முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுரும்.
0: சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து சந்தோஷமா சொல்லிட்டு நம்ம கிட்ட வளையல் போட்டு போவாங்க. அப்புறம் வளையல் போடுறப்போ, பரவாயில்ல சாந்தி, உன் கையில வளையல் போட்டது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, போட்டது ரொம்ப இதா இருக்குது, உங்ககிட்டதான் போடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கிட்ட வந்த கஸ்டமர்களும் இருக்கிறாங்க.
1: அப்படிங்களா? சரிங்க. நீங்க வந்து இந்த வளையல் வியாபாரத்துக்காக, இந்த ஃபேன்சிக்காக இந்த பொருட்களை எல்லாம் எங்க இருந்து நீங்க கொள்முதல் பண்ணிட்டு வரீங்க?
0: வந்து கோயம்புத்தூர்.
1: சரிங்க.
0: சில டைம்ல மைசூர், பெங்களூர், மெட்ராஸ், மதுரை, இப்ப எங்க நம்ம வந்து டக்குன்னு இதா இருக்குதோ அந்த ஏரியாக்கு போய் வாங்கிட்டு வரோம்.
1: அதாவது எந்த இடத்துல வந்து அந்த தயாரிப்பாளர்கள் வந்து நல்ல கணிசமான விலையில
0: கிட்ட நம்ம போவே முடியாது. அது வந்து ரொம்ப லாங், நம்ம டைம் வேஸ்ட். நம்ம வந்து ஹோல்சேல் டீலர் இருப்பாங்க,
1: ஹோல்சேல் டீலர்ஸ்,
0: அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்து நம்ம
1: வித்துக்கலாம், ஒரு கணிசமான லாபத்துக்கு நம்ம வித்துக்கலாம். சரி மேடம், இப்ப இந்த வளையல்னு சொன்னாவே ஹைதராபாத் பேங்கிள்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த வளையல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய கருத்து என்ன? எப்படிப்பட்ட வளையல் வந்து சிறப்புள்ளது? எந்தெந்த விசேஷங்களுக்கு எந்த மாதிரியான வளையல்கள் போடலாம், அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்களேன்.
0: ஹைதராபாத் பேங்கிள்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியஸ்காரங்க தான் விரும்புவாங்க.
1: சரிங்க.
0: நம்ம இந்திய மக்கள் வந்து விரும்புறது வந்து கல்யாண வளையல், கில்ட் வளையல், அந்த கில்ட்னு சொல்ற மாதிரி.
1: சரிங்க.
0: தென்னிந்திய வளையல்கள் அதுதான் வந்து விரும்புவாங்க.
1: நம்ம பக்கம்
0: நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க வந்து கோல்டு கல்யாண வளையல்னா தங்க கலர்ல இருக்குது இல்லையா, கோல்டு வளையல்,
1: பொன் வளையல் சொல்லுவாங்க. சரிங்க.
0: கன்னடியர் எல்லாம் இப்ப மைசூர் அந்த மாதிரி இருந்து இருக்கிற மக்கள் எல்லாம், பல்லட்டி அட்டி மக்கள் எல்லாம் வந்துட்டு கருப்பு வளையல் தான் மோஸ்ட்லி வந்து
1: எல்லா அட்டிகளும்
0: எல்லா இதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது பண்ணிடுவாங்க.
1: கருப்பு
0: கருப்பு வளையல் போடுவாங்க கன்னடியர் எல்லாம். கல்யாணத்துக்கு வந்து போடுற வளையல் வந்து மோஸ்ட்லி வந்து கருப்பு வளையல் தான்.
1: அப்படிங்களா? அது என்னது காரணத்துக்காக அது போடுறாங்க மேடம்?
0: கல்யாண பொண்ணு அப்படின்னா நீங்க வளையல் போட வரவங்க, ஒரு பொண்ணு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த பொண்ணு வந்து சாதாரணமா வருவாங்க. ஆனா அந்த கல்யாண வளையல் கருப்பு வளையலா இருந்தாலும் ஓகே, பொண்ணு வளையலா இருந்தாலும் ஓகே, ஆனா போட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட முகத்துல ஒரு தேஜஸ் வருது பாருங்க, அது வந்து வேற லெவலு. அது அது மனநிலை வந்து அந்த பொண்ணோட மனநிலையை ரிப்ளை பண்ணும்.
1: ஓ, அந்த வளையல் போட்டதுல இவ்வளவு இருக்குதுங்களா?
0: அந்த தேஜஸ் பாக்குறப்பவே நமக்கு தெரியும். போட்ட ஒரு 5 நிமிஷத்துல அந்த முகம் வந்து அவ்வளவு ஒரு எஃபெக்டிவா இருக்கும்,
1: பிரகாசமா மாறிடும்.
0: பிரகாசமா நல்லா இருக்கும்.
1: சரிங்க. இப்ப வந்து இந்த வளையல் போடுறதுல ஏதாவது சாஸ்திரம் இருக்குங்களா மேடம்? இந்த மாதிரி 5, 7, 15 அந்த மாதிரி எல்லாம்
0: கண்டிப்பா வளையல் வந்து சாஸ்திர பிரகாரம் தான் போடணும்.
1: அது பத்தி சொல்லுங்க.
0: இப்ப வந்து நம்ம வந்து 1.5 dozen அப்படின்னா 19 வளையல் ஒரு கைக்கும், ஒரு கைக்கு மோஸ்ட்லி வந்து 18 வளையல் ஒரு கைக்கும், ஒரு கைக்கு 19 வளையல் போடுவோம். அப்போ ஒத்தப்படையில தான் போடணும்.
1: அப்படிங்களா? அதாவது கல்யாணத்துக்கு சீமந்தத்துக்கு எல்லாம் மாத்தி மாத்தி எண்ணிக்கை இருக்குங்களா இல்ல ஒரே மாதிரி?
0: வளகாப்புக்கு வந்து எண்ணிக்கை கிடையாது, கை அவங்க அவங்க பொண்ணோட விருப்பம், உறவினரோட விருப்பத்தை பொறுத்து அது கை அளவு மாறும்.
1: சரிங்க.
0: எத்தனை டசன் வேணாலும் போடலாம். ஆனா கல்யாண பொண்ணுக்குன்னா 1.5 dozen, 2 dozen, 2.5 dozen
1: இப்போ இந்த பெண் வீட்டாரு, இப்ப மணப்பெண் எல்லாம் எல்லாருமே கடைக்கு வர முடியாது. சில பேர் கொஞ்சம் ஐஃபையா இருக்கவங்க வீட்டுக்கு வந்து வளையல் போடணும் சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கு?
0: ஈவினிங் வந்து ஒரு 7:30 நாங்க போய் சாஸ்திரம் எல்லாம் அவங்க முடிச்சு சொன்னதும் நாங்க வந்து அந்த சாஸ்திர பிரகாரம் வளையல் எல்லாம் போட்டு விட்டுட்டு வருவோம்.
1: அப்படிங்க. அப்ப இது ஒரு தெய்வீகமான ஒரு வேலைதான் இந்த வளையல் போடுறதுன்றது.
0: ஒரு மனநிறைவான ஒரு வேலை.
1: நிச்சயமா
0: இதுல வந்து சலிப்போ சங்கடமோ இத்தனை வருஷம் நம்ம தொடர்ந்து செய்தாலுமே எனக்கு இப்ப வரைக்கும் வந்து ஒரு சலிப்பே வந்தது
1: இல்ல. அதாவது சந்தோஷமா அந்த கலகலன்னு வளையல் சத்த மாதிரியும் மனசும் நமக்கு கலகலன்னு இருக்கணும்.
0: ஆயிரும்.
1: சரிங்க.
0: நான் எப்பவுமே கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்மைலிங் சொல்லுவாங்க, அது காரணமும் இந்த தொழிலா தான்
1: இருக்கும் நினைக்கிறீங்க. ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாத்தையும் பேசுறது, எல்லாத்தையும் வரவேற்கிறது, எல்லாத்துக்கும் செய்யறதெல்லாம்

0: சரிங்க, உங்களுக்கு இப்ப தனிப்பட்ட விதத்துல நிறைய ஆசை கனவுகள் எல்லாம் இருக்கும், உங்க வாழ்க்கையில லட்சியங்கள் எல்லாம் இருக்கும். இதுவரைக்கும் எது நீங்க ஆசைப்பட்டது இன்னும் நிறைவேறல, இன்னும் என்ன ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அது சொல்லுங்களேன்.
1: ஃபயர் டிகிரி பிஏ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்.
0: சரிங்க.
1: நான் கனடா போய் பெரிய படிப்பு மேல் படிப்பு படி அப்படின்னு சொன்னேன்.
0: சரிங்க.
1: அது ஒரு குறையாவே இருக்குது.
0: சரிங்க.
1: பொண்ணு வந்து இப்பதான் டிகிரி செகண்ட் இயர் காலேஜ்.
0: சரிங்க.
1: அதனால அது எல்லாம் கடவுள் எப்படி நடக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது தான் பெஸ்ட்
0: அப்படின்றீங்க. அதாவது கனவு லட்சியம்ங்கிறது கூட கடவுளோட கையில ஒப்பு கொடுத்துட்டு நாம ஆண்டவன் முட்ட வழிய நம்ம வழி அப்படின்னு நினைச்சு அதை நம்மள சாட்டிஸ்பாக்சன் பண்ணிக்கிறதே ஒரு பெரிய வெற்றிங்கிறீங்க.
1: என்னோட இந்த என்ன சொல்றது வாழ்க்கையில அடுத்த கட்டம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சோம்னா கனவுகள்லாம் செதஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
0: மனசு கொஞ்சம் உடஞ்சு
1: வலி வந்து வலிக்கும்.
0: ஆமா,
1: இது வந்து அப்படி இல்ல, நம்ம கடவுள் கையில கொடுத்துட்டோமா எப்படி கொண்டு போறாரா அப்படி கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு நானு ஒவ்வொரு நாளையும் அந்த அன்னைக்கே நான் வந்து வாழ்ந்துக்கிறேன்.
0: அதுதான் இன்னொரு ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு. அதாவது இந்த பிறவிங்கிற ஒரு பெருங்கடலை வந்து இறைவனுங்கிற கப்பல்ல யாராவது ஏறிட்டாங்கன்னா அவன் கரெக்டா கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுருவான்னு சொல்லி நம்பிக்கையில போறவங்களுக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு.
1: கஷ்டம் எல்லாம் இருக்கு, ஆனாலுமே நம்ம வந்து கடவுள் கையில நாம வந்து என்ன நினைக்கிறேன்னா, சரி கடவுள் நான் என்னவோ நம்மள வந்து இன்னைக்கு இப்படி ரொம்ப படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட கேப்பேன். நைட்டு காலையில இருந்து கஷ்டப்பட்டோம்னா நான் கேப்பேன், ஏன் இவங்க வந்து இவ்வளவு கஷ்டம் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் நானு சரி நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட மறுபடியும் பேசிட்டு மறுபடியும் படுத்துருவோம். பேசாம
0: பரவாயில்ல, நல்ல ஒரு அதுதான் நமக்கு வந்து அந்த மென்டாலிட்டி இருக்கும் போது நம்மளுடைய நிறை குறைகளை நம்மளே நம்ம சரி பண்ணிக்கலாம். நல்ல விஷயம் தான் மேடம். உங்களுக்கு பிடிச்சமான உணவு, பிடிச்சமான பொழுதுபோக்கு அது பத்தி சொல்லுங்க.
1: பிடிச்சமான உணவு சிக்கன்.
0: சிக்கன்ல என்ன பண்ணி சாப்பிடுவீங்க? கண்டிப்பா ஒரு நாளைக்கு
1: முக்காவாசி எங்கேயுமே போக முடியாது.
0: சரிங்க.
1: அப்படி ஒரு டைம் கிடைச்சிருச்சுன்னா என்னன்னா அந்த டைம்ல வந்து நமக்கு இப்ப ஃபேமிலி கூட போறோம் அப்படின்னா ஃபேமிலி கிட்ட பிரச்சனை சொல்லிடுவேன், பாருமா நம்ம இப்ப கடையில இருந்து போற வந்து விட்டுட்டு நம்ம வந்து வெளியே வரோம், பிசினஸ் விட்டுட்டு நம்ம வெளியே வரோம், அந்த டைம் வந்து ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணிக்கணும், தேங்காய் கசரவெல்லாம் போட்டுட்டு மூஞ்சி எல்லாம் காட்டிட்டு இருக்க கூடாது, அதனால ஹாப்பியா போயிட்டு ஹாப்பியா வந்துடும்.
0: சரிங்க.
1: எங்க இருந்தாலும் ஓகேதான், எங்க போறதா இருந்தாலுமே மதுரைக்கு இப்போ ஒரு கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போவோம், போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் 2 days ஆகும்.
0: கண்டிப்பா
1: 2 days நான் ஃபர்ஸ்டே வந்து வீட்டுல இருந்து கிளம்புறப்ப எல்லா பிரச்சனைகளும் அவங்கவுங்க பிரச்சனையும் மூட்டை கட்டி வச்சிருந்தோம் அப்படின்ட்டுருவேன்.
0: அது நல்ல விஷயம் தானே, அதாவது நம்மள ரிலாக்ஸ்
1: ஹாப்பியா போயிட்டு ஹாப்பியா

0: பண்ணணும்.
1: நமக்கு
0: அந்த பொழுதுபோக்கு, வேற வந்து பெருசா வேற ஐடியா எல்லாம் இல்லப்பா. அங்க இருக்கணும் இங்க இருக்கணும்ங்கறதெல்லாம்
1: இல்ல. நிச்சயமா நீங்க சாதிச்சிருக்கீங்க, வெற்றி பெற்று இருக்கிறீங்க, லட்சியங்களை கடந்து உங்களோட நிலையில நீங்க வின் பண்ணிருக்கீங்க. அதுக்கு வந்து என்னோட சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துறேன். நிறைய பேருக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கிறீங்க. அதுக்காக நேயர்கள் சார்பாக, நிலையத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
1: இதுவரை இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் வளையல் மற்றும் ஃபேன்சி வியாபாரம் செய்யும் திருமதி சாந்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய பூவையர் உலகம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பு டபிள்யூ பிரேமலதா. இனி ஒரு திரைப்பட பாடல்.

நேரம் 2:55 20 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டியில் 4 சென்டிமீட்டர், கள்ளப்பள்ளியில் 3 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் வலையப்பட்டி 2 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னணையார் அணை, கரூர் மாவட்டம் ஆயனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு உயர்ந்திருந்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் காரைக்காலிலும் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்திலும் புதுச்சேரியிலும் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் அதிக வெப்பநிலை 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. நேற்று வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மர் கடலோர பகுதிகளை ஒட்டி வடக்கு வடமேற்காக உருவான குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுக்கொண்டு இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருமாறியுள்ளது. மேலும் வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மியான்மர் கடலோரத்தில் இன்று மாலையோ இரவோ மையம் கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடக்கு வடமேற்கே நகர்ந்து வடகிழக்கு வங்கக் கடற்பரப்பில் பங்களாதேஷ் கடலோரத்தை ஒட்டி அடுத்த 2 நாட்களில் நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனையொட்டி கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதி மற்றும் தெற்கு உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை ஈரோடு, நாமக்கல், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் முதல் தேதி வரை அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 30

அமலா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை பேரிடரின்போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் பிரியா கங்கஸ் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹலோ ஊட்டி, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உலக ராபிஸ் தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி பங்கேற்கிறார் டாக்டர் ஏ. பிரேம்குமார், துணை இயக்குனர், பாஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, குன்னூர். இன்றைய நிகழ்ச்சியில உலக ராபிஸ் தினம். ஸோ அதுக்காக ராபிஸ் நோயினா என்ன, அது வந்து எதனால வருது, அதே மாதிரி அதுக்கு வந்து தடுப்பு மருந்துகள் இருக்கா, எப்படியெல்லாம் வந்து ராபிஸ் நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கலாம் அப்படின்ற மாதிரி ராபிஸ் நோயை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம். அண்ட் ராபிஸ் நோய்க்கும் நாய்களுக்கும் எவ்வாறு தொடர்பு இருக்கு அப்படின்ற நிறைய நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கூட டாக்டர் பிரேம்குமார் இருக்காரு. நிகழ்ச்சியில துவக்கமாக முதல்ல ஒரு பாடல், பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

மின்னலே திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்கவிருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உலக ராபிஸ் தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேர்களை இன்றைய நிகழ்ச்சி

0: சில பங்கேற்பவர் டாக்டர் ஏ பிரேம்குமார், துணை இயக்குநர், பாஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூட், இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, குன்னூர்ல இருந்து வந்திருக்காரு டாக்டர். ஸோ அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: சார். இப்ப வந்து ராபிஸ் தினம் அப்படின்றது இன்னைக்கு வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ராபிஸ் அப்படின்றது என்ன நோய் சார், அதை பத்தி சொல்லுங்க.
1: ரேபீஸ்ன்றது வைரஸ் மூலம், ரேபீஸ் வைரஸ் மூலம் விலங்குகள்னால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய். இது வந்து ட்ரீட்மெண்ட் 100% அவைலபிள். ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா 100% டெத்து இன்எவிட்டபிள்.
0: ஓகே சார். அதாவது விலங்குகள் அப்படின்றப்போ இது வந்து மோஸ்ட்டாக இந்த ராபிஸ் நோய் அப்படின்றது நாய்கள்னால தான் வரும்னு சொல்லி நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ மற்ற விலங்குகள் இருந்து கூட பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா?
1: ஆ, இருக்கு மேடம். ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் தான் ரேபீஸ் வைரஸோட ரிசர்வாயர் சொல்லுவாங்க. ஃபாரஸ்டில் இருக்கிற அனிமல்ஸில் தான் இந்த ரேபீஸ் வந்து கண்டினியூஸாக ப்ராபகேட் ஆகிட்டே இருக்கும். வென்எவர் அது நியர்பையாக இருக்கிற நம்மளோட டொமஸ்டிக் அனிமல்ஸ் லைக் கேட் இந்த மாதிரி டாக் கான்டாக்ட் ஏற்படும் போது அது வந்து அதுகளுக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்னா அதிலிருந்து மனிதர்களுக்கும் அதன் மூலமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: ஓகே சார். அதாவது ராபிஸ்ன்றது ஒரு கிருமி, அது வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளுக்கு இருக்கும்.
1: வைரஸ், ரேபீஸ் வந்து ஒரு வைரஸ்.
0: ஓ, வைரஸ், வைரஸ் கிருமி, அது வந்து மற்ற விலங்குகளுக்கு இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கு வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள்
1: ஃபாரஸ்ட் தான் ரிசர்வாயர் இருக்கு.
0: ஓகே சார். இப்போ வந்து ஒரு ராபிஸ் நோய் அப்படின்றது வந்து இப்போ ஒரு நாய்க்கு ஏற்பட்டது, ஒரு பூனைக்கு ஏற்பட்டது அப்படின்னா, ஸோ அது வந்து நம்மளை வந்து கடிச்சிச்சுனாலோ, நம்மள வந்து அது மூலமா ஒரு கான்டாக்ட் நம்ம கூட இருந்ததுன்னா நமக்கும் ராபிஸ் நோய் வருங்களா?
1: ஆமாம், அந்த அனிமலில் ரேபீஸ் வைரஸ் இருந்ததுன்னா அது நம்மளை கடிக்கிறது மூலமாக நமக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: ஓகே சார். இப்போ வந்து மனிதருக்கு ஒரு ரேபீஸ் நோய் அப்படின்றது வந்தது அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: மனிதருக்கு ரேபீஸ் வந்ததுன்னா அதை ஜென்ரலாக நம்ம சொல்லப்போனால் அது வந்து நம்ம மசிலில் பைட் பண்ணியிருக்குன்னா அது நியர்பை நெர்வ் எண்டிங்கை சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மசிலில் அது மல்டிப்ளை ஆகும். ப்ளஸ் அது நியர்பை நெர்வ் எண்டிங்க ரீச் ஆன உடனே 3 mm/h என்ற வேகத்தில் அது டுவர்ட்ஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூவ் ஆகும். ஒன்ஸ் அது பிரெயின் ரீச் ஆயிடுச்சுன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் பிரெயின்லேருந்து அதர் ஆர்கன்ஸை இன்வைட் பண்ணும். அதன் மூலமாக நம்ம செலைவா, நம்ம டிஎஸ் இதிலெல்லாம் அது ஷெட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதே சைக்கிள் தான் அனிமல்ஸ்லேயும் கூட. ஹியூமனுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா ஹைட்ரோஃபோபியா, ஃபோட்டோஃபோபியா, ஏரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஏரை பார்த்தோன்னே நம்ம ரிப்பல் பண்ணுவாங்க, லைட்டை பார்த்தோன்னே டிஸ்லைக் பண்ணுவாங்க, அன்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹைட்ரோஃபோபியா, ஃபோட்டோஃபோபியா, ஏரோஃபோபியா, ஏர் வரும்போதும் அது வேண்டான்னு சொல்லி அவங்க தடுப்பாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம அறிஞ்சிடலாம் அவருக்கு ரேபீஸ் நோய் பாதிப்பு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எந்த பலனும் கிடையாது. ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட்ன்றது கடித்த உடனே எடுக்கிறது தான் ட்ரீட்மெண்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்கும்.
0: இப்போ எல்லாமே நீங்கள் நிறையா ஃபோபியா சொன்னீங்க. ஸோ ஃபோபியான்றது பயம் இல்லைங்களா?
1: பயம்.
0: அதாவது இது வந்து அப்போ முதல்ல வந்து ஒருத்தரோட மனநலத்தை பாதிக்கிறது நம்ம எடுத்துக்கலாங்களா?
1: ஆ, எடுத்துக்கலாம் மேடம்.
0: அதாவது நம்மளுக்கு வந்து இந்த லைட்டை பார்த்தா பயப்படுறது, திடீர்னு காத்து வந்தா பயப்படுறது, தண்ணியை பார்த்தா பயப்படுறது,
1: ஃபைனல் ஸ்டேஜ்ல இதுதான் அவங்களோட அறிகுறியா இருக்கும்.
0: அறிகுறியா இருக்கும். மற்ற அறிகுறிகளை விட இதுதான் ஜாஸ்தியா இருக்கும்,
1: இது ப்ராமினென்ட்டா தெரியுற மாதிரி.
0: சோ அவங்களால வந்து ஒரு இயல்பு வாழ்க்கையில வந்து வாழவும் முடியாது.
1: இல்ல மேடம், அதுக்கு அப்புறம் நம்ம வேக்சின் எடுத்துக்கிட்டாலும் நம்ம சர்வைவ் ஆகவே முடியாது. 100% ஃபேட்டல் அந்த ஸ்டேஜ்ல.
0: அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களை வந்து காப்பாத்தவே முடியாது.
1: காப்பாத்தவே முடியாது அந்த ஸ்டேஜ்ல தான் இதெல்லாம் நமக்கு.
0: அப்ப அதே மாதிரி இப்போ ராபிஸ் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரோட சலைவாவோ இல்ல அவங்களுடைய பல்லோ நகமோ பட்டதுன்னா கூட நம்மளுக்கு அதே மாதிரி பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா?
1: நமக்கும் அந்த இடத்துல உண்டோ, அந்த கேட்டகரி 1, 2, 3 அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிறப்போ அந்தந்த ட்ரீட்மெண்ட் அப்ராப்ரியேட்டா எடுத்துக்கிட வேண்டியதுதான். எப்படி அனிமலுக்கு உண்டோ அதே போலதான் மனிதனுக்கும் அது அப்ளிகபிள்.
0: ஓகே சார். இப்போ வந்து இதுல இருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ முதல்ல வந்து ஒரு ராபிஸ் நோயால இருக்கக்கூடிய ஒரு விலங்கு வந்து ஒருத்தர் வந்து கடிச்சிருச்சுனாலோ இல்லைனா கீறிடுச்சுனாலோ அவங்கள வந்து முதல்ல வந்து என்ன சார் பண்ணும், எவ்வளவு சீக்கிரமா அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அதே மாதிரி அவங்களை வந்து அந்த விரைவா கூட்டிட்டு போகிறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அதை பத்தி சொல்லுங்க.
1: ரேபிஸ் இருக்கிற ஒரு அனிமல் நம்ம சஸ்பெக்ட் பண்ணோம்னா அந்த அனிமல் நம்மளை பைட் பண்ணும்போது அந்த வைரஸ் வந்து நம்மள்ட்ட நம்மளோட நான் ஏற்கனவே சொன்ன போல நம்ம மசிலில் அது மசிலோ நெருவோ வேறவர் அது கடித்த இடத்துல அது ரீட்டைன் ஆகும், தென் அது மல்டிப்ளை ஆகும். ஸோ அது ரீட்டைனும் ஆகக்கூடாது, அது மல்டிப்ளையும் ஆகக்கூடாது. ஸோ அதை நம்ம என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளணும். பர்டிகுலராக சொல்லப்போனால் இனிஷியலாக ஒரு 15 minutes சோப் அண்டு வாட்டர் சொல்யூஷன் வச்சு நம்ம பிளண்டி ஆஃப் இதை வச்சு வாஷ் பண்ணும்போதே அதனோட ரிஸ்க்கு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் எலிமினேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ சோப் அண்டு வாட்டர் சொல்யூஷன் வாஷிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்.
0: ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து இந்த நாய் கடிச்சாலே வந்து முதல்ல இந்த சோப் போட்டு கை கழுவணும்னு சொல்றதுக்கான காரணம் வந்து
1: சோப் போட்டு கை கழுவணும் இல்லை மேடம், அந்த உண்டு சைட் உண்டு எங்கே காயம் ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்த நம்ம வாஷ் பண்ணணும் பிளண்டி ஆஃப் வாட்டர். அதுக்கு ரீசன் தான் இதுதான், அந்த வைரஸ் வந்து இருந்ததுன்னா அது அந்த உண்டு சைட்டில் இருந்தால் தானே மல்டிப்ளை ஆகும். ஸோ அது ரீட்டைன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாஷ் பண்ணுறோம். அதே போல் மல்டிப்ளை ஆகாமலும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுக்கு பர்பஸ்க்காகவும் தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். ஸோ அதை ரேபிஸ் வைரஸை எலிமினேட் பண்ணிட்டோம்னா தென் தெர் இஸ் நோ ரிஸ்க், அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க.
0: இப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கேட்டகரி 1, 2, 3 அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு, அதை வந்து எப்படி சார் மருத்துவர்கள் வந்து அதை பிரிக்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கேட்டகரி 1 சொன்னீங்கன்னா அனிமலை நம்ம அனிமல் நம்மளை டச் பண்ணுறது, அனிமலுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது, அப்புறம் இன்டாக்டாக இருக்கிற ஸ்கின்ல லீக் பண்ணிச்சுன்னா நம்ம நோ நீடு ஃபார் வேக்சினேஷன். அந்த ஸ்டேஜில் நம்ம வெறும் உண்டு கிளீன் பண்ணுறதும் சோப் சொல்யூஷன் வாட்டர் சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணுறதோட அதை நம்ம முடிச்சிடலாம். ஸோ அதை வந்து கேட்டகரி 1 அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. கேட்டகரி 2 எடுத்துக்கிட்டோன்னா மைனர் ஸ்க்ராச்சஸ் ஆர் அபரேஷன்ஸ் வித்தவுட் ப்ளீடிங், அதாவது பிளட் ஒரு ட்ராப் கூட வரக்கூடாது, வெறும் ஸ்க்ராச்சஸோ அபரேஷன் மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஸ்கின் வந்து கவர் பண்ணாமல் ட்ரௌசர் இல்லாமல் எல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல போர்ஷனை கடிச்சிதுன்னா, நம்ம கிளாத் இல்லாத இடத்துல கடிச்சிதுன்னா அந்த மாதிரி உள்ளதை வந்து கேட்டகரி 2 சொல்கிறாங்க. கேட்டகரி 2 கட்டாயம் வேக்சின் எடுத்துக்கிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ரெண்டு ஃபார்மில் எடுத்துக்கலாம், இன்ட்ரா மஸ்குலர் சொல்லுவாங்க, இன்ட்ரா டெர்மல் சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்குறாங்க. இன்ட்ரா மஸ்குலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 days, அதாவது என்றைக்கு கடிச்சதோ அன்னைக்கு எடுக்கிற வேக்சின் 0 days. ஸோ 3rd day, 4th day, 14th day அண்டு 21st day ஆர் 28th day எடுத்துக்கலாம். இன்ட்ரா டெர்மல் எடுத்திங்கன்னா 0 days வந்து 2 doses, 3rd day 2, 7th day 2, 28th day 2 doses அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
0: ஓகே சார்.
1: அப்புறம் கேட்டகரி 3 சொல்லி சொன்னோன்னா கட்டாயம் ரேபீஸ் வேக்சின் எடுத்துக்கணும். அது வந்து கொஞ்சம் ஏதாவது பிளட்டு அந்த உண்டு சைட்லேருந்து அந்த கடித்த இடத்துலேருந்து பைட் சைட்லேருந்து பிளட்டு வர்றது அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே நம்ம அதுக்கு வேக்சின் எடுத்துக்கணும், ப்ளஸ்ஸு ரேபீஸ் இம்யூனோக்ளோபுலினும் கட்டாயம் எடுத்துக்கிடணும்.
0: ஓகே சார். இப்போ வந்து இந்த நீங்கள் வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ நாய் கடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து செலுத்தக்கூடிய ஊசி தான் சொல்கிறீங்க இல்லைங்களா சார்?
1: நாய்
0: இல்லை அதுக்கு முன்னாடி வந்து தடுப்பு முறைகளுக்காக வேக்சின் இதுக்கு
1: இருக்குங்களா? ஆமாம், நாய் கடித்த உடனே எடுத்துக்கிறதுக்கு நம்ம போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபலாக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. கடிக்க முன்னாடி சொன்னோன்னா ப்ரீ எக்ஸ்போஷர். ப்ரீ எக்ஸ்போஷர்ன்றது எல்லாருக்கும் தேவையில்லை, அதாவது இந்த நம்ம ஃபாரஸ்ட்டு கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் ரேபீஸ் வைரஸை ஹேண்டில் பண்ணுற லேபில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் வெட்டினேரியன்ஸ், ஸோ யார் யாருக்கெல்லாம் கான்டாக்ட் அதிகம் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபலாக்சிஸ் வேக்சின் எடுத்துக்கலாம்.
0: ஓகே சார். அதே மாதிரி நாய்களுக்கு வந்து இப்போ வீட்டில் நம்ம வந்து வளர்க்கக்கூடிய டொமஸ்டிக் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் இந்த வேக்சின்ஸ் ஏதாவது இருக்குங்களா சார்?
1: கட்டாயம் அதுக்கும் இருக்கு மேடம், அதை எடுத்துக்கலாம் நம்ம.
0: ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார், அது வந்து எப்போ போடணும்?
1: இப்போ டாக் கேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ் 3rd month எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போ லைஃப் லாங்காக இதனோட இம்யூனிட்டி இருக்காது, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனோட வைரஸ் நியூட்ரலைசிங் ஆன்டிபாடி டைட்டர் வேல்யூ எஸ்டிமேட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 1 year நம்ம மறுபடியும் ஒரு பூஸ்டர் டோஸ் கொடுக்கலாம், அப்புறம் அனதர் 2 years அப்புறம் பூஸ்டர் டோஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீரியாடிக்கலாக செக் பண்ணிவிட்டு அதனோட ஆன்டிபாடி லெவலை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தராக இம்யூனைஸ் பண்ணலாம்.
0: ஓகே.
1: அப்புறம் இப்போ ஹார்ட் கவு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டோன்னா அதுக்கு 6 months இனிஷியலாக போடலாம், அப்புறம் 1 year அப்புறம் ஒரு பூஸ்டர் டோஸ், அனதர் 1 year அப்புறம் ஒரு பூஸ்டர் டோஸ், இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம்.
0: ஓகே சார். இப்போ வந்து இந்த நாய்க்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்க, அதே மாதிரி நாய் வந்து நல்லா தான் இருக்குது, வீட்டில் தான் வளர்க்குறோம், அதை நாங்கள் எப்போவுமே வந்து நல்லா குளிக்க வைக்கிறோம், நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நாய்களுக்கு இந்த ரேபிஸ் தடுப்பூசி வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிபிஇ வந்து தாமதிச்சாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஆபத்தானது சார், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ நாய்க்கு வீட்டில் வளர்க்குறோம், நாங்கள் வேக்சின் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட நம்ம வந்து உறுதியாக அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? வேக்சின் போட்டது 3 months ஆன டாகுக்கு தான் போட்டோமா, அப்புறம் பீரியாடிக்கல் அதனோட ஆன்டிபாடி டைட்டர் வேல்யூ நம்ம பார்த்துருக்கோமா, இல்லை ரேபீஸ் வேக்சின் தான் போட்டோமா, இல்லை சமதர் வேக்சின் போட்டோமா அப்படின்றதெல்லாம் நமக்கு ஷூராக தெரியாத பட்சத்தில் நம்ம வந்து வேக்சின் எடுத்துக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் சாய்ஸ்.
0: அது நாயை வந்து வளர்க்கக்கூடியவங்களும்
1: நாயை வளர்க்கக்கூடியவங்களும் சரி.
0: ஓகே சார். அதே மாதிரி இந்த ஆர்ஐஜி அப்படின்னா என்ன சார்? அது வந்து உடலுக்கு உடல் வந்து எப்படி?
1: இது வந்து பேசிவ் இம்யூனைசேஷன், ரேபிஸ் இம்யூனோக்ளோபுலின் நம்ம சொல்றோம். அது வந்து ஹியூமன்ல இருந்து டெரைவ் பண்ணோம்.

0: ஹெச்ஆர்ஐ ஜின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் ரேபிஸ் இம்யூனோக்ளோபின், இல்லாட்டி ஈக்வைன் ஹார்ஸ்லேருந்தும் டெரைவ் பண்ணுவாங்க. ஹியூமன் ரேபிஸ் இம்யூனோக்ளோபின் யூஸ் பண்ணோன்னா 20 IU/kg, 20 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பெர் கேஜியும், ஹார்ஸ்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணதுன்னா 40 IU/kg. அந்த உண்டு இருக்கிற இடத்துலையும் அந்த அரவுண்டு இன் அண்ட் அரவுண்டு அந்த உண்டி ஏரியாலையும் நம்ம இந்த இதை இன்ஃபில்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கே வைரஸ் வந்து லைவ் மெட்டீரியலை இதில், இது வந்து ஆன்டிபாடி, இந்த ரேபிஸ் இம்யூனோக்ளோபுலின்றது ஆன்டிபாடி, இந்த வேக்சினுக்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆன்டிபாடி வந்து அதில் இருக்கிற வைரஸை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ தட் அது ஃபர்தராக மல்டிப்ளை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த பைட் சைட்லேயும் இன் அண்ட் அரவுண்ட் பைட் சைட்லேயும் இந்த இம்யூனோக்ளோபுலின் கொடுக்குறோம். ஸோ கிளாஸ் 3 கேட்டகரி 3 பைட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டும் அலாங் வித் வேக்சின் நம்ம கொடுக்கறது மஸ்ட். அதாவது ஜீரோ டே அன்னைக்கு வேக்சினும் கொடுக்கணும், இந்த ரேபிஸ் இம்யூனோக்ளோபுலினும் நம்ம கொடுக்கணும் ஃபார் கேட்டகரி 3 பேஷண்ட்ஸ்.
1: ஓகே சார், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ரேபிஸ் தடுப்பூசி போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி டோசேஜஸ் எல்லாம் இருக்குது, அதே மாதிரி அவங்க அந்த காலத்தை தாமதிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம்?
0: ரேபிஸுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ராமஸ்குலர் இன்ட்ராடெர்மல் ஆஸ் பர் ஷெடியூல் 0 டே, 3rd டே, 7th டே, 14th டே, 21st டே ஆர் 28th டே நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டோன்னா, அந்த மிஸ் பண்ணது ஃபார் எக்ஸாம்பிள் 3rd டே நம்ம டோஸை மிஸ் பண்ணிட்டோன்னா 4th டே ஆர் 5th டே வாட் எவர் அது என்றைக்கு நம்ம முடியுமோ அன்னைக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுலேருந்து நெக்ஸ்ட் இது 7th டே அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்காக மறுபடியும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
1: ஓகே சார், அதே மாதிரி இப்போ ஏற்கனவே தடுப்பூசி போட்ட ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சஸ்பெக்ட் இருக்கக்கூடிய, ரேபிஸ் சஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு டாக் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் சார், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அது வந்து ரீ எக்ஸ்போஷர் சொல்லுவாங்க. நம்மளோட ஆன்டிபாடி வைரஸ் நியூட்ரலைசிங் டைட்டர் வேல்யூ நமக்கு தெரியாத பட்சத்தில் இன்ட்ராமஸ்குலர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 0 டேயும் 3rd டேயும் ஒரு ஒரு டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ரீ எக்ஸ்போஷர் ஆகிற பட்சத்தில். இன்ட்ராடெர்மல்னா 4 இன்ஜெக்ஷன்ஸ் ஆன் டே 0 எடுத்துக்கலாம். இன்ட்ராடெர்மல்னா இன்னொரு வே இருக்குது, 1 இன்ஜெக்ஷன் ஆன் டே 0 அண்டு 3rd டே அந்த மாதிரி நம்ம ஷெடியூலில் எடுத்துக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ வந்து நம்ம வந்து வேக்சின்ஸ் பற்றி பேசணும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு நாய் வந்து நம்மளுக்கு இப்போ ரேபிஸ் இருக்கிறதோ இல்லையோ கடிச்சிருச்சுனாலோ, இல்லைனா வந்து இந்த பூனைகள் வந்து அதிகமாக நம்ம வந்து பிறண்டி காயத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணால் அதுக்கு வந்து எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது சார், முக்கியமாக டாக் பைட்டுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ், ஊசி ப்ரொசீஜர் அதை பற்றி சொல்லுங்கள் சார, இன்ஜெக்ஷன் ப்ரொசீஜர்.
0: டாக் பைட்டுக்கு ஏழியராக நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் மேடம், அது வந்து கேட்டகரி 1, 2, 3ன்றதை நம்ம எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த அந்த கேட்டகரிக்கு உள்ள அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம்.
1: ரேபிஸ் இருந்தாலும் அதே ட்ரீட்மெண்ட் தான், சஸ்பெக்ட் இருந்தாலும் அதே ட்ரீட்மெண்ட் தான், இல்லைனாலும் அதே ட்ரீட்மெண்ட்
0: தான். ஆமாம் ஆமாம்,
1: அதை கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சஸ்பெக்ட் ரிஸ்க் எடுக்காமல் கொடுக்கலாம்.
0: ஆமாம்.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த பிஇபி இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ அது அது வந்து இந்த குழந்தையாக இருக்கவங்க, அதே மாதிரி இப்போ வந்து ரொம்ப வயசானவங்க, இல்லைனா வேறு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க, இந்த சுகர் பிபி அந்த மாதிரி பேஷண்ட்ஸு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து அதை எடுக்கலாமா? அவங்க வந்து ஒரு பெட்ஸை வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்காங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: கட்டாயம் மேடம், இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சன்ஸுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 0 டே 3rd டே ஃபார் எக்ஸாம்பிள் ரீ எக்ஸ்போஷர் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 0 டேயும் 3rd டேயும் எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம இன்ட்ரா டெர்மல் ஷெடியூலை விட அவங்களுக்கு வந்து இன்ட்ரா மஸ்குலர் மஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்க மேடம். அப்புறம் கேட்டகரி 2 இருந்தால் கூட ரேபிஸ் இம்யூனோக்ளோபுலினும் அலாங் வித் வேக்சின் எடுத்துக்கணும். இதுதான் மேடம்.
1: ஓகே சார், இப்போ வந்து ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த நாயை வந்து நம்ம கவனிக்கணும், அந்த நாயோட ஆக்டிவிட்டீஸை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா சார்?
0: ஆமாம்.
1: அது வந்து அதை பற்றி அது என்ன காரணம் சார்?
0: மேடம் ஆக்சுவலாக நாய்க்கும் அதே போல் ஒரு மினிமம் இன்குபேஷன் பீரியட் இருக்குது. ஆக்சுவலாக ரேபிஸ் வந்து டாகுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது அது வந்து ஒரு ஃபியூரியஸ் ஃபார்மில் இருக்கும். யூஸ்வலாக நம்ம இருக்கிறத விட வித்தியாசமாக பிஹேவ் பண்ணோம். நம்ம ஃபுட்டு கொண்டு போனோம்னா ஃபுட்டோட பிளேட்டோட சேர்த்து கடிக்கும், கேஜில் நம்ம அடைச்சி வச்சுருக்கிறோன்னா அந்த கேஜை கடிக்கும். இந்த மாதிரி அதனோட பிஹேவியர்ஸ் எல்லாமே ஸ்டோன்ஸை போய் கடிக்க பார்க்கும். இந்த மாதிரி எல்லாமே அப்நார்மலாக பிஹேவ் பண்ணும். இது வந்து ஒரு வெரைட்டி, இது வந்து ஃபியூரியஸ் ஃபார்ம். இன்னொரு ஃபார்ம் இருக்குது, டம் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நாய் அந்த மாஸ்டருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது, ஜஸ்ட் ஒரு மூலையில் போய் அது அந்த கேஜில் ஒரு எட்ஜில் போய் உட்காந்துரும். ஸோ அதனால் இது எந்த வெரைட்டின்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது சிரமம். அதனால் ஆல்வேஸ் பெட்டர் சாய்ஸ்னு சொல்லி சொன்னோன்னா, சஸ்பெக்ட் பண்ணோன்னா ஸ்ட்ரீட் டாக்னா, இல்லை நம்ம ப்ராப்பராக இம்யூனைஸ் பண்ணாத டாக்னாலே

0: வேக்சின் எடுத்துக்கிறது, ரேபிஸ் வேக்சின் எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் பெஸ்ட்.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த நாய் வந்து எந்த இடத்துல கடிக்குது அப்படின்றது முக்கியம். அதே மாதிரி முகம், தலை, கழுத்து, கை போன்ற பகுதிகளில் வந்து கடிச்சது அப்படின்னா அதுக்கான அந்த பிஇபியை வந்து முடிவு செய்யறது வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார், அது எதுக்காக அதை பார்க்குறாங்க?
0: ஆக்சுவலாக ரேபிஸ் வைரஸோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறது போல் அந்த எந்த இடத்துல கடிச்சிருக்குது அது அது ஒரு ஃபேக்டர். அது மட்டும் இல்லை, நம்ம கடிச்சிருக்கிற அந்த ரேபிஸ் வைரஸோட விர்லன்ஸ் ஃபேக்டர், அது ஒவ்வொரு வைரஸும் அதை ஸ்ட்ரீட் வைரஸ் ஃபிக்ஸ்டு வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெபார்ட்டரியில் வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஃபிக்ஸ்டு வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ளது ஃபீல்டில் நம்ம ஸ்ட்ரீட் டாக்லாம் கடிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது ஃபாரஸ்ட்லேருந்து வந்திருக்கும். ஸோ அது வந்து ஒயில்டு ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட இது வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது சொல்ல முடியாது. இதுக்கு வந்து இன்குபேஷன் பீரியட்லாம் தெரியும் நம்ம ஃபிக்ஸ்டு வைரஸுக்கு, வைரஸ் இதுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு ஃபேக்டர். அப்புறம் எந்த ஸ்பீசிஸ் கடிக்குது, டாகா, மங்கியா, ஃபாக்ஸா, ஸோ அது ஒரு ஃபேக்டர். அப்புறம் எந்த பிளேஸில், நீங்கள் சொன்ன மாதிரி பிளேஸ் ஒரு ஃபேக்டர். அப்புறம் சிவியாரிட்டி ஆஃப் தி பைட், அதாவது லேசாக ஸ்க்ராச் தான் பண்ணியிருக்கா இல்லை இன்டெப்த்தாக கடிச்சிருக்குதா, வைரஸ் லோடு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஃபேக்டர். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி அது வந்து 2 mm/h மூவ் ஆகிறதுனால, இப்போ ஃபேஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் நம்ம பிரெயினுக்கும் போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறைவு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். நம்ம அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் இம்மிடியேட்டாக நம்ம அதை அட்டன் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி 3 ட்ரீட்மெண்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணணும்.
1: ஓகே சார், அதே மாதிரி இப்போ கடித்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறது எந்த அளவுக்கு முக்கியம் சார்? எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவ்வளோக்கு பாதிப்பு கம்மியாகுங்களா?
0: ஆமாம், நிச்சயமாக மேடம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிறோமோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் வேக்சின் எடுத்துக்கிறோமோ, அவசியமான ரேபிஸ் இம்யூனோக்ளோபுலினும் கூட எடுத்துக்கிடணும். அது வந்து நிச்சயமாக முக்கியமான காரியம் தான். உண்டு வாஷிங் ஃபாலோடு பை டாக்டர் கான்டாக்ட் பண்ணுறதுன்றது.
1: ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கோம், தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் பேசலாம். நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உலக ராபிஸ் தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தான் கேட்டுகிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றிருக்காரு டாக்டர் ஏ பிரேம்குமார், துணை இயக்குனர், பாஸ்டர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, குன்னூர்லேருந்து. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடலுக்கு அப்புறம் ராபிஸ் நோய் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: கூலி திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உலக ராபிஸ் தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு பங்கேற்றிருக்காரு டாக்டர் ஏ பிரேம்குமார், துணை இயக்குனர், பாஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா குன்னூர்ல இருந்து. அவர்கிட்ட ராபிஸ் நோயை பத்தியும் தடுப்பு முறைகள் பத்தியும், அது வந்து எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ ராபிஸ் பத்தி நிறைய தகவல்கள் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க சார். இப்போ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த ராபிஸ் வைரஸ் வந்து உடல்ல வந்து நுழைஞ்சதுக்கு அப்புறமா அது இந்த நரம்பு மண்டலத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா அது வந்து ரீச் ஆகுதுன்றதை பொறுத்து தான் அதோட விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அந்த அறிகுறிகள் வரும் வரைக்கும் நம்ம வந்து காத்துட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு பெரிய தப்பு, அதே மாதிரி இப்போ வந்து இந்த நாய் நல்லாதான் இருக்கு, இதுக்கு ராபிஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, இல்லைனா இது வந்து நார்மலா நம்ம ஒரு கிரீமோ ஒரு ஆன்டிசெப்டிக் கிரீம் ஏதாவது ஒன்று போட்டாலே சரியாடும், லேசான கீரல் தான் அந்த அப்படின்னு பயப்படுறது வந்து எவ்வளோ தப்பு. அதே மாதிரி ஒரு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நல்லா இருந்துட்டு அவங்களோட அந்த சிம்டம்ஸ் வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிம்டம் வர்றதுக்கு இது கொஞ்சம் டிலே ஆகுறதுனால தான் நம்ம வந்து நமக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக அப்படி கிடையாது, அதுக்கு வெயிட் பண்ணுறதுக்குன்ற ஒரு பீரியடே கிடையாது. ஆக்சுவலாக எப்போ டாக் பைட் இருக்குதோ அது வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இம்மிடியேட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த உண்டு வாஷ் பண்ணுறது, ஃபாலோடு பை டாக்டர் கான்டாக்ட் பண்ணோம். ஸோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க கேட்டகரி 1 or 2 or 3 சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் ஒன்லி வே. மற்ற நம்ம இதுக்கு வேறு ஏதாவது மருந்து அப்ளை பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சொல்கிறது வந்து கரெக்டு வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது.
0: ராபிஸ் சப்போஸ் அந்த ராபிஸ் சஸ்பெக்ட் இருந்தாலும் கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது, இல்லைனாலும் கண்டிப்பாக அது பாதிக்கும் இல்லைங்களா?
1: இல்லைன்னா அது நார்மல் கண்டிஷன் ஆகிடும். ரேபிஸ் வைரஸ் இருந்ததுன்னா அது அதனால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது.
0: ஓகே சார், இப்போ சப்போஸ் இப்போ ஒரு நாய்க்கு வந்து ராபிஸ் சஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா, சப்போஸ் நாயோட நல்லாவே நீங்கள் சொன்ன இந்த கேட்டகரி அதாவது இருக்கிறதுலே வந்து ஒரு தீவிரமான கேட்டகரியில் அது வந்து கடிச்சிருந்துச்சு, பல்லே பதிஞ்சிருக்கு, அதே மாதிரி அப்படி இருக்கும் போது அதுக்கு வந்து நார்மலான தானாகவே க்யூர் ஆயிருங்களா சார், இல்லை அதுக்குமே கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்களா? ராபிஸ் இல்லாமல் சஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கு, அதே மாதிரி சஸ்பெக்ட் மட்டும் இல்லை ராபிஸும் இல்லை அந்த டாகுக்குன்னு கன்ஃபார்மாக இருந்தது அப்படின்னா
1: அதுக்கேற்ற அப்ரோப்ரியேட் லைக் டெட்டனஸ் வேக்சின் அந்த மாதிரி போட்டுக்குவாங்க. ஆக்சுவலாக ரேபிஸ் வேக்சின் எடுக்கும்போது கூட பேரலலாக டெட்டனஸ் வேக்சின் கூட எடுத்துக்கிடுவாங்க.
0: அப்போ கண்டிப்பாக ராபிஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது
1: கட்டாயம் மருத்துவரை அணுகணும்.
0: ஓகே சார், இப்போ வந்து இந்த நாய் மட்டும் இல்லாமல் இப்போ சிலருக்கு வந்து இந்த குரங்கு வந்து அது சீண்டிரும், அதே மாதிரி வந்து மற்ற விலங்குகள் இல்லைனா இந்த சின்ன சின்ன விலங்குகள் இந்த கீரி பிள்ளை அந்த மாதிரியான விலங்குகள்லாம் வந்து சீனிட்டு நகரத்தை வச்சு பரண்டுச்சுன்னா அவங்க வந்து இந்த நாய் இல்லை அதனால ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அது வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் சார்?
1: நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் மேடம், ஃபாரஸ்ட் தான் ரிசர்வயர், ஓல்டு அனிமல்ஸ் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் எல்லாமே ரேபிஸ் வர்றதுக்கு பாசிபிள்.

0: இட் இஸ் உண்டு. ஸோ அங்கே ரீட்டைன் ஆகுறது தான் அகெயின் நம்ம நியர்பையாக இருக்கிற கேட்டில் டாக் கவு அந்த மாதிரி இது ஃபாரஸ்ட்டுக்கு நியர்பையில் இருக்கிறத காண்டாக்ட் பண்ணும்போது தான், ஃபாக்ஸ் அந்த மாதிரி இது பண்ணும்போது தான் அது வந்து நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, ஃபாலோடு பை ஹியூமனுக்கு அது பரவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் அந்த நம்ம ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் டைரெக்டாகவே ஃபாரஸ்ட்லேயே காண்டாக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த கடியையுமே நம்ம எந்த விலங்கு கடியையுமே ஜஸ்ட் லைக் தட் மாதிரி எடுத்துக்க முடியாது, எல்லாத்தையுமே ரேபீஸுக்கு நம்ம சஸ்பெக்ட் பண்ண வேண்டியது தான்.
1: ஓகே சார்,
0: ஏன்னா ரேபீஸ் இஸ் த ஒன்லி வைரல் டிசீஸ் விச் இஸ் ஆல்வேஸ் ஃபேட்டல். அது ஒன்ஸ் ஆன்செட் ஆயிடுச்சுன்னா, சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள நம்ம க்யூர் பண்ணவே முடியாது.
1: அதாவது அந்த வைரஸ் நரம்பு மண்டலத்தை ரீச் பண்ணிடுச்சுனாலே க்யூர்
0: பண்ண முடியாது. நம்ம பிரெயினை ஒன்ஸ் அட்டைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது.
1: ஓகே,
0: அதர் ஆர்கன்ஸ் அது இன்வைட் பண்ணும்.
1: ஓகே சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த தெருவில் வந்து நாய்கள் இருக்கு இல்லைங்களா, ஸோ தெரு நாய்கள் வந்து கடிக்கும் போது நம்மளுக்கு வந்து சஸ்பெக்டும் எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும் போது அது நம்ம எப்படி வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம், அதுக்கு அதை பற்றி எதை சொல்லுங்கள் சார்.
0: தெரு நாய்களுக்கு நம்ம மாஸ் வேக்சினேஷன், அப்புறம் பெட்டு நம்ம வீட்டில் வளர்க்குற பெட் அனிமல்ஸுக்கும் கூட நம்ம அப்ராப்ரியேட்டாக வேக்சினேட் பண்ணுறது, இதன் மூலமாக தான் நம்ம இது பண்ண முடியும். அப்புறம் ஃபாரஸ்ட்டில் கூட பெயிட் வேக்சின் சொல்லுவாங்க, அது ஈட் பண்ணுற மாதிரி இந்த ரேபீஸு ஆன்டிஜெனை கொடுக்கறது மூலமாக அதை வந்து இம்யூனைஸ் பண்ணலாம் அந்த வேயில் கூட நம்ம. ஸோ ஃபாரஸ்ட்டில் கூட டு சம் எக்ஸ்டென்ட் நம்மளால் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரு நாய்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு குறையும், அதன் மூலமாக மனிதருக்கு பரவக்கூடிய வாய்ப்பும் குறையும்.
1: ஓகே சார், நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னா அப்போ வந்து நம்மளை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது தவிர வேறு வழி இல்லை இல்லைங்களா? ஓகே சார், அதே மாதிரி இப்போ இந்த வந்து இந்த செல்ல பிராணிகள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சுகாதாரமாக வந்து வச்சுக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். வேக்சினை தாண்டி நம்ம எப்படி வந்து பார்த்துக்கலாம் வீட்டில் செல்ல பிராணிகளை? அது
0: ரேபீஸ் வேக்சின் மட்டும் இல்லை மேடம், ஆக்சுவலாக பெட்டுக்குன்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, அந்தந்த ஷெடியூல் படி அந்தந்த வேக்சின் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது சேஃபாக இருக்கும்.
1: ஓகே சார், இப்போ வந்துட்டு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ராபிஸ் அப்படின்றதுக்காக வந்து மட்டும்தான் மக்கள் வந்து மோஸ்ட்டாக பயப்படுறாங்க, இந்த நாய்க்கடியிலேருந்தோ இது எதாவது ப்ராப்ளம்லேருந்தோ. பட் அப்படி இல்லை அப்படின்னா, இந்த நாய்க்கடிகள் வந்து பெருசாக ஒன்றும் பாதிக்காதுன்னு சொல்லி மஞ்சள் தடவுறது இல்லைனா மிளகாய் வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி அந்த கடித்த பகுதியில் வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. பட் அது வந்து நார்மலாக இப்போ அந்த நாய்க்கு வந்து 100% ராபிஸ் இல்லை அப்படின்னாலுமே அது வந்து வேறு மாதிரி எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சார், அதை பற்றி சொல்லுங்கள். ராபிஸ் இல்லாமல் ஒரு நாய்க்கடியினால் வேறு என்ன நோய்கள் வரும்னு
0: கேட்குறேன். ரேபிஸ் இருக்கிறதுனால இருந்தாலும் சரி, ரேபிஸ் இல்லை சரி, டாக் பைட் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா உடனே நம்ம அருகில் உள்ள மருத்துவரை அணுகிறது தான் அப்ராப்ரியேட் மெத்தட்.
1: ஓகே சார், ஓகே சார், இப்போ வந்து இந்த கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நாய்கள் சப்போஸ் நம்மளை வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா வந்து டெய்லி நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி 24 days 12 days சம்திங் வந்து முதல்ல சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு சார்?
0: ஆமாம், இனிஷியலாக வந்து ஏழியராக வந்து நமக்கு நெரு டிஷ்யூ வேக்சின் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஷீப்பு பிரெயின், ஆக்சுவலாக ரேபிஸ் வைரஸ் வந்து நெகட்டிவ் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ வைரஸ், ஸோ இட் கனாட் மல்டிப்ளை பை இட் செல்ஃப், ஸோ இட் நீட்ஸ் ஏ ஹோஸ்ட் சிஸ்டம் ஃபார் இட்ஸ் மல்டிப்ளிகேஷன். இனிஷியலாக ஷீப் பிரெயினை ஒரு ஹோஸ்ட் சிஸ்டமாக நம்ம யூஸ் பண்ணி லைவ் ஷீப்பை எடுத்து அதில் அதனோட பிரெயினில் ரேபிஸ் வைரஸை இன்ஜெக்ட் பண்ணி அந்த பிரெயினை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை இன்ஆக்டிவேட் பண்ணி வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் குரூடு ஃபார்மில் இருந்ததுனால அது அதனோட ஆன்டிஜெனிசிட்டியும் குறைவாக இருந்தது. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் டோஸஸும் அதிகமாக எடுக்க வேண்டியது இருந்தது. இப்போ வந்து மாடர்ன் டிஷ்யூ கல்ச்சர் வேக்சின் இருக்குது. ஸோ டிஷ்யூ கல்ச்சர் வேக்சின் யூஸ் பண்ணும்போது செல்ஸை ப்ராபகேட் பண்ணுவோம், அதில் வைரஸை இன்ஃபெக்ட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த இதை இன்ஆக்டிவேட் பண்ணி ஃபர்தராக வேக்சினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது இது வந்து டோசேஜும் குறையும், அதே போல் இன்டர்வலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ
0: இப்போ வந்து இந்தியாவில் மாடர்ன் வேக்சின் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
1: ஓகே சார், இப்போ ஆஃப்டர் பைட் வந்து அந்த பைட் கேட்டகரியை பொறுத்து எப்படியெல்லாம் இருக்கும் சார் ட்ரீட்மெண்ட்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: அதான் மேடம், நம்ம கேட்டகரி ஒன்றுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோன்னா உண்டை வாஷ் பண்ணிட்டோன்னா எனஃபா பிளண்டி ஆஃப் வாட்டர் வச்சு 15 minutes வாட்டர் சோப் சொல்யூஷன் வச்சு வாஷ் பண்ணிட்டோன்னா போதும். கேட்டகரி 2

0: அதாவது பிளட்டு வராமல் இருக்கிற பட்சத்தில், ஸ்க்ராச்சஸ் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து கேட்டகரி 2 வேக்சின் எடுத்துக்கணும். கேட்டகரி 3னா வேக்சின் எடுத்துக்கணும், பிளட்டு வந்துருச்சு அந்த உண்டுலேருந்து, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வேக்சின் எடுத்துக்கணும், ரேபிஸ் இம்யூனோகுளோபுலினும் எடுத்துக்கணும்.
1: ஓகே சார். இப்போ வந்து பொதுவாக வந்து ஒரு பகுதியில் வந்து தொடர்ந்து நாய்கள் கடி சம்பவம் வந்து நடைபெற்றுட்டே இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ அங்கே வந்துட்டு இப்போ வந்து ஒரு நோயாளி, இப்போ ஒரு நாய் கடித்தவங்க வந்து ஒரு நோயாளி ஆயிட்டாங்க அப்படின்னா, இல்லைனா ஒருத்தவங்களுக்கு வந்து ரேபிஸ் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா, அவங்க கிட்டேருந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு தள்ளி இருக்கணுமோ, இல்லைனா வந்து அவங்க கிட்டேருந்து பரவறதுக்காக வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: ஒரு இடத்துல பரவுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம காம்ப்ரிஹென்சிவாக அப்ரோச் பண்ணணும். அந்த ஏரியாவில் உள்ள விலங்குகள், நாய்களெல்லாம் நம்ம மாஸ் வேக்சினேஷன் போட்டுக்கலாம். அதே போல் நம்ம சர்வேலன்ஸ் எடுத்துக்கலாம், ரிப்போர்ட் பண்ணுற சிஸ்டம். அப்புறம் அந்த ஏரியாவில் உள்ள ஃபாரஸ்ட்டு ரீஜனில் பைட் வேக்சின் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக, ஸோ ஃபாரஸ்ட்டு ஏரியாலையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதே போல் பாப்புலேஷனையும் நம்ம இம்யூனைஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக 80% டாக் பாப்புலேஷனை இம்யூனைஸ் பண்ணிட்டோன்னா அந்த செயினே பிரேக் ஆகிடும். ஸோ டாக் டு ஹியூமன் அப்படின்ற ஸ்ப்ரெட்டையே இதன் மூலமாக நம்ம எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அந்த கோலுக்கு டுவர்ட்ஸாக நம்ம அப்ரோச் பண்ணோன்னா ஒரு இடத்துல என்ரீச் ஆகுது, பாப்அப் ஆகுது அப்படின்ற ப்ராப்ளம் வராமல் இருக்கும்.
1: ஓகே சார். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசணும், மறுபடியும் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி உலக ராபிஸ் தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். டாக்டர் பிரேம்குமார், துணை இயக்குனர், பாஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்காரு. தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறம்.

0: டிசி திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டீங்க. உடையவம் 101.8 நேர்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி தான் கேட்டுகிட்டே இருக்கோம். இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உலக ராபிஸ் தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஏ பிரேம்குமார் இருக்காரு, துணை இயக்குனர் பாஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ராபிஸ் நோயை பற்றி பேசிட்டோம். ஸோ இதில் வந்து இந்த கிளினிக்கல் ஸ்டேஜ் இன் ஹியூமன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: கிளினிக்கல் ஸ்டேஜ்னு எடுத்துட்டோம் மேடம், ஃபஸ்ட்டு எக்ஸ்போஷர் நமக்கு டாக் பைட் ஆகுது, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறாங்க. அது இன்குபேஷன் பீரியட்ன்றது 20 to 60 days வரைக்கும் அது வேரி ஆகும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அது பைட் சைட், அப்புறம் அந்த வைரஸோட விர்லண்ட் ஃபேக்டர், அப்புறம் கேட்டகரி, வைரஸ் லோடு, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வேரி ஆகிறதுனால இந்த இன்குபேஷன் பீரியடும் அதுக்கு ஏற்றப்போல வேரி ஆகும். அப்புறம் அடுத்து ப்ரோடாம்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் பார்த்தோன்னா ஃபீவர் இருக்கும், நமக்கு ஹெட்ஏக், பெயின், மசில் பெயின், அந்த மாதிரி நம்னஸ், இந்த மாதிரி பைட் சைட்டில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஏன்னா அப்போ தான் அங்கே வைரஸ் வந்து அந்த மசில் ரீஜனோ வாட் எவர் அந்த பைட் சைட்டில் மல்டிப்ளை ஆகும், அந்த நம்ம பாடி செல்ஸில் அது மல்டிப்ளை ஆகும். ஸோ அது வந்து 2 to 10 days இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஸ்டேஜில் அக்யூட் நியூராலஜிக்கல் ஸ்டேஜ் சொல்கிறாங்க, அதில் தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைட்ரோஃபோபியா 2 to 7 days அது இருக்கும், உள்ள ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஃபோபியா, ஏரோஃபோபியா, ஹைட்ரோஃபோபியா இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபைனலாக கோமா ஸ்டேஜ், கோமா ஸ்டேஜுக்கு அப்புறம் 0 to 14 days அது வேரி ஆகும். ஸோ அது ஃபாலோடு பை டெத், இது வந்து இன்எவிட்டபிள். அதே போல் இந்த இன்குபேஷன் பீரியடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனிமல்ஸ்லேயும், டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 5 days 14 months வரைக்கும் கூட ஆயிருக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. கேட்னா 2 to 4 weeks, கேட்டில் எடுத்துக்கிட்டோன்னா மினிமம் 10 days, மேக்ஸிமம் 1 year வரைக்கும் கூட ஆயிருக்கு. யூஷுவல் கேசஸ் வந்து 3 to 4 weeks. ஷீப் வந்து மினிமம் 14 days, மேக்ஸிமம் 2 to 4 weeks. ஹார்ஸ் 15 days to 15 months. பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 days, யூஷுவல் திங் 4 weeks. ஃபாக்ஸ்னா 10 days மினிமம், மேக்ஸிமம் 3 to 5 months, யூஷுவல் திங் 2 to 3 weeks. இது வந்து இன்குபேஷன் பீரியட். ஸோ இந்த இன்குபேஷன் பீரியடுக்குள்ளே நம்ம வேக்சின் எடுத்துருக்கணும் கட்டாயம். அந்த வேக்சின் ஷெடியூலை ஸ்டார்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தோன்னா நிச்சயமாக நமக்கு ரேபீஸ் குறித்த பயம்
0: நமக்கு வேண்டாம். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் நிறையா விதமான அனிமல்ஸ்க்கு வந்து அந்த இன்குபேஷன் பீரியட்லேருந்து எப்படி வந்து அதை பாதிக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமோ, இல்லை வந்து இந்தியா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த விலங்குக்கு வந்து அதிகமாக இந்த ரேபிஸ் வந்து ஏற்பட்டிருக்கு சார்?
1: டாக் தான் மேடம், டாக் தான் மேஜர் ரோல்.
0: அதே மாதிரி இப்போ இந்த கேட்ஸ்க்கு வந்து வருதுங்களா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா?
1: ஆ வரும் மேடம்.
0: அதே இந்த கேசஸும் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க?
1: ஆமாம் ஆமாம்.
0: ஓகே சார், டாக்ஸ்க்கு அடுத்தது அப்படின்னா எந்த விலங்கு சார்?
1: கேட்டு தான் மேடம்,
0: கேட்.
1: டொமஸ்டிக் அனிமல் தான்.
0: ஓகே சார், இப்போ வந்து இப்போ டாக்ஸே வந்து இப்போ ஒரு ஆபிஸ்னால பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து இப்போ கல்லை பைட் பண்ணுறது அந்த மாதிரி வித்தியாசமான செயல்கள்
1: பிஹேவியர்ஸ் இருக்கும். அதனால தான் அது நிறைய பேரை கடிச்சிருச்சு. இந்த இடத்துல ரேபிட் டாக் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம
0: நார்மலாக சொல்கிறோம்,
1: வெரி நாயின் சொல்கிற காரணம் அதுதான் மேடம். அது நார்மலாக பிஹேவ் பண்ணாதனால தான் அது அவ்வளோ பேரையும் தொடர்ந்து கடிக்கிற டெண்டன்சி இருக்குது.
0: கடிக்காது நார்மலாக அந்த மாதிரி. ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உலக ராபிஸ் தினத்தை வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம 2026 தீம் ஏதாவது இருக்குங்களா சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: மேடம், ஒவ்வொரு ஆண்டும் நம்ம September 28 வந்து நமக்கு லூயி பாஸ்டர் அவர்கள் இறந்ததுனால வேர்ல்டு ரேபிஸ் டேயாக அனுசரிச்சிட்ருக்குறோம். ரேபிஸை வந்து வேர்ல்டுலேருந்து எலிமினேட் பண்ணணுன்ற ஆப்ஜெக்டிவோட எவ்ரி இயர் ஒவ்வொரு தீமை வச்சு அதில் அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த வருஷத்தோட தீம் வந்து ஸ்ட்ராங்கர் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச். அனிமல் ஹெல்த், அனிமல் ஹெல்த்துக்கு அனிமல்ஸ் இம்யூனைஸ் பண்ணுறது, அனிமலை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பார்ட் ஒன்று. இன்னொன்று ஹியூமன் ஹெல்த். ஸோ அனிமல்லேருந்து ஹியூமனுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றது. அப்புறம் என்விரான்மெண்டல் ஹெல்த். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபாரஸ்ட் தான் ரிசர்வேயர். ஸோ ரிசர்வேயர்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம இது பண்ணணும்னா நம்ம என்விரான்மெண்ட்டை இன் சச் வே மெயின்டைன் பண்ணால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் அப்ரோச் பண்ணாமல் எல்லாருமே ஸ்ட்ராங்கர் டுகெதர்ன்ற கோல் டுவர்ட்ஸு நம்ம இந்த மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் பண்ணும்போது அந்த சீக்வன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். 80% டாக்ஸை வந்து நம்ம இம்யூனைஸ் பண்ணுறது மூலமாக இந்த செயினையும் பிரேக் பண்ணலாம். ஸோ தட் ரேபீஸை ஆஸ் டபிள்யூஹெச்ஓ சொன்னது போல் 2030 ரேபீஸ் இன்சிடென்ட் இல்லாத வேர்ல்டை நம்ம ஜீரோ டெத்ஸ் பை 2030 நம்ம அச்சீவ் பண்ணலாம், அட்டைன் பண்ணலாம்.
0: ஓகே சார், இப்போ வந்து இந்த வருஷம் வருஷம் இந்த தினத்தன்னைக்கு உலக ராபிஸ் தினம் அனுசரிக்கிறதுக்கான குறிக்கோள் என்ன சார், அதை பற்றி சொல்லுங்கள். எதுக்காக இன்றைக்கு உலக ராபிஸ் தினம்?
1: அதான் மேடம், லூயி பாஸ்டர் அவர்கள் இறந்த செப்டம்பர் 28 அன்று வந்து உலக ரேபிஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
0: லூயி பாஸ்டர் பற்றி சொல்ல முடியுங்களா சார் நேர்களுக்கு தெரியறதுக்காக?
1: லூயி பாஸ்டர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட். அவர் வந்து ஃப்ரான்ஸில் ரேபீஸ் வேக்சினை முதல் முறையாக ஒரு ஜோசப் மைஸ்டர் ஒரு பர்சனுக்கு இம்யூனைஸ் பண்ணார். ட்ரைடு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டை இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக அவரை ப்ரொடெக்ட் பண்ணார். ஸோ அவரோட அந்த நினைவுனால தான் நம்ம உலக ரேபீஸ் தினமாக அனுசரித்து வரோம்.
0: ஓகே சார், ஓகே சார், நம்ம வந்து நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் இன்றைக்கி ராபிஸ் பற்றி. ராபிஸ் பற்றி அதே மாதிரி நாய்கள் வந்து நம்மளை கடித்தாலோ இல்லைனா விலங்குகிட்ட இருந்து எப்படின்னு வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்ற பற்றி நிறைய விஷயங்கள் பேசுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் சார். இப்போ வந்து நேர்களுக்கு வந்து இந்த உலக ராபிஸ் தினத்தன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் அதை பற்றி? சார்,
1: ஆக்சுவலாக ரேபிஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது சசப்டபிள் டு ஆல் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். ஹோஸ்ட் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா ஒய்டு ஹோஸ்ட் ரேஞ்ச் இருக்குது. ஸோ எந்த அனிமல் எடுத்தாலும் நம்ம அது வந்து ரேபி ஸ்ப்ரெட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறோம். டாக் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நமது நாட்டில் மிக மிக அதிகம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒரு பார்ட் எஃபர்ட்டோட எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நிச்சயமாக இந்த வருஷத்தோட தீமை போல் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் பண்ணுறது மூலமாக ஸ்ட்ரே டாக்ஸை வந்து வேக்சினேட் பண்ணுறது, பெட் அனிமல்ஸ் இது பண்ணுறது, ஓரல் வேக்சின் வைல்டு அனிமல்ஸ் கொடுக்கறது, அதன் மூலமாக 80% டாக் பாப்புலேஷனை இம்யூனைஸ் பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் அந்த செயினை பிரேக் பண்ணலாம். 50% ஆஃப் டெத் வந்து டியூ டு அன்வேக்சினேட்டட் பெட் அனிமல்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரே டாக்ஸை இம்யூனைஸ் பண்ணுறது ஒரு பாட்டுனா நம்ம பெட் அனிமல்ஸை கட்டாயம் இம்யூனைஸ் பண்ணி அது ப்ராப்பராக அந்த ஷெடியூல் படி நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த ரேபீஸை நம்ம மினிமைஸ் பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம்.
0: ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போ என்னதான் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸோ வந்து இருந்தாலும் நம்ம வந்து மேக்ஸிமம் இப்போ நம்மளுக்கு வந்து நீங்கள் பார்த்த கேசஸ் வந்து பெட் டாக்ஸ்னால தான், டொமஸ்டிக் டாக்ஸ்னால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா? ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு வேக்சின் அப்படின்றது இருக்கும் போது டாக்ஸை வந்து ப்ராப்பராக பராமரிக்கணும், அதுக்கான வேக்சினை டைமுக்கு போடணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஓகே சார், ஓகே சார், நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி நிறைய

0: வந்து பேசணும். உலக ராபிஸ் தினத்தையொட்டி நான் கேட்ட கேள்விகளுக்கு ராபிஸ் நோயை பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துறதுக்காக நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி சார்.
1: தேங்க்யூ மேடம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி உலக ராபிஸ் தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரடி நிகழ்ச்சி. பங்கேற்றவர் டாக்டர் ஏ பிரேம்குமார், துணை இயக்குனர், பாஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, குன்னூர்லேருந்து. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய ஹலோ ஊட்டி.

0: வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம் கோவில்பாளையத்திலிருந்து துரையன் பேசுறேன்.
1: வணக்கம், ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள்.
0: நீங்க
1: தான் பேசணும், ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள். நீங்க இன்றைய பணி குறித்த, உங்களுடைய பணி குறித்த ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள்.
0: தொடர்காலத்தில் 6 மணிக்கு நான் செய்யும் தொழிலுக்காக வாகனத்தில் வீடுகளில் ஒரு 5-6 வீடுகளில் துணி வாங்கி கொண்டு மீண்டும் நான் இன்று எங்களுடைய குலதெய்வமான கோவிலுக்கு செல்ல வேண்டும். அதற்கான ஆயத்த பணிகளில் நான் ஈடுபட்டுக்
1: கொண்டிருக்கிறேன்.
0: இரவு அங்கேயே எல்லாம் பரிமாறிவிட்டு நாங்கள் எல்லாம் சாமி தரிசனம் செய்துவிட்டு வருவோம்.
1: எப்படியோ ஒரு நிமிடம் தட்டு தடுமாறி என்றாலும் தமிழில் பேசிவிட்டீர்கள். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: அதாவது தமிழில் பேச வேண்டும், ஆனால் தடுமாற்றம் இல்லாமல் பேச வேண்டும். அதுதான் ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள் என்ற இந்த விளையாட்டினுடைய விதி என்று சொல்ல வேண்டும். நாம் அன்றாட பணிகளிலே செய்யக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், நமக்கு பிடித்தமான உணவு வகைகளாகட்டும், அல்லது நமக்கு பிடித்த பூக்களினுடைய பெயர்களாகட்டும், இவையெல்லாமே தமிழில் அழகாக சொல்லலாமே. அடுத்த நேயரும் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார். யார், எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் அன்பு நெஞ்சமி.
1: வணக்கம், ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள்.
2: கோவை நரசிவரம் நாவண்ணா கோவண்ணா கந்தசாமி தங்களோடு கலைப்பது. நான் தற்போது எனது தோட்டத்திலே உட்கார்ந்து கொண்டு வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்போது எனது மாடு சற்று தொலைவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தீவனம் போட வேண்டும். அப்படி போட்டு அதை கட்டி வைத்துவிட்டு நான் எனது தோட்டத்தை சுற்றி பார்க்க வேண்டும். அப்பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. உடனடியாக தொண்டாமுத்தூர் வருமாறு எனது நண்பர் ஒருவர் அழைக்கிறார். அவர் அழைத்த காரணம் என்ன என்று கேட்கும்போது, அவருடைய சொந்த வேலை காரணமாக கோவை மாநகர் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். அதற்காக எனது மகிழ்விந்து வண்டியை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது எனது வேலையாட்கள் வந்து எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் அவர்களுக்குரிய உண்டான வேலையை கொடுத்துவிட்டு செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். தற்போது நேரம் சரியாக வந்துவிட்டதா அன்பு நேயரே?
1: நிச்சயமாக, ஒரு நிமிடம் கடந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: ஆனாலும் நிறைவில் தேங்க்யூ என்ற ஆங்கில வார்த்தையை அவர் பயன்படுத்திவிட்டார். நாங்கள் அழகு தமிழில் நன்றி என்று உரைக்கும் பொழுது அவர் தேங்க்யூ என்று ஆங்கில வார்த்தையை பயன்படுத்திவிட்டார். நீங்களும் இதே போன்று ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்களேன்.

0: நிலையத்தில் நேரம் 4:09. அடுத்த நேயர் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம்.
1: அனைவருக்கும் மாலை வணக்கம். திருப்பூர்லிருந்து பாலன்.
0: ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள்.
1: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க, உங்களுடைய அன்றாட பணிகள் என்ன இன்னைக்கு இருந்தது அதை தமிழ்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட மலர்களினுடைய பெயர்களை சொல்லுங்க.
1: இன்று அதிகாலை 5 மணிக்கு உறக்கத்திலிருந்து எழுந்தேன். உடல் சுத்தம் மன சுத்தம் செய்து கொண்டு கடவுள் வழிபாடு செய்து பெருநீர் அணிந்து கொண்டு நடைப்பயிற்சிக்காக வெளியில் சென்றேன். பழகி நண்பர்களோடு உரையாடி கொண்டே சென்று தேநீர் மற்றும் தினசரி பத்திரிகைகளை வாசித்து உலக விஷயங்களை பேசிக்கொண்டு வீட்டுக்கு வந்து மனைவிக்கு தேவையான உதவிகளை செய்து காலை சிற்றுண்டை தயார் செய்து இருவரும் அறிந்துவிட்டு அவர்கள் பணிக்கு சென்று விட்டார்கள். நான் வீட்டில் இருந்தேன். மற்றும் உறவினர்கள் குழந்தைகள் வெளியூரில் இருப்ப அவர்களோடு அலைபேசியில் உரையாடி ஒரு வார அனுபவங்களை பெற்றுக்கொண்டு என்னுடைய ஆலோசனைகளை தெரிவித்துக் கொண்டு எனக்கு தேவையான மருந்துகளை எடுத்துக்கொண்டு ஓய்வெடுத்தேன்.
0: உங்களுடைய சிற்றுன்றி என்ன சிற்றுன்றி? காலையில்
1: காலையில் இட்லி தோசை.
0: இட்லி தோசை,
1: அதுவே எங்களுக்கு தினசரி அதே அறிந்துவிட கொஞ்சம் வயதானவனா எளிய முறையில் செரிமானம் ஆகக்கூடிய உணவாக எடுத்துக்கொள்கிறேன். அவர்கள் பணிக்கு சொல்வதால் எனக்கு வயதின் காரணமாக சில கோளாறுகள் உள்ளதால் நான் வீட்டில் இருந்து கொண்டு வானொலி பார்ப்பது, மாலையில் தினசரி உங்களது நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு நண்பர்களை தோல் உறவாடி

0: தினசரி ஒரு புது அறிவையும் பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியுடன் உங்களோடு உரையாடி மாலை பொழுது இனிமையாக கழிக்கிறேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு நிமிடம் கடந்து விட்டீர்கள்.
0: நன்றி
1: நன்றி நன்றி.

0: நிலையத்தில் நேரம் 4:17. அடுத்த நேரத்தினுடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம்
1: ஐயா. வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை தமிழ்ல ஒரு நிமிடம் பேசுங்கள்.
1: இயற்கை காட்சிகள் அப்படின்னு ரசிக்கிறது எனக்கு மிகவும் பிடிக்கும். பறவை கூட்டம், வானில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி, இதெல்லாமே பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது, பூங்காவுக்கு போவது, இதெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம். என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கப்பல்லாம் மழையில விடுவேன்.
0: அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டது ஏதோ ஒரு காரணத்தினால். தொடர்ந்து ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள்.

0: நிலையத்தில் நேரம் 4:22 நிமிடம் ஆயிடுச்சுங்க. அதாவது இன்னைக்கு நாம தமிழ்ல பேசணும் அப்படின்னு சொன்னோம்னாலே ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப திணறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் ஆங்கிலமும் இல்லை, தமிழும் இல்லை, தமிழும் இல்லை, இங்கிலீஷும் இல்லை, ரெண்டும் கலந்து தங்கிலீஷில் தான் நம்ம எல்லாருமே பேசிகிட்ருக்கோம். ஆனால் தொடர்ந்து ஒரு நிமிடம் தமிழில் நம்ம பேசும்பொழுது நிறையவே தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. ஏன் இந்த தடுமாற்றம்? தமிழில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் வாசிக்கலாமே, கொஞ்ச நேரம் செய்தித்தாள்களை புரட்டலாமே. ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பிற மொழிகளை எடுத்துறோம். அதனால் தமிழ் மொழியை பள்ளிகளில் கற்கும் ஆர்வம் குறைகிறது. அதே நேரத்தில் வீட்டிற்கு வந்தவுடன் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, வீட்டு பாடங்களை எல்லாம் எழுது எழுது படின்னு சொல்கிறோமே தவிர, நம்முடையான தாய்மொழியான தமிழ் மொழியை கொஞ்சமாவது கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி யாருமே இன்றைக்கி சொல்கிறதில்ல இல்லைங்களா? அதை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தமிழ் மொழியில் பேசக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அடுத்த நேயர் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார், யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள்.
1: ஒரு நிமிடங்களா?
0: ஆமா, தொடர்ந்து தமிழ்ல பேசணும். ஆங்கிலம் கலக்காத, மற்ற மொழிகள் கலக்காத தமிழில் பேச வேண்டும். பேசுங்கள். உங்களுடைய இன்றைய நிகழ்வுகள் எப்படி இருந்தது? அதை குறித்த தமிழில் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில இருந்து என்னென்ன பண்ணுனீங்க, எப்படி இருந்தது?
1: விலகுவதற்கான
0: நேரம் வந்து விட்டது. ஏன்னா சார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல பயன்படுத்திட்டீங்க. ஆமா, ஒரு நிமிடம் தமிழில் பேச வேண்டும். மிக்க மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த நேயர் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார், யார் இங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க. ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள்.
2: சசிகலா, திருப்பூர் கணக்கம்பளைங்க.
0: சொல்லுங்க,
2: எதை பத்தி தமிழ்ல பேசணும்?
0: இன்றைக்கு உங்களுடைய நிகழ்வுகள் என்ன இருந்தது அதை பத்தி சொல்லலாம், இல்லன்னா நீங்க பார்த்து ரசித்த இடத்தை பத்தி தமிழில் ஒரு நிமிடம் பேசுங்கள்.
2: இன்று காலை அதிகாலை 6 மணிக்கு துயில் எழுந்தேன், தேநீர் அருந்தினேன். அதன் பின்பு காலை மதியம் 2 நேரங்களுக்கான உணவுகளை தயார் செய்தேன். சாதம், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் சமைத்தோம்.
0: உருளைக்கிழங்கு
2: கத்திரிக்காய் பொரியல் சமைத்தோம். தையல் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். உணவு உண்ட பின்பு தையல் தொழிலை தைக்க ஆரம்பித்து விட்டேன். தைத்துக் கொண்டு இருக்கிறேன். 11 மணிக்கு தேநீர் அருந்தினோம். மதிய உணவு அருந்திவிட்டு திரும்பவும் தையல் தொழிலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். எங்கள் வீட்டில் அருகில் அதிகமாக தென்ன மரங்கள் உள்ளன. அங்கு அதிக மயில்கள் வருகின்றன. நான் அதிகம் தினந்தோறும் மயிலை ரசித்துக் கொண்டிருக்கிறேன். என் வீட்டருகில் கோழி, சேவல், ஆடு, மாடு இதெல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நான் ரசிக்கிறேன். இப்போ புரட்டாசி மாதம் மழை பொழிவு அதிகமா வருங்கிற

0: அதனால எங்க வீட்டை சுத்திலையும் விவசாயிகள் வந்து உழுது விட்டுருக்காங்க. சோளம் போட்டிருக்காங்க,
1: ஒரு
0: அதை
1: நிமிடம்,
0: நான்
1: கடந்து
0: அரிசி
1: விட்டீர்கள்,
0: இருக்கேன்.
1: கடந்து விட்டீர்கள்.
0: நன்றி.
1: நிச்சயமாக, அதாவது நீங்களும் இன்னும் சில வார்த்தைகளை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழில். நீங்கள் மட்டுமல்ல, நேயர்கள் அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: இப்ப
1: நாம
0: நான்
1: பேச்சு
0: பேசுற
1: வழக்கில்
0: வழக்கில்
1: இருக்கக்கூடிய
0: இருந்ததுன்னா,
1: அந்த திரும்பவும் அந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம், சொற்றொடர்களை எல்லாம் நீக்கிவிட்டு மீண்டும்
0: மீண்டும் ஓகே.
1: மீண்டும் பிறகு.
0: ஓகே.
1: இலங்கை தமிழில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப அழகா பேசுவாங்க. நாம ஒருத்தரை சந்திச்சுட்டு திரும்ப வரோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா,
0: ஆமாங்க.
1: நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சரி நான் போயிட்டு வரேன் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்
0: ஆமாங்க.
1: இல்லைங்களா. இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ். ஆனால் அவங்க ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லுவாங்க, பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: பிறகு பார்ப்போம்.
1: பிறகு பார்ப்போம், பிறகு வாரன்,
0: பிறகு வாரின்,
1: பிறகு வாரன்.
0: ஆமா,
1: அந்த மாதிரி நம்மளும் தமிழ் வார்த்தைகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தூய தமிழ்ல கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சரளமாக பேச முடியும். நிச்சயமாக. நன்றி, நன்றி,
0: நன்றிங்க.

0: நிலையத்தில் நேரம் 4:34. அடுத்த நேயர்த்தனுடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஹலோ, கிருஷ்ணமூர்த்தி நாகூரில் பேசுறேன்.
0: சொல்லுங்க,
1: என்ன பேசணும், எதை பத்தி பேசணும்?
0: நீங்க எதை பத்தி வேணாலும் பேசலாம், ஒரு நிமிடம் தமிழில் பேச வேண்டும்.
1: சரிங்க. எனக்கு பாடல் கேட்பது என்றால் மிக மிக பிடிக்கும். திருக்குழந்தையாக இருக்கும் பொழுதே வானொலியில் விரும்பி கேட்பேன். இப்பொழுதும் எனக்கு பாடவும் பிடிக்கும், கேட்கவும் பிடிக்கும். பாடல் இருக்கிற திரைப்படங்கள் தான் நான் விரும்பி பார்ப்பேன். அதிகமான பாடல்கள் எந்த திரைப்படங்கள் இருக்கிறதோ அந்த திரையரங்கிற்கு தான் செல்வேன். அதுபோல இனிமையான இசை என்பது நம்ம ஒவ்வொருத்தர் மனதிற்கும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். இசை கேட்டால் புதிய அசைந்தாடும் என்பது 100% உண்மை. இசைனால் பூக்கள் மலரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததில்லை, ஆனால் அதுவும் உண்மையாக இருக்கலாம். பறவைகள் கூட இசைக்கின்றன, குயில் கூவுகின்றன, கிளி அதுவும் ஒரு விதத்தில் பாடுகின்றது, பல பறவைகள் பாடுகின்றன. நமக்கு அது புரியவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது உண்டு. மனிதர்கள் மட்டும் இசைப்பதில்லை, எல்லா மிருகங்களும் இசைக்கிறது உண்டு. மிருகங்கள்னா மாடு, ஆடு, அதுவே கூட பேசுவது கேட்பது போலதான் எனக்கு தோன்றும்.
0: ஆமாம், இசைப்பது உண்டு என்பதை விட இசையை ரசிக்கிறது.
1: ரசிக்கிறது, இசை ரசிப்பது எனக்கு மிக மிக மிக மிக பித்தமான ஒன்று.

0: வாழ்க்கையில் இசை என்பது மாறாத அழியாத ஒன்று.
1: நிச்சயமாக ஒரு நிமிடம் கடந்து விட்டீர்கள். நன்றி நன்றி
0: நன்றிங்க.
1: தமிழில் பேசியமைக்கு நன்றி
0: நன்றி.
2: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
3: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், சிந்தினால தங்க மாட்டேன்.
2: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி FM 101.8.
4: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
5: ஒரு ஃப்ளோல தானா வருது பேபி.

0: அடுத்த நேயர் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார், யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் சார், மதுரையிலிருந்து உங்கள் அன்பு.
0: சொல்லுங்க, ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள், உங்களுக்கான நேரம் துவங்கியது.
1: தலைப்பவை
0: நீங்கள் ரசித்து பார்த்த இடங்களை பற்றி சொல்லுங்கள். தாராளமாக பேசுங்கள்
1: சார். கேக்குங்களா?
0: விட்டு விட்டு கேக்குறது.
1: வெளியில வந்துறேன் சார். சார் இப்ப கேக்குதுங்களா?
0: கேக்குது.
1: வெளியில வந்து திருக்குறள் உலக பொதுமறையாகும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு ஒரு திருக்குறள் திருவுள்ளுவரை நமக்கு நமக்கெல்லாம் அந்த நாளிலேயே கொடுத்திருக்கின்றார். அது பயன்படுத்த விதங்கள் வந்து வெறுமனை வார்த்தையில மட்டும் இருக்கக்கூடாது, செயல்பாட்டிலும் கொண்டுட்டு வர வேண்டும். இது திருக்குறள் வந்து எல்லா மத இன மொழி பாராமல் எழுதிய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு இரு திருவள்ளுவரையை கொடுத்த பெரிய ஒரு வரப்பிரசாதம் திருக்குறள். ஒவ்வொரு குறளுமே பல சின்ன ஒன்னகால் அடி ஒன்றரை அடியில இருந்தாலுமே கூட ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் அதுல இருந்து புரிந்து இருக்கும். அதை வந்து செயல்பாட்டு கொண்டு வந்தால் உரை சீராகமும் ஒழுக்கமாக போகாமலும் மனிதர்கள் வாழலாம். ஒவ்வொரு குழந்தைகளுக்கு நமக்கும்
0: அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதாவது நீங்க நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் பேசினார் திருக்குறளின் பெருமையை பற்றி நான் தமிழில் பேசுகிறேன் என்று. இரண்டடியில் ஈடில்லா பொருள் தந்த ஐயன் திருவள்ளுவனின் திருக்குறள் என்பது உலக பொதுமறை மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் உடமையான ஒரு பொதுமறை என்றே சொல்ல வேண்டும். மனிதனுடைய வாழ்வியல்களை மிக துல்லியமாக எடுத்துரைக்கும் ஒரு நூல் என்றால் அது திருக்குறள் என்றே சொல்ல வேண்டும். காரணம், திருக்குறளினுடைய பெருமை என்பது இன்று உலகளாவிய பெருமையாக ஒவ்வொரு நாட்டிலுமே தங்களினுடைய அன்றாட வாழ்க்கையை தொடங்கும் முன்னர் கூட பல்வேறு அலுவலகங்களில் கூட திருக்குறள் முதலில் வாசிக்கப்பட்டு பிறகுதான் அன்றைய அன்றாட பணிகள் துவங்கப்படுகிறது என்பது தற்போதைய செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது.

0: நிலையத்தில் நேரம் 4:44 மேடம். அடுத்த நிலையில் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார் யார், இங்கிருந்து வணக்கம்.
1: ஹலோ, கேக்குதுங்களா சார்?
0: கேக்குதுங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள்.
1: சரிங்க சார்.
0: நீங்க எதை பத்தி பேச போறீங்க?
1: நான் 100 நாள் வேலையில பணத்தள பொறுப்பாளர் இருக்கிறேன் சார்.
0: ம்.
1: அதுல வேலை ஆளுங்கள வேலை செஞ்சுட்டுங்க.
0: ம். பாத்தீங்களா, நீங்க வந்து எடுத்த உடனே சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் பேசி விட்டீர்களே. அதான் சாருங்கிற வார்த்தையே வந்து ஆங்கில வார்த்தை தானே. ஒரு நிமிடம் தமிழில் பேச வேண்டும் என்றால் சார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும்.
1: ஆமாங்க சார், பையன் பேசுறாரு. ஆமாங்க சார், எங்க பையனுங்க.
0: கொடுங்க. வணக்கம். நீங்களும் சார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தமிழ்ல பேசாம ஆங்கிலத்தில் கலந்து பேசி விட்டீர்கள். நீங்கள் இந்த ஓகே, உங்களுக்கான பாடல் மட்டும் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. நன்றி. சில வார்த்தைகள் நாம் ஆங்கிலத்தில் தவிர்க்க முடியாத வார்த்தைகளாக மாறி போகின்றன இல்லையா? அது நிதர்சனமான உண்மைதான். ஆனாலும் அதிலிருந்தும் நாம் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம்.

0: கோவை மாவட்டம் சின்னவன் சேர்ந்து செலவராஜ் மஞ்சளா பேர் தங்கள் உரையாடி கொண்டிருக்கிறேன்.
1: சொல்லுங்கள், ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள்.
0: நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு நெசவு நெய்வேன். எனது தொழில் கைத்தறிய அப்பொழுது தறிக்கு வரும்போது முதல் வேலையாக உங்கள் பண்பலை தான் போட்டு கேட்பேன். பிறகு ஒரு 5 நிமிடம் தொலைக்காட்சி பார்ப்பேன். தொலைக்காட்சி பார்த்தவுடன் தேநீர் அருந்துவேன். தேநீர் அருந்துவிட எனது தொழில் கைத்தறி நெசவுக்கு வந்து உட்கார்ந்து விடுவேன். மதியம் 1 மணி வரை உங்கள் பண்பலை தான் கேட்பேன். 1 மணிக்கு மேல சாப்பாட்டுக்கு எந்திரிச்சு சாப்பிட்டு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்கி எந்திரிப்பேன். தூங்கி எந்திரி எழுந்தவுடன் ஒரு 10 நிமிடம் ஓய்வு எடுப்பேன். பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 6-6.5 மணி வரை நெசுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வு எடுப்பேன். பிறகு பார்த்தீங்கன்னா அப்ப வந்து தேனி அறுந்து விட்டு ஒரு 7 மணி அளவில் சரி மீண்டும் நெசவு
1: நெய்வேன்.
0: பார்த்தீங்கன்னா அந்த மாலை பொழுதில் எங்கள் ஊர் சுற்றிலும் தென்னந்தோப்பு இருக்கின்றன. அதை சிறிது நேரம் ரசித்து விட்டு மீண்டும் வந்து கைத்தறி நெசவு நெய்து கொண்டிருப்பேன். பிறகு ஒரு 9 மணி வரை உங்கள் பண்படி தான் கேட்பேன். 9 மணி முடிந்தவுடன் நான் அதாவது சிற்றுண்டை அருந்து சென்று விட்டு ஒரு 1/2 மணி நேரம் தொலைக்காட்சி பார்த்து விட்டு 10 மணி அளவில் உறங்கி விடுவோம்.
1: நிச்சயமாக 1 நிமிடத்தை கடந்து விட்டீர்கள். நன்றி நன்றி
0: நன்றி நண்பரே.

0: கேட்ட பாடலுடன் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தமிழில் பேசிய அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம்.
2: தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை

0: பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

நேயர்கள், இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர், பழைய திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரல்ல அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது

மலைக்கள்ளன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரல்ல கேட்டு வந்த பாடல். நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் பழைய திரைப்பட பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம்.

0: தாய்க்குப்பின் தாரம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்து தந்த பாடல். கே வி மகாதேவன் இசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர்.
1: உழைப்பதில்லா உழைப்பை பெறுவதில்லா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பதில்லா

நேயம் என் தோழா, அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பும்.

நாடோடி மண்ணின் திரைப்படத்திற்காக டாக்டர் ஷீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒழித்ததந்த பாடல் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர்.

மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரல்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் அருமையான பாடல கேட்டீங்க. உடி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

சுமைதாங்கி திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் குரல்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல அருமையான பாடலை கேட்டீங்க. நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது.

0: ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரல்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில அந்த பாடலை கேட்டீங்க. நேர்கள் கேட்டு இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது.
1: இந்த பாருங்க, பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: விடுறா தற்கொலை.

பலே பாண்டியா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல் அந்த பாடலாம் கேட்டீங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் வரிகள்ல.

அன்னை திரைப்படத்திற்காக சந்திரபாபு குரல்ல அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி FM 101.8 நேர்கள் இடைஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கர்ணன் திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் குரல்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் வரிகள்ல அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி FM 101.8 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது.

பாலும் பழமும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரல்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் வரிகள் அந்த பாடலை கேட்டீங்க. நீர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக இதுவும்

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது பொன்மாலை பொழுது. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

நேயர்களை கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகமுழு படுகு மொழி பாடல்கள். 7:00 திரைகானம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேலி அமைப்பது குறித்து நீலகிரி மாவட்டம் கெந்துரை பகுதியைச் சேர்ந்த உழவர் சி மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகம். கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி

0: 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ உடல் உறுப்புகளில் செயல்பாடுகளும் அதன் ஆரோக்கியமும் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டம் அறிவோம். இதில் தொல்லியல் சட்டம் குறித்து வழக்கறிஞர் சவிசிம்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறுகிறலாம். தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நில்கிரஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பள்ளவம் புதின தொடரின் 4 பருவம். 7:50 அறிவோம் அரசின் திட்டங்கள். 7:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் டியூயட் டிலைட்ஸ். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இதயத்தை பெரிதும் வதைப்பது நாவின் சுவையா மனதின் கவலையா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. India and the UAE have agreed to take steps for the timely implementation of initiatives relating to settlement of trade in local currency, integration of payment and messaging systems, and central bank digital currencies. The two sides reached the agreement during the 14th meeting of the India-UAE High-Level Joint Task Force on Investments in Mumbai today. It was co-chaired by Commerce and Industry Minister Piyush Goyal and Managing Director of Abu Dhabi Investment Authority Sheikh Hamid bin Zayed Al Nahyan. Addressing media after the meeting, Mr. Goyal said India has set a target of raising its total exports of goods and services to $1 trillion this year from $863 billion last year.
2: The Comprehensive Economic Partnership Agreement is now 4 years old. We have doubled our bilateral trade to $100 billion and have set an ambitious target to double it to $200 billion by 2032. The UAE believes in India. They have already invested $25 billion and is the 7th largest FDI source. The ultimate objective of taking investments from UAE to $100 billion in the years to come.
1: Union Minister for Petroleum and Natural Gas Hardeep Singh Puri today said that India has so far successfully navigated disruptions to crude oil and natural gas supplies amid the ongoing West Asia crisis and disruptions in the Strait of Hormuz. Addressing an event organized by the Merchants' Chamber of Commerce and Industry in Kolkata, Mr. Puri said that, however, acknowledged that the global energy situation remains challenging going forward. He assured that the government is closely monitoring the situation and will ensure that the disruptions do not get out of control. The centre will dispatch teams to Karnataka and Maharashtra to assess the drought situation in the two states. Talking to reporters in New Delhi today, Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan said the governments of Maharashtra and Karnataka have declared drought in large parts of their states. He said central team will be sent to Karnataka on 3rd of October to assess the drought situation. The minister said that central government stands firmly with the states in this situation. Union Environment, Forest and Climate Change Minister Bhupinder Yadav today chaired a high

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள்.
1: ஆகாஷவாணி

0: நீண்ட பாடலோடு நிறைவு பெற்றது விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.
1: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
2: என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க.
3: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
2: அதேதான்பா, 60 ரூபா.
4: ஒவ்வொரு
5: கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண்வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்கள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தேவை 12 முதல் 15% வரை அதிகரித்துள்ளதாக கூறினார். இருப்பினும் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு கிஷன் ரெட்டி

0: தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 100,000-க்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 400,000 மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்று வினவியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதியின் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கென தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வுக் குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319676 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள், தகவல்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மத்திய அரசின் ஊட்டச்சத்து திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த மையங்களுக்கு வருகை தரும் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, சுகாதார பழக்கங்கள், சிறு விளையாட்டுகள் மூலம் பாடல் பயிற்சி, ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குதல், உணவை வீணாக்காமல் உண்ண கற்றுக் கொடுத்தல் என தாங்கள் பெற்ற குழந்தைகளைப் போல அன்னையாகவே மாறி அங்கன்வாடி பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். குழந்தைகளின் உயரம், எடையை கணக்கிட்டு அதற்கேற்ற வகையில் அவர்களின் வளர்ச்சியும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முன்பருவ கல்வியை ஊட்டச்சத்துடன் பயின்று வருகின்றனர். புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நாள்தோறும் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இன்றைய குழந்தைகள் நலமுடனும் வளமுடனும் வளர்வதை போஷன் அபியான் திட்டம் சேலம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவுகள் வழங்கப்படுவதாக அங்கன்வாடி பணியாளர் திருமதி மோகனா தெரிவித்தார்.
3: நுண்தசை வளர்ச்சிக்காக மணி கோர்க்கிறது, அறிவுத்திறன் வளர்ச்சிக்காக டிராயிங் பண்றது, பாட்டு கதை, இது மூலியமா நாங்க முன்பருவ கல்வி சொல்லி தருவோம். அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாத 2 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் வர குழந்தைங்களுக்கு பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், நல்ல பழக்க வழக்கங்கள், இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்போம். ஒரே மாதிரியான சாப்பாடு கொடுக்காத, 5 நாளைக்கு 5 வகையான சாப்பாடு கொடுப்போம். பச்சை பயிறு, கொண்டக்கடலை, வாரத்துக்கு 3 முட்டை, இது மாதிரி புரோட்டீன் கலந்தது, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுப்போம்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 1,95,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பகுதி மற்றும் வார்டு அலுவலகத்தினை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று திறந்து வைத்தார். திருவண்ணாமலையில் உள்ள பௌர்ணமி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு

0: வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கேசவன் புத்தன்துறை கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சைகை மொழி விழிப்புணர்வு குறித்த பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. விழுப்புரத்தில் ராபிஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் ஆடவர் நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீசங்கரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜும் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பாருள் சௌத்ரியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் ஈட்டி எறிதலில் யஷ்வீர் வெள்ளிப்பதக்கத்தையும் ரோஹித் யாதவ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கேங்கஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெய்னும் ஆடவர் பிரிவில் கபில் புகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 20 வெள்ளி 21 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மைராஜ் அகமது கான், ரைசா தில்லான், விவான் கபூர் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கத்தாரின் தோஹாவில் நவம்பர் 1 தொடங்கி 14 வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் மாலை 6:40.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
3: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சமூக வலைத்தளங்களில் அவ்வப்போது ஏதோ ஒரு விஷயம் ட்ரெண்டாக மாறும். அது எப்படி, எதனால் என்றெல்லாம் ஆராய முடியாது. அந்த ட்ரெண்ட் சில நேரம் அனைவரையும் கவர்ந்து உள்ளே இழுத்துவிடும். அப்படி வெகு சமீபத்தில் 80s ட்ரெண்ட் என்று 80களின் புகைப்படங்கள், அதாவது தற்பொழுது இருக்கும் புகைப்படத்தை 80களில் இருக்கும் புகைப்படங்களாக மாற்றி பதிவிட்டு அனைவரும் மகிழ்ந்திருப்போம். அது போன்ற ஒரு பாடல். அந்த காலகட்டத்தில் காதல் எப்படி இருக்கும், காதல் கொண்ட இருவர் எப்படி பேசிக் கொள்வார்கள் என்பதை பற்றி மிகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் அழகாகவும் எடுத்துக் கூறும் ஒரு பாடல். அந்த காலகட்டத்தில் வெளியான திரைப்படங்களில் ஒரு காதல் காட்சி வருகிறது என்றால் ஜோடி பறவைகள் ஒரு கூட்டில் இருப்பது போலவும் இல்லை ஒரு மரத்தில் இருப்பது போலவும் காட்டுவார்கள். அந்த உருவகத்தையே வைத்து தன் விருப்பத்தை காதலியிடம் கூறுகிறான் காதலர். எப்படி தெரியுமா? ஒரு கூட்டில் வசிக்கும் ஜோடி பறவைகள் போல நாமும் ஒரே வீட்டில் ஒருவருக்கொருவர் துணையாக வசிக்க வேண்டும் என்று. ஒருவர் மேல் வைத்துள்ள காதலை இப்படியும் கூட சொல்ல முடியுமா என்று வியக்க வைக்கிறது அல்லவா? உங்களுக்காக பாடல் காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள். இது ஓடிஎஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே செம்ம ஹிட்டு.

இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல். காதல் பாடல்கள் எப்பொழுதும் மனதை கொள்ளை கொள்பவை. அவை துள்ளலான இசை கொண்ட பாடலாக இருந்தாலும் சரி, மென் சோகத்தை கடத்தும் பாடல்களாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே அவற்றிற்கான இடம் மக்களிடையே எவ்வளவு காலமானாலும் வியாபித்து இருக்கும் இல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பாடல், படுகு மொழியில் வந்த கிளாசிக் பாடல், ஜி ராமன் அவர்களின் எழுத்திலும் அவரின் குரலிலும். ஒருவர் மேல் காதல் பிறந்து விட்டால் அவரது பெயர் நமக்கு வேதமாக ஒலிக்கும் அல்லவா? அவரின் பெயர் எங்கெல்லாம் தென்படுகிறதோ அல்லது ஒலிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் பெயருக்கு உரிய உருவம் நீங்கள் விரும்பும் ஒருவராகத்தான் உங்களுக்கு தெரிவார்கள் அல்லவா? அப்படி பாடலின் முதல் வரி சொல்கிறது. நெனப்பெல்லா நின்னேசரோ நீ தானே என்ன ஓசர். முகில் வானத்தில் எப்பொழுதுமே அலை பாய்ந்து கொண்டிருக்கும், ஒரு இடத்தில் நிற்காது. அந்த முகிலுக்கு துணையாக இருப்பது நிலவு. அது முழுநிலவாக இருந்தாலும் சரி, பிறை நிலவாக இருந்தாலும் சரி, வானத்தில் முகிலுக்கு எப்பொழுதுமே நிலவுதானே துணை. அதே போலதான் எனக்கு நீதான் துணை. நீ என்னை விரும்புகிறாய் என்பது எனக்கு தெரியும், ஆனால் உன் விருப்பத்தை நீ இதுவரை என்னிடம் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. இப்படி என் மனம் அலைப்பாய்ந்தாலும் உன் மனதை நான் அறிவேன் என்று பாடலின் இரண்டாவது வரி கூறுகிறது. இந்த இரண்டு வரிகளே போதும் முழு பாடலின் கருத்தையும் நமக்குள் விதைக்க. இதோ நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல் உங்களுக்காக.

காதல் என்ற ஒன்று உணர்வு சார்ந்தது. ஒரு மனதின் வலியோ மகிழ்ச்சியோ அது எதுவாக இருந்தாலும் சரி, மற்றொரு மனதையும் பாதிக்கும் அல்லது மற்றொரு மனதை ஊடுருவி அந்த உணர்வை அவர்களுக்குள்ளும் ஊட்டும் என்பதுதான் அடிப்படை. அப்படி எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு வேண்டும் என்று ஆணும், எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனது மனம் விரும்பும் ஒருவன் என்று பெண்ணும் ஒருவரை ஒருவர் போற்றுவதாக தொடங்குகிறது இந்த பாடல். பாடலின் முதல் சரணத்தில், உன் கண்ணில் தூசுப்பட்டால் அந்த வலி நான் உணர்வேன்

என்று ஆணும், நீ நடக்கும் வழியில் உன் காலில் முள் தைத்தால் அது எனது இதயத்தில் வலியை உண்டாக்குகிறது என்று பெண்ணும் தங்களது காதலை எடுத்து கூறுகின்றனர். இதெல்லாம் கடந்து நாம் எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் பிரியக்கூடாது என்று இருவரும் தங்கள் காதலை போற்றுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இந்த கிளாசிக் பாடலை நமக்காக பாடியுள்ளனர் சோலூர் ஜி ராமன் அவர்களும் சாந்தி அவர்களும்.

0: இதுவரை பெட்டத தமிழ் நிகழ்ச்சியில் நாங்கள் தொகுத்து வழங்கிய பாடல்கள் உங்கள் மனதை கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பெட்டத தமிழ் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. திரைப்பட பாடல் கேட்கலாம் நேர்களே.

திருப்பாச்சி மற்றும் பிதாமகன் திரைப்படத்திற்காக கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைக்கானம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்திகள்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: திருவண்ணாமலை அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100 ஆஞ்சியோ மற்றும் ஆஞ்சியோ பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளதாக கல்லூரி முதல்வர் எட்வினா வசந்தா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் எட்வினா வசந்தா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 7 கோடி செலவில் கடந்த ஜூன் மாதம் கேத்லாப் கருவி பொருத்தப்பட்டு இருதய நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும், இதில் 85 ஆஞ்சியோகிராம், 15 ஆஞ்சியோ பிளாஸ்ட் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ள தெரிவித்தார். திருவண்ணாமலையில் கேத்லாப் கருவியின் மூலம் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவதால் புதுச்சேரி, சென்னை போன்ற நகரங்களுக்கு செல்லும் நோயாளியின் சதவீதம் 40% குறைந்துள்ளதாகவும், திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்றார். முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் மற்றும் பாரத பிரதமரின் காப்பீடு திட்டங்களிலும் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிஸ் ஆலயத்திற்கு அசாம் மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட யானைக்கே பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து வணங்கினர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசீஸ்வரர் திருக்கோயிலின் கார்த்திகை தீப திருவிழா மற்றும் பிற திருவிழா நாட்களில் சாமி 4 மாடை வீதியை சுற்றி திருவிதி உலா வரும் போது கோயில் யானை முன்பாக செல்லும். அந்த வகையில் அண்ணாமலையார் கோயிலில் இருந்த ருக்கு என்ற யானை கடந்த 2018 இறந்துவிட்டது. அதன் பிறகு கடந்த 8 திருக்கோயில் யானை இல்லாதது பக்தர்களுக்கு வருத்தத்தை அளித்தது. பக்தர்களின் எதிர்பார்ப்பிற்கேற்ப அசாம் மாநிலத்திலிருந்து கிலால் என்ற 8 வயதுடைய யானை திருவண்ணாமலை அருணாசி ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. யானை வரும் தகவல் அறிந்த ஆன்மீக பக்தர்களும் உள்ளூர் மக்களும் என ஆயிரக்கணக்கானோர் கூடி யானைக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வணங்கி மகிழ்ந்தனர். ஆலயத்தின் சார்பில் யானைக்கு மாலை அணிவித்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாவளி காண்பிக்கப்பட்டது. மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் திருவண்ணாமலை மாவட்ட சுகாதாரத்துறைக்கு ₹1,09,74,000 மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மின்சார வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் சுகாதாரத்துறைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் குறைத்தீர்வு நாள் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார் கலந்து கொண்டு மத்திய தேசிய கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் திருவண்ணாமலை மாவட்ட சுகாதாரத்துறைக்கு ₹1,09,74,000 மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மின்சார வாகனங்களை மருத்துவரிடம் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என்றும், குடிநீருக்காக மக்கள் போராடும் கிராமத்தைச் சேர்ந்த கிராம ஊராட்சி செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாவட்ட தலைவர் வந்தனா கார்க் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட முகாமில் கலந்து கொண்ட அவர், 322 பயனாளிகளுக்கு ₹3,84,301 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மாவட்டத்தில் கடந்த ஓராண்டு காலமாக மழை இல்லாததால் தண்ணீர் வறட்சி ஏற்பட்டுள்ளதாகவும், அதற்காக மக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமப்புறங்களில் தண்ணீருக்காக மக்கள் போராடும் நிலை ஏற்படக்கூடாது என்றும், அப்படி நடந்தால் போராடும் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி

0: செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், குழந்தை திருமணங்கள் நடைபெறக்கூடாது, குழந்தை திருமணங்களை நடத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனாக்கார் எச்சரித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனிமங்கள் மற்றும் அதன் உபப்பொருளை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் GPRS கருவி பொருத்த வேண்டும், பொருத்தாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குவாரி உரிமையாளர்கள், கிருஷ்ண நிறுவனங்கள் மற்றும் லாரி உரிமையாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் வந்தனாக்கார் தலைமையில் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வந்தனாக்கார், தமிழகத்தில் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் GPRS கருவி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும், சட்டவிரோத கனிம கொள்ளையை தடுக்கவும், கனிம கடத்தலை கண்காணிக்கவும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இத்திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குவாரி மற்றும் சுரங்கங்களிலிருந்து மணல், ஜல்லி, கிரானைட் உள்ளிட்ட கனிமங்களை எடுத்துச் செல்லும் போது வாகனங்களில் GPRS கருவி பொருத்த வேண்டும், வாகனங்களுக்கான கனிம போக்குவரத்து அனுமதி சீட்டு GPRS கருவியின் தரவுகளோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், இதன் மூலம் வாகனம் அனுமதிக்கப்பட்ட பாதையில் தான் செல்கிறதா என்பதை உறுதி செய்யப்பட முடியும் என்றார். வாகனங்களில் GPRS கருவி பொருத்த திருவண்ணாமலை, பெரம்பலூர், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கு கால அவகாசம் இம்மாதம் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அக்டோபர் மாதம் 1 முதல் GPRS கருவி பொருத்தாமல் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்வதுடன் அதன் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்தார்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டுத் திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முன்னர் 16% இருந்த சரக்கு போக்குவரத்திற்கான செலவு தற்போது 6% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். IIT நடத்திய ஆய்வுகளில் இது தெரியவந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இணையதள சேவையை அறிமுகப்படுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்டத்திற்கான சேவையில் இந்த இணையதளம் உதவிடும் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை 2 அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுக்கள் அனுப்பப்பட உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விரு மாநிலங்களிலும் உள்ள பெரும்பாலான பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசுகள் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக மத்திய குழு அடுத்த மாதம் 3 கர்நாடகாவிற்கு செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வரும் காலங்களிலும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பிரான்சுடனான விண்வெளித்துறை ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பிரான்ஸ் நாட்டு அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்ட் குழுவினருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். விண்வெளித்துறையில்

0: தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வருடாந்திர பாஸ் கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டதாக சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. இந்த கூட்டு பயிற்சி கசகஸ்தானின் உஸ்கிமனில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது. இந்தியாவின் சார்பில் 60 பேர் கொண்ட பாதுகாப்பு படையினர் இதில் பங்கேற்கின்றனர். தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கூட்டுறவுத்துறை சீர்திருத்தங்கள்.
1: கூட்டுறவுத்துறை வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் 850,000 பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. 32 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த சங்கங்களில் இடம்பெற்றுள்ளனர். 2021ஆம் ஆண்டு கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர் தேசிய கூட்டுறவு தரவு மையம் ஏற்படுத்தப்பட்டது. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டன. இதன் காரணமாக மத்திய அரசின் திட்ட பலன்கள் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி பயனாளிகளுக்கு சென்றடைந்தது. சர்வதேச கூட்டுறவு மாநாடு புதுதில்லியில் 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. கிராமப்புற மேம்பாட்டை உறுதி செய்வதோடு மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதிலும் இந்த துறை முக்கிய பங்கு வகித்து வருகிறது. கூட்டுறவுத்துறையின் சிறப்புமிக்க நடவடிக்கையாக பாரத் டாக்ஸி அறிமுகப்படுத்தப்பட்டது. குறைந்த செலவில் ஓட்டுநர்களின் வருவாயை அதிகரிப்பதற்கு பாரத் டாக்ஸி உதவி வருகிறது. பாரத் டாக்ஸியில் இணைந்துள்ள புதுதில்லியைச் சேர்ந்த ராஜீவ்குமார், இதர ஓட்டுநர்களும் இதில் இணைந்து பயனடைய வேண்டும் என்றார். நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் கூட்டுறவுத்துறை கடந்த 5 ஆண்டுகளில் பெரிய அளவில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து வருகிறது என்றால் அது மிக இல்ல.
0: பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோபால்கஞ்ச் மற்றும் கிழக்கு சம்பாரண் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். 9 குழந்தைகள் உட்பட 28க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நேற்றிரவு முழுவதும் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. 16 மாகாணங்களை குறிவைத்து யுக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் இவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 430 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 210 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2 6-2 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் ரீ சட்டோ நகீசா ஷியோமி இணையை வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்கலாம் நேர்களே. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19-20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 12-13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வானிலை எச்சரிக்கை. இடியுடன் கூடிய மின்னல், புயல், காற்று போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும்.

கார்னேஷனில் ஃபுரேசியம் வாடல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டசீம் 0.1% அல்லது டி போனோகோனசோல் 0.05% அல்லது பெசிலஸ் செப்டிலஸ் 0.5% உடன் மண்ணை நனைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மழையில் அந்த நேரங்களில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டாக்சி குளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

0: நீர்கழித்து வரை விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதைவம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: தோட்டமும் தொழிலும்

இன்றைய நிகழ்ச்சியில் பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேலி அமைப்பது குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் முதலாவதாக பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேலி அமைப்பது குறித்து நீலகிரி மாவட்டம் கெந்தோரை பகுதியைச் சேர்ந்த உழவர் சி. மணிகண்டன் அவர்களுடன் நேர்முகத்தின் முதற் பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர். முருகேசன்.
1: வணக்கங்க.
2: வணக்கங்க.
1: உங்களை பற்றி சொல்லுங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க?
2: என் பேர் மணிகண்டன். உதவி பகுதியில் கெந்தரைன்ற இடத்துல வந்துட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேங்க.
1: விவசாயத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் சாகுபடி பண்ணிகிட்ருக்குறீங்க?
2: இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு, கேரட், வெள்ளைப்பூண்டு இப்போ தான் எடுத்தேங்க.
1: விளைச்சல்லாம் பரவாயில்லைங்களா?
2: இல்லைங்க, கொஞ்சம் ஆடிப்பட்டம் எதிர்பார்த்து நிறைய விவசாயம் பண்ணுன்னு தோணுச்சு. அது நாளடைவில் ஆடிப்பட்டத்தில் மழை சரியாக கிடைக்காதனால கொஞ்சம் விளைச்சல் குறைவாக தான் இந்த வருஷம் இருந்துச்சுங்க.
1: ஒரு பயிர் வந்து விதைச்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் முறையாக பராமரிக்கணும் இல்லைங்களா?
2: கண்டிப்பாக முறையான பராமரிப்பு ரொம்ப அவசியம் விவசாயத்துக்கு. ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்குற மாதிரி தான் இந்த விவசாயமும் கூட. ஆரம்பத்தில் சிறந்த விதையை தேர்ந்தெடுத்து அந்த நிலத்தை சரியான முறையில் உழுது, அதுக்கப்புறம் விதையை விதைத்து அடி உரம் மேலுரம் இதெல்லாம் பார்த்து பயிரை வளர்த்து, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பயிர் பாதுகாப்புங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியங்க. அதாவது ஒரு விவசாயம் மேம்படணும், நம்ம விதைத்த விதை நல்ல முறையில் வளர்ந்து சரியான விளைச்சல் கிடைக்கணும்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னா சிறந்த விதை தேர்ந்தெடுப்பு, அப்புறம் வந்துட்டு மண்வள பாதுகாப்பு, அப்புறம் அடி உரம் மேலுரம், இப்படிப்பட்ட இந்த விவசாய கோர்வையை கரெக்டாக சரியான முறையில் செய்து வரணுங்க. சரியான நீர் மேலாண்மை, அந்த கரெக்டான சமயத்தில் அந்த பயிர்களுக்கு சரியான நீர் கொடுக்கணும். அதிகமாக இருந்தாலும் அதனுடைய வடிகால் வசதி செய்து அந்த விளை நிலத்தை வந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியங்க. விவசாய கோர்வை கரெக்டான சரியான முறையில் நேர்த்தியாக பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல உயர் விளைச்சல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதை விட பயிர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க.
1: பயிர் பாதுகாப்பு அப்படின்னா எப்படி பாதுகாக்கலாங்க?
2: அதாவது சாதாரண முறையில் பார்த்தா வேலி அமைத்து மற்ற விலங்குகளிடமிருந்து வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாக்கிற முறையை பார்த்தோம்னா சாதாரண வேலி மற்றும் மின்வேலி அமைத்தல் இது ரொம்ப முக்கியங்க.
1: அதாவது ஒரு பயிர் சாகுபடி பண்ணதுலேருந்து அறுவடை வரைக்கும் எலி தொல்லை இருக்கும், புழு பூச்சிகள் இதிலிருந்து பாதுகாக்கணும், இதை விட வேலியும் போட்டு பயிரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறீங்க?
2: ஆமாம், கண்டிப்பாக. வேலிங்கிறது வந்துட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கக்கூடியது ஒரு பொருள் வந்துட்டு வேலிங்க.
1: ரொம்ப அவசியமான ஒன்று இல்லைங்களா?
2: கண்டிப்பாங்க. விவசாய விலங்குகள் பாதுகாக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா வனவிலங்குகளிடமிருந்து சரியான முறையில் இந்த நம்மளுடைய விளைச்சல் கிடைக்கணும்னா வன விலங்குகளிடமிருந்து சரியான பாதுகாப்பு தேவை.
1: இப்போது ஒவ்வொரு விவசாயமே வந்து ஒரு தோட்டம் இருக்குது அப்படின்னா அவங்க தோட்டங்களுக்கு வேலி வந்து கண்டிப்பாக போடணுங்களா?
2: சில விவசாய நிலங்களுக்கு வேலி போடணுங்கிற அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட விவசாய விளை நிலங்களுக்கு நம்ம வேலி போட தேவையில்லை அப்படின்னா, நம்மளுடைய நிலத்தை சுற்றிலும் நிறைய விவசாய விளை நிலங்கள் இருந்துச்சுன்னா, நடுவில் நம்மளுடைய விவசாயம் இருந்துச்சுன்னா நம்ம வேலி போடணுங்கிற அவசியம் இல்லை. அதே சமயத்தில் இந்த ஓரமாக சில விஷயங்களை வந்துட்டு சில காடுகள் வந்துட்டு ஓரமாக கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வனவிலங்கு பாதுகாப்புக்கு வேண்டி வேலி அமைக்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே நீலகிரி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டால் ஃபாரஸ்ட் ஏரியா அதிகமாக இருக்குது. அப்புறம் டீ தோட்டங்கள், இந்த டீ தோட்டங்களுக்கு அருகாமையில் நம்ம வந்துட்டு விவசாயம் பண்ணணும்னா கண்டிப்பாக வேலி அமைக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி வனவிலங்குகளிலிருந்து பாதுகாக்கணும்னா வனத்திலிருந்து இடம்பெயர்ந்து நம்மளுடைய விவசாய நிலங்களுக்கு வர ஏரியா நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அதிகமாகவே இருக்குது. அந்த பகுதிகளை வந்துட்டு வனப்பகுதிக்கு ஒட்டுற மாதிரி இருக்கிற ஏரியாவில் வேலி அமைக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதே போல் டீ தோட்டங்களுக்கு அருகாமையில் இருக்கிற விவசாய விளைநிலங்களுக்கு நம்ம இந்த வேலி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்.
1: இப்போல்லாம் எந்த மாதிரி வேலி அமைச்சு பயிர்களை பாதுகாக்கிறீங்க?
2: தற்சமயம் வந்துட்டு மின்வேலி அமைச்சு பயிர்களை பாதுகாக்கிறோங்க. ஆரம்ப காலங்களில் எப்படின்னா வனவிலங்குகளுடைய தொல்லை அதிகமாக இருந்தது இல்லை, வெறும் இந்த கால்நடைகள் வந்துட்டு போகும், அதுக்கு சாதாரண வேலி மட்டும்தான் அமைச்சிருந்தோம். இப்போ வந்துட்டு வனவிலங்குகள் வந்துட்டு இடம்பெயர்ந்து நம்மளுடைய விவசாய நிலங்களுக்கு வர்றதுனால சரியான முறையில் மின்வேலி அமைத்து அதை பாதுகாக்கப்பட வேண்டும்.
1: வனவிலங்குகள் அப்படின்னா என்னென்ன விலங்குகள்லாம் வந்து பயிர்கள் சேதப்படுத்துதுங்க?
2: பெரும்பாலும் வந்துட்டு காட்டு எருமைகள், அதிகமான காட்டு எருமைகள் வந்துட்டு நீலகிரி மாவட்டத்தில், அதுவும் குறிப்பாக இந்த உதகை பகுதியில் வந்துட்டு அதிகமாக காட்டு எருமைகள் மற்றும் காட்டு ஆடுகள் வருது. அப்புறம் பன்றிகள், காட்டு பன்றிகள், இதுதான் அதிகமாக வந்துட்டு விவசாய விளைநிலங்களை வந்து சேதப்படுத்துது. இந்த மசனகுடி குடலூர் ஏரியா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா காட்டு யானைகள் வருது. அது நம்ம இந்த உதகை பகுதியில் வந்துட்டு அந்த காட்டு யானைகள் தொல்லை அதிகமாக இல்லைனாலும் காட்டு எருமைகள், காட்டு ஆடுகள், காட்டு பன்றிகள், இது வந்துட்டு அதிகமாக விளை நிலங்களை சேதப்படுத்துது.
1: மின்வெளி அமைக்கிறது அப்படின்னா எப்படி அமைக்கணுங்க?
2: அதாவது நம்மளுடைய விவசாய நிலத்தை சுற்றிலும் பாதுகாக்க வேண்டி அமைக்கப்படும் இந்த மின்வெளி வந்துட்டு சரியான கம்புகளை, ஒரு பத்தடிக்கு பத்தடி ஒவ்வொரு கம்புகளை நட்டு அந்த கம்புகளில் கம்பி கட்டிட்டு வரணும். அந்த கம்பி கட்டுறதுக்கு பாபின், இந்த ரீல்ஸுங்கிற பாபின் வந்துட்டு சைடில் கட்டி எர்த்திங் ஆகாத மாதிரி நம்ம கம்பி இழுத்து கட்ட வேண்டி வருங்க.
1: அதாவது எர்த்து லைன் போச்சுன்னா மற்ற இடங்கள்ல படாமல் இருக்கிறதுக்காக அந்த பாபின் தேவைப்படுதுங்களா?
2: கண்டிப்பாங்க, அது நம்ம ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு எர்த்திங் ஆகும். நம்மளுடைய இங்கிருந்து பேட்டரியிலிருந்து கொடுக்குற அந்த டிசி வோல்டேஜ் வந்துட்டு கிரவுண்டுக்கோ அல்லது நிலத்துக்கோ அல்லது அடுத்த தாவரங்களுக்கு, பச்சை தாவரங்களுக்கு படாத மாதிரி அந்த ரீல்ஸ்குள்ளாரையே போட்டு எங்கேயுமே தொடாத அளவுக்கு ஒரு முனையிலிருந்து அடுத்த முனை வரைக்கும் கொண்டு வரணுங்க. அதாவது எங்கேயாவது தொட்டுட்டாலோ அல்லது நிலத்தில் பட்டுட்டாலோ அந்த டிசி வோல்டேஜ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டு வரும், அடுத்ததாக வந்து கரண்ட்டு வந்து பாஸ் ஆகாதுங்க.
1: எந்த மாதிரி கம்பி அமைக்கணுங்க?
2: அதாவது கொஞ்சம் ஹார்டான கம்பி, இந்த 18 கேஜ் அல்லது 20 கேஜ், இந்த 720 அந்த ரேஞ்சில் இருக்கிற கம்பி அல்லது 18 கேஜில் இருக்கிற கம்பி, இந்த கம்பிகளை அமைச்ச துருப்பிடிக்காத கம்பிகளை முக்கியமாக நம்ம வந்துட்டு அமைக்கணுங்க.
1: அந்த போஸ்ட் வந்து எந்த ஹைட்டுக்கு இருக்கணுங்க?
2: அதாவது ஒரு காட்டு எருமையோ அல்லது காட்டு விலங்குகள் தாண்டி குதித்து நம்மளுடைய விவசாய விளை நிலத்துக்குள்ளார வராத அளவுக்கு ஹைட்டு வைக்கணும். சுமார் சொல்லப்போனோம்னா ஒரு 8 அடியிலிருந்து 10 அடி வைச்சா இன்னும் நல்லா சேஃப்டியாக தான் இருக்குங்க.
1: அப்போ அந்த கம்பி லைன் வந்து எத்தனை கொடுக்கலாங்க?
2: ஒரு 4 5 லேயர் கொடுத்தாகணுங்க. ஏன்னா

0: சிறிய விலகுகள் உள்ள வராத மாதிரியும் இருக்கணும், பெரிய விலகுகளும் உள்ள கடக்காத மாதிரியும் இருக்கணுங்க. அதனால ஒரு 8 அடி போஸ்ட்ல வந்துட்டு ஒரு 4 லேயர் கொடுத்தோம்னா இன்னும் அந்த காட்டு விலங்குகள் உள்ள வராதுங்க. அதிக தொலைவில் அதிக கேப் விட்டு கொடுத்துட்டோம்னா ஒரு சிறிய விலங்குகள், உதாரணமாக சொல்லப்போனால் மான் அல்லது இந்த காட்டு ஆடுகள் உள்ள குதித்து வர்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்துட்டு ஒரு 2 அடியோ அல்லது 3 அடி கேப்புக்குள்ளார கரெக்டான சரியான முறையில் இழுத்து கட்ட வேண்டி வரும்.
1: இப்போ எத்தனை லைன் கம்பி கொடுக்கலாங்க?
0: ஒரு 8 அடி போஸ்ட்டுக்குன்னா 2 அடி வீதம் வந்துட்டு கீழே ஒன்று மேலே ஒன்று, இடையில வந்துட்டு 2 அடி 2 அடி வீதம் வந்துட்டு 4 லேயர் கொடுத்தோம்னா ரொம்ப பாதுகாப்புங்க.
1: இப்போ சமவெளி பகுதிகள் அப்படின்னா ஒரே மட்டமாக இருக்கும், உயரம் வந்து ஒரே சீராக இருக்கும் இல்லைங்களா? இங்கே வந்து ஒரு பக்கம் மேடாக இருக்கும் இல்லை பள்ளமாக இருக்கும். இப்போ இந்த மேடான பகுதியிலேருந்து பள்ளமான இடத்துக்கு வந்து ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து குதித்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அந்த இடங்கள்ல எப்படி அமைக்கணுங்க?
0: அதாவது சரியான முறையில் சொல்லப்பட்ட தாழ்ந்த பகுதி மேடான பகுதின்னு ரெண்டாக பிரித்து பார்த்தோம்னா மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு வனவிலங்குகள் குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பகுதிகளில் வந்து என்ன பண்ணுறோம்னா தாழ்மையான பகுதியில் வந்துட்டு 8 அடிங்கிறத ஒரு 2 அடி சேர்த்து 10 அடியை கட்டிட்டோம்னா ஒரே லெவலை ஈவன் ஆகும். எந்த வனவிலங்குகள் மேடு பகுதியிலிருந்து குழியான பகுதிகளுக்கு குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி நம்ம கொஞ்சம் தாழ்வான பகுதிகளில் அதிகமான உயரத்தில் கம்புகளை நட்டு 4 லேயருக்கு கொடுக்குற இடத்துல 5 லேயரோ 6 லேயரோ கொடுக்கணுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மேடு பாங்கான பகுதியிலிருந்து கொஞ்சம் குழியான தாழ்வான பகுதியில் வந்துட்டு போஸ்ட்களை நடும்போது வந்துட்டு கொஞ்சம் தனிவாக இருக்கும். மேல் வரிசையை வந்து சீராக கட்டிட்டு வரும்போது கீழே பார்க்கும்போது ஒரு சின்ன கேப் கிடைக்குங்க, கண்டிப்பாக வரும். அந்த கேப்பை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணுறக்கு வேண்டி மறுபடியும் 100 லேயர் கட்டி அந்த லேயர்லேருந்து ஒரு நேர்மின் அழுத்தத்தோடைய கம்பியோடு சேர்த்து இதையும் பிணைஞ்சோம்னா அந்த 4 லேயர்லேருந்து 5 லேயராக வரும்போது அந்த காட்டு விலங்குகள் வந்து உள்ளே வராது.
1: இப்போ எர்த் லைனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்னென்ன பொருள் வந்து தேவைப்படுதுங்க?
0: இதில் வந்துட்டு பேட்டரி, சார்ஜர், ஏசியிலிருந்து டிசியை மாத்திரை சார்ஜரு, அப்புறம் இன்வெர்டர், மின் கம்பிகளுக்கு கொடுக்க வேண்டிய மிஷின் இன்வெர்டரு, நடுறக்குண்டான போஸ்ட்டுகள் மற்றும் கம்பிகள், அப்புறம் வந்துட்டு பாபின் ரீல்ஸ், இதெல்லாம் தேவைப்படுதுங்க.
1: லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா மிருகங்களுக்கோ இல்லை மனிதர்கள் வந்து போனாலும் உயிர் பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா?
0: அதாவது வீடு மற்றும் தொழிற்சாலைகள் கொடுக்கப்படுற அந்த சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் கரண்ட்டுங்கிறோம் இல்லையா, ஏசி கரண்ட்டு, அதுதான் வந்துட்டு மனிதனுடைய உயிருக்கோ அல்லது காட்டு விலங்குகளுக்கோ மிகவும் பாதுகாப்பற்ற மின்னூட்டம். ஆனால் வந்துட்டு இந்த சார்ஜரு ஏசியிலிருந்து டிசியாக மாற்றி டிசி வோல்டேஜ் நேர் மின்னோட்டம் கொடுக்கும்போது மனிதர்களுக்கோ அல்லது காட்டு விலங்குகளுக்கோ அல்லது எந்த ஒரு உயிர்களுக்கோ இது வந்துட்டு பாதிப்பு தராது. சார்ஜர் மூலமா கொடுக்கக்கூடிய மின்சாரம், இதனால இந்த டிசி மின்னோட்டம் வந்துட்டு விலங்குகளுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ பாதிப்பு ஆகாது.
1: இப்போ வந்து எர்த் லைனு இருக்குதா இல்லையா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்க?
0: ஏசியில கண்டுபிடிக்கிற டெஸ்டர் மாதிரியே டிசி வோல்டேஜ் டெஸ்டர் ஒன்று இருக்குது, ஆனால் பெரும்பாலும் அதை யாருமே பயன்படுத்துறதில்ல. அதே சமயத்தில் இப்போ நம்ம அந்த மின்சாரம் அந்த டிசி நேர் மின்னோட்டம் அந்த வழியாக வேலி வழியாக போகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பழைய ஃப்ளோரசன்ட்டு டியூப்லைட் அங்கங்கே கட்டிட்டோம்னா அது ஒளிரும், விட்டு விட்டு ஒளிரும் போது நமக்கு இந்த கரண்ட் வந்துட்டு போகுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம்.
1: இப்போ எர்த் லைன் சரியாக போகுதா இல்லையாங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க?
0: அந்த மின்வெளியில் அமைக்கும்போது அந்த இன்வெர்டரில் வந்துட்டு ஒரு 5 லைட் எரியுங்க, ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு விதமாக இருக்கும், பெரும்பாலும் வந்துட்டு 5 லைட்டு எரியுங்க. அதில் வந்துட்டு 5 லைட்டில் 1 ரெண்டோ கம்மியாகி விட்டு விட்டு வருதுன்னா மின்வெளி கம்பியில் வந்துட்டு எர்த்து வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நிலத்தில் பட்டிருக்குதோ அல்லது பச்சை தாவரங்களில் பட்டிருக்குங்கிறது அதை உடனடியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த லைட் வந்துட்டு 5 லைட்டில் 1 ரெண்டோ எரியல அப்படின்னா எங்கேயோ பட்டிருக்குதுங்கிறது நம்மளுடைய அடையாளம். அது சுத்தமாகவே சார்ஜ் இல்லை, சார்ஜ் கம்மியாயிட்டே வருது, அதாவது பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் வந்து கம்மியாயிட்டு இருக்குது அப்படின்னு தெரியிருக்கு. இந்த 5 லைட்டுகளும் எரியாமல் கம்மியாயிட்டே வந்து கடைசியில் வந்துட்டு ஒரு சிங்கிள் லைட் எரிஞ்சாலும் பேட்டரி கம்மி, பேட்டரியோடைய மின்னோட்டம் கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 வகையான குறைபாடுகள், ஒன்று வந்துட்டு பேட்டரி டவுன் ஆனால் இந்த சிக்னல் காமிக்கும், அல்லது தொடர்ந்து மின்கம்பிக்கு போகிற இடத்துல ஏதாவது பச்சை தாவரங்களை பட்டிருந்தாலோ அல்லது நிலத்தில் எங்கேயாவது பட்டிருந்தாலோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த அடையாளம் வந்துட்டு நமக்கு தெரியும். இந்த 5 லைட்டுகள் விட்டு விட்டு எரியும் அல்லது குறைவாக தெரியும், 5 லைட்டுகள் எரியாமல் 3 லைட் எரிஞ்சால் எங்கேயாச்சும் கிரவுண்டில் எங்கேயாச்சும் பட்டிருக்குன்னு அர்த்தம்.
1: ஒரு சில விவசாயிகள் வந்து குறைஞ்ச அளவில் தோட்டம் வந்து போடுவாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து அதிக அளவில் விவசாயம் பண்ணுவாங்க.

0: எந்த அளவுக்கு வந்து எர்த் லைன் கொடுக்கலாங்க?
1: அதாவது ஒரு மூட்டைக்காடு ரெண்டு மூட்டைக்காடுலேருந்து 15 ஏக்கர் வரைக்கும் இந்த மின்னோட்டம் கொடுக்கலாங்க, தாராளமாக கொடுக்கலாம். இந்த 15 ஏக்கருக்கு மேலே போனால் தான் அதனுடைய நேர் மின்னோட்டம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 15 ஏக்கர் வரைக்கும் இதே என்னுடைய 12 வோல்ட் பேட்டரியோடைய கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க.
0: 15 ஏக்கர் வரைக்கும் இருந்தால் கூட அந்த லைன் வந்து சரியாக போகுங்களா?
1: அதாவது சரியான முறையில் இந்த டியூப்லைட் கட்டுறோம் இல்லைங்களா அடையாளத்துக்கு வேண்டி, அது குறிப்பிட்ட 1, 2, 3 கட்டிட்டா போதுங்க, சரியான வோல்டேஜ் கடைசி வரைக்கும் போய் சேரும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா 10 அடிக்கு 5 அடிக்கு வந்து இந்த அடையாளம் தெரியறதுக்கு வேண்டி டியூப்லைட் வந்து வெளிச்சத்துக்கு வேண்டி கட்டுற மாதிரி கட்டுறாங்க, அது தவறு. 15 ஏக்கராக இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்கு வேண்டி டியூப்லைட்டு கொஞ்சம் தூரமாக தூரமாக ஒவ்வொன்றா கட்டிட்டு வந்தாலே போதுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விஷயம் தெரியாமல் பக்கம் பக்கமாக டியூப்லைட் கட்டுறதுனால அந்த வோல்டேஜ் வந்து அந்த டியூப்லைட் எடுக்கிறதுனால அது கடைசி எல்லை பகுதியில் வந்துட்டு நமக்கு சரியான டிசி வோல்டேஜ் போகாததுனால கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு காட்டு விலங்குகள் வந்துட்டு உள்ளார வரும், நமக்கே தெரியுங்க. காட்டு விலங்குகள் ஏன் இந்த இடம் மட்டும் போகுது அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய மின்சாரம் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக போகுது. என்ன காரணம்னா அதிகமான டியூப்லைட்டு அங்கே கட்டுறதுனால தான் இந்த பிரச்சனை. நம்ம முடிஞ்சளவு இந்த டியூப்லைட்டுகளுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கணும்.
0: இதுக்கான உபகரணங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு எவ்வளோ செலவு வருங்க?
1: இந்த உபகரணங்கள் பேட்டரி, இன்வெர்டர் மற்றும் சார்ஜர், இந்த கம்பி பாபின் எல்லாம் சேர்த்தனோம்னா 20-25,000 வரைக்கும் செலவாகும். இது பெரிய தொகை, இது நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த 20-25,000 ரூபாய் செலவு பண்ணிட்டோம்னா நம்மளுடைய விவசாய விளைபொருள் பாதுகாப்புக்கு வேண்டி இதுவும் ஒரு முதலீடுன்னு நினைச்சோம்னா இது கம்மியான செலவு தாங்க. தாராளமாக இது வாங்கிட்டு தக்க முறையில் பாதுகாத்து வைத்தோம்னா நீண்ட நாள் வந்துட்டு கண்டிப்பாக வருங்க. பயிர் பாதுகாப்புக்கு தகுந்த உபகரணம்னே சொல்லலாம்.
0: பேட்டரி, இந்த ஏத்து மிஷின் இதெல்லாம் வந்து எப்படி பராமரிக்கலாங்க?
1: அதாவது பேட்டரி தகுந்த முறையில் வீட்டில் சார்ஜ் கொடுக்கும்போது கரெக்டாக 2 மணிலிருந்து 3 மணி நேரம் சரியான முறையில் கொடுக்கணும். அதிகமான மின்னோட்டமும் அதுக்கு கொடுக்கக்கூடாது, குறைவான மின்னோட்டத்தோடு கொண்டு போயிட்டு தோட்டத்துலையும் வைக்கக்கூடாது. அப்புறம் டிஜிட்டல் வாட்டர் கரெக்டான டைமில் டிஜிட்டல் வாட்டர் ஊற்றி அந்த பேட்டரி சரியான முறையில் இயங்குதான்னு பார்க்கணும். வெள்ளாமல் பண்ணாத டைமில் நம்ம விவசாயம் பண்ணுறதில்லையே அப்படிங்கிறதுக்காக அந்த பேட்டரியை வந்துட்டு வீட்டில் சும்மா வைக்கக்கூடாது, அப்பவும் சார்ஜ் ஏற்றிட்டு இருக்கணுங்க. அந்த இன்வெர்டரில் அதிக மின்னூட்டம் கொடுக்காத மாதிரி இன்வெர்டர்களை தகுந்த முறையில் பாதுகாக்கணும். மழை நீர் மற்றும் பராமரிப்பு இல்லாத புழுதி இடங்களில் வந்து அதை வைக்கக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு தகுந்த முறையில் அதை தினமும் அதை கவனித்தோம்னா அந்த பேட்டரி இன்வெர்டர் சார்ஜரெல்லாம் வந்துட்டு நீண்ட நாள் வந்துட்டு நமக்கு உதவும். மறுபடியும் பாதுகாப்புக்கு உண்டான வழி அப்படிங்கும்போது நம்ம மின் வேலியில் கட்டி இருக்கிற கம்பிகள் வந்துட்டு சில டைம் பழுதாக இருக்கும், அந்த கம்பி வந்துட்டு ஏதாவது ஒரு செடியில் பட்டிருக்கும், அதை தினமும் போய் பார்க்கணும். ரெண்டாவது துருப்பிடிச்சு கிடக்கும், இந்த சில மழையும் அப்புறம் வெயிலும் வந்துச்சுன்னா ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு கம்பி துருப்பிடிச்சு கிடக்கும், அந்த துருப்பிடிச்ச இடத்துலேருந்து அடுத்த போர்ஷனுக்கு கரண்ட் பாஸ் ஆகாது. அப்போ அந்த கரண்ட் பாஸ் ஆகாத இடத்துல எதுக்காக கரண்ட் பாஸ் ஆகலைன்னு போய் பார்த்தா துருப்பிடிச்சு கிடக்கும். அப்போ அந்த துருப்பிடிச்ச கம்பியை வந்துட்டு அப்புறப்படுத்திட்டு புது கம்பியை வந்துட்டு நம்ம கட்டி சரியான முறையில் வந்துட்டு நம்ம பராமரிச்சுக்கணும். அப்படி பராமரித்தோம்னா பல வருஷங்கள் வந்துட்டு சரியான முறையில் உபயோகப்படுத்தலாம்.
2: நேயர்கள், இதுவரை பயிர்களை பாதுகாக்க தோட்டங்களுக்கு மின்வேலி அமைப்பது குறித்து நீலகிரி மாவட்டம் கெந்துறை பகுதியைச் சேர்ந்த உழவர் சி. மணிகண்டன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். முருகேசன்.
3: இனி ஒரு கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: கோழி பண்ணையில் மேற்கொள்ள வேண்டிய உயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து சில தகவல்கள். ஒவ்வொரு ஆண்டும் கோழிப்பண்ணை மற்றும் அதை சார்ந்த தொழில்களில் நோய்கள் ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இந்த இழப்பை தடுக்க குறைந்தளவானது நோய் தடுப்பு முறைகளான தடுப்பூசி அளித்தல், தொடர்ச்சியாக கண்காணித்தல் போன்றவற்றை கடைபிடித்து நல்ல ஆரோக்கிய கோழிப்பண்ணையை உருவாக்க வழிவகுக்கும். இதற்கு தகுந்த உயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்தல் வேண்டும். உயிர் பாதுகாப்பு முறை என்பது உயிருள்ளவற்றை பாதுகாப்பான முறையில், அதாவது கோழிகளுக்கு பண்ணையின் உள்ளோ அல்லது வெளியிலிருந்தோ நோய்க்கிருமிகள் நுழையாமலும் அவற்றை பரவாமலும் தடுத்து நோய் வராமல் பாதுகாப்பதாகும். உயிர் பாதுகாப்பு முறையானது மிக எளிதாகவும் அதே நேரத்தில் நோயை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கும் ஒரு தலைச்சிறந்த முறையாகும். உயிர் பாதுகாப்பு முறையின் மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால், குறைந்த செலவில் நோய் வராமல் தடுத்து அதிக வருமானத்தை கோழி வளர்ப்பில் உருவாக்குவதாகும். நவீன தொழில்நுட்பத்தால் கோழிகளில் தடுப்பூசி மற்றும் மருந்துகள் போன்றவற்றை கொண்டு நோயை கட்டுப்படுத்தினாலும், தகுந்த உயிர் பாதுகாப்பு பராமரிப்பு முறைகளை கோழிப்பண்ணையாளர்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் நோயை கட்டுப்படுத்த முடியாது. கோழிப்பண்ணையில் வீரியமிக்க தொற்று நோய்களான கம்போரா மற்றும் ராணிகெட் நோய் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும். பொதுவான நோய் கிருமிகளான ஈகோலை, சால்மோனெல்லா கிருமிகளை குறைத்தல் வேண்டும். நோயை எதிர்க்கும் ஆற்றலை குறைக்கும் நோய் கிருமிகளான மேரக்ஸ் மற்றும் கம்போரா வைரஸ் நோயை முற்றிலும் பண்ணையிலிருந்து நீக்குதல் வேண்டும். மனிதர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் நோய் கிருமிகளான சால்மோனெல்லா ஃபேக்டர் போன்றவை முக்கியமாக உணவுப் பொருட்களில் கலக்காமல் பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும். இந்த நோய் பரவும் முறைகள் ஒரு கோழிப்பண்ணையிலிருந்து மற்றொரு கோழிப்பண்ணைக்கு சொல்லப்படும் முறைகளில் இந்த நோய்கள் பரவுகின்றன. நோயுற்ற கோழிகள் மூலமும் நோயுற்று குணமான கோழிகள் மூலமும் பார்வையாளர்கள் மற்றும் பண்ணை வேலையாளர்களின் செருப்பு மற்றும் ஆடைகள் மூலம் நோயுற்ற கூட்டத்திலிருந்து ஆரோக்கியமான கூட்டத்திற்கு நோய் பரவுகிறது.

0: நோய் கிருமிகள் தீவன மூலப்பொருள்களில் கலப்பதன் மூலம் மற்றும் முறையாக அப்புறப்படுத்தப்படாத இறந்த கோழிகள் மூலம், அசுத்தமான குடிநீர் மூலம், பண்ணைக்கு வரும் வாகனம் மூலம், பழைய ஆள்கூளம் மற்றும் முட்டை மூலம், எலிகள், காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகள் மூலம், பூச்சிகள் மூலமும் இந்நோய் பரவுகிறது. உயிர் பாதுகாப்பு முறையின் வகைகள். திட்டம் உருவாகும் போதே கடைபிடிக்க வேண்டிய முறைகள். கோழி பண்ணையின் அமைவிடம். இனவிருத்திக்காக வளர்க்கப்படும் கோழிப்பண்ணையானது மற்ற கோழிப்பண்ணைகளிலிருந்து குறைந்தது 3 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் வியாபார ரீதியாக வளர்க்கப்படும் முட்டை மற்றும் இறைச்சி கோழி பண்ணைகளிலிருந்து 1.6 கிலோமீட்டர் தொலைவிலும் இருத்தல் வேண்டும். கோழிப்பண்ணையானது முதன்மை சாலையை விட்டு சற்று தொலைவில் இருத்தல் வேண்டும். ஏனென்றால் இவ்வழியாகத்தான் கோழிகள் விற்பனைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. இனவிருத்தி கோழிப்பண்ணையானது மற்ற வளர்கோழிப்பண்ணை, குஞ்சு பொரிப்பகம் மற்றும் தீவன ஆலைகளை விட போதுமான தொலைவில் இருத்தல் வேண்டும். கட்டமைப்பு சார்ந்த உயிர் பாதுகாப்பு முறைகள். கோழி பண்ணையை சுற்றி வேலி போடுவதனால் தேவையில்லாமல் பார்வையாளர்கள் நுழைவதை தடுக்கலாம். அவ்வப்போது கோழிகளுக்கு பயன்படுத்தும் தண்ணீரில் உள்ள தாது உப்புக்கள், பாக்டீரியா, வேதிப்பொருள்கள் மற்றும் நோய்க்கிருமிகளின் அளவை ஆய்வு செய்தல் வேண்டும். இறந்த கோழிகளை புதைக்க அல்லது எரிக்க போதுமான இடவசதி பண்ணையினுள் இருத்தல் வேண்டும். கோழி வீடானது எலிகள் மற்றும் காகம் பருந்து போன்றவை நுழையாதவாறு இருத்தல் வேண்டும். கட்டத்தை சுற்றி 3 மீட்டருக்கு எந்தவித புதர்களும் இல்லாமல் பார்த்துக் கொள்வதன் மூலம் எலிகள் மற்றும் காட்டு விலங்குகள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும். செயல்முறை உயிர் பாதுகாப்பு முறைகள். கோழிகளுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களை முறையான கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்வதற்கும் மற்ற பொருள்களுடன் கலக்காமல் இருப்பதற்கும் போதுமான இடவசதி இருத்தல் வேண்டும். நாளுக்கு நாள் ஏற்படும் மாற்றத்திற்கு ஏற்ப பிற்காலத்தில் விரிவுபடுத்தப்படக்கூடிய வகையில் கோழிப்பண்ணைகளை அமைத்தல் வேண்டும். இனவிருத்தி கோழிப்பண்ணையில் வேலை செய்யும் ஆள்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை பயன்படுத்துவதன் மூலம் நோய்க்கிருமிகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவாமல் தடுக்கலாம். கோழிப்பண்ணையில் முறையாக பதிவேடுகளை பராமரித்தல் வேண்டும். வியாபார ரீதியாக வளர்க்கப்படும் இறைச்சி கோழிகளின் ஒரு பிரிவிற்கு மற்றொரு பிரிவிற்கும் குறைந்தது 2 வார கால இடைவெளி இருத்தல் வேண்டும். தவறாமல் நோய்களை கண்காணித்து அவற்றின் காலத்திற்கு ஏற்ப தடுப்பூசிகள் மற்றும் பண்ணையினுள் கரையான்கள் இருந்தால் அவற்றையும் கட்டுப்படுத்துதல் வேண்டும். முட்டையை அடைக்கும் பெட்டிகள், பைகள் போன்றவற்றை மறுபடியும் பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிறிய அளவில் முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிப்பண்ணையில் ஒரே நேரத்தில் குஞ்சுகளை வாங்கி ஒரே நேரத்தில் விற்கும் முறையை கடைபிடித்தல் வேண்டும். மனிதர்களால் கோழிப்பண்ணையில் நோய் பரவாமல் தடுத்தல். ஒரே நேரத்தில் பருவமடைந்த கோழிகளை பார்வையிட்டு இளம் கோழிகள் பார்வையிடுவதை தவிர்த்தல். கட்டத்தை சுற்றி புதர்கள் இல்லாமல் சுத்தமாக வைப்பதன் மூலம் எலிகள் மற்றும் பூச்சிகள் நேரடியாக கட்டத்திற்குள்ளேயே அல்லது அறையினுள்ளோ நுழைவது தடுக்கப்படுகிறது. வெவ்வேறு ஆடைகளை கோழிப்பண்ணையினுள்ளும் மற்றும் பண்ணைக்கு வெளியேயும் பயன்படுத்துவதால் நோய் உண்டாகும் கிருமிகள் நுழைவதை தடுக்கலாம். காலணிகளை தவறாமல் கிருமிநாசினி கொண்டு பாதம் கழுவும் இடத்தில் நனைத்து செல்வதால் நோய்க்கிருமிகள் நுழைவது தடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு பிரிவு கோழிகளை பிடித்து கையாளும் பொழுது தவறாமல் கைகளை கழுவுதல் வேண்டும். எப்போதும் தீவன மற்றும் தண்ணீர் கலன்களை கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்து பயன்படுத்துதல் வேண்டும். நோயுற்ற கோழிகளிலிருந்து நோய் பரவாமல் தடுப்பது எப்படி? புதியதாக பண்ணைக்கு வாங்கும் கோழிகள் உயிர் பாதுகாப்பு முறையில் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். ஏனென்றால் அவற்றின் நோய்த்தன்மையை பற்றி நமக்கு தெரியாது. முட்டைகள் மற்றும் குஞ்சுகள் வாங்கும் முன் அவற்றின் பதிவேடுகளை பரிசோதித்து நோய் கிருமிகள் இல்லாதவையாகவும் முறையான தடுப்பூசி கொடுத்தவையாகவும் இருக்கின்றதா என்று பார்த்து வாங்குதல் வேண்டும். குஞ்சு பொரிப்பகத்தினுள் குஞ்சுகள் பொரித்த பின் நோய் கிருமிகள் பரவ வாய்ப்புள்ளது. நோய் கிருமிகள் கோழிகளிலிருந்து பிற கோழிகளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தீவனம், ஆள்கூள் அல்லது காற்று மூலம் பரவ வாய்ப்புள்ளது. ஒற்றை குழு முறையில் கோழிகளை வளர்த்தால் பருவமடைந்த கோழிகளிலிருந்து இளம் கோழிகளுக்கு நோய் பரவாமல் தடுக்கலாம். முதலில் கோழிகள் வளர்த்த இடத்தில் புதியதாக வாங்கிய குஞ்சுகளை முழுமையாக சுத்தம் செய்யப்படாத இடத்தில் வளர்ப்பதை தவிர்த்தல் மூலம் நோய் பரவாமல் தடுக்கலாம். நோய் பரப்பும் உயிர்களான எலிகள், காட்டுப்பறவைகள் மற்றும் பூச்சிகள் உட்புற மற்றும் வெளிப்புற ஒட்டுண்ணிகள் நோய்க்கிருமிகளை பரப்பும் திறனுடையவை, ஆகையால் அவற்றை தடுத்தல் வேண்டும். நோய்க்கிருமிகளானவை கழிவுகள் மூலம் பரவுகின்றன. மேலும் இவை காற்று, தண்ணீர் மற்றும் தீவனம் மூலமும் பரவுகின்றன. கோழியின் வீடு மற்ற பொருள்களை கிருமிநாசினி கொண்டு ஆண்டிற்கு ஒருமுறையாவது சுத்தம் செய்தல் வேண்டும். இந்த நேரத்தில் எலிகள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். எல்லாவற்றையும் கழுவி சூரிய வெயிலில் உலர வைப்பதன் மூலம் நிறைய நோய் உண்டாகும் கிருமிகளை அழிக்க முடியும். இறந்த கோழிகளை புதைத்தோ, எரித்தோ அல்லது மக்க வைத்தோ அப்புறப்படுத்துதல் வேண்டும். சொல்லப்பட்ட வழிமுறைகளில் தகுந்த உயிர் பாதுகாப்பு முறைகளை கோழிப்பண்ணையாளர்கள் கடைபிடிப்பதன் மூலம் நோய்க்கிருமிகள் கோழிப்பண்ணையினுள் நுழைவதை தடுத்து கோழிகளுக்கு நோய் வராமல் பாதுகாத்து நல்ல ஆரோக்கியமான கோழிகளை விற்று அதிக லாபம் பெறலாம்.
1: இடம்பெற்றது தகவல் களஞ்சியம்.
2: இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தீவிரவாதம் தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண்வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுகள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 4 லட்சம் மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்றும் வினவியுள்ளார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கான தொலை

ஈட்டி எறிதலில் யஷ்வீர் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் ரோஹித் யாதவ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கங்காஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெய்னும் ஆடவர் பிரிவில் கபில் பொகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 20 வெள்ளி, 21 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற வித்யா ராமராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க இன்னைக்கு 9 மணி வரைக்கும் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான சாங்கை கேட்டுன்னு பண்ணலாம். அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. நீங்க கேட்கக்கூடிய பாடல்ல ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த பாடல் பழைய பாடல், அதாவது 80s வெளிவந்த 80s நம்ம கேட்ட அழகான பாடல்களா இருக்கணும், அது மட்டும்தான் கண்டிஷன். ஸோ அதுக்காக நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344-9010-18, 9342-9010-18, 8300-0019-1018 அப்படிங்க நம்பருக்கு கால் பண்ணலாம். லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம், 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300019-1018. நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: சத்யா மற்றும் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டீங்க. அண்ட் இந்த பாடலை விரும்பி கேட்டது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோவையிலிருந்து மெசேஜ் பண்ண நித்யா பாடலை கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊட்டியிலிருந்து மெசேஜ் பண்ண கார்த்திகாவும் இந்த அருமையான பாடலை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பாடலை வந்து கேட்டோம். ஓகே, நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அடுத்தது வந்து நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: நலமுடன், ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன் இப்பொழுது கூடலூரில் இருந்து உங்கள் ஒளிபரப்பை கேட்டுக்
0: கொண்டிருக்கிறேன். கூடலூர்ல இருந்து இப்ப என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: இதய தாமரையிலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்கிறேன், ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால்.
0: ஓகே, அந்த பாடல் உங்களுக்காக எல்லாருக்காகவும் வந்தாச்சு.

நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு நேர்லாக நீங்களும் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான எயிட்டிஸில் வெளியான பாடல்களை கேட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344-9001-0018, 9342-9001-0018, 8300-0019-1018, 0423 அப்படின்ற இணைப்பெண்ணோட 2966781. நாலு நம்பர் சொல்லியிருக்கேன், ஏதாவது நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 8300-0019-1018 அப்படின்ற நம்பருக்கு உங்களுக்கு வந்து என்ன பாடல் வேணும், என்ன திரைப்படத்திலேருந்து நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, இது யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க அப்படின்ற டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதையும் சொல்லலாம்.

0: அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில நேரத்துக்காக நேயர் இருக்காங்க. வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் மதன மாளிகை, பாடல் வந்து ஒரு சின்ன பறவை.
0: அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இது

அருமையான பாடலை கேட்டோம். மூட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி 9 மணி வரைக்கும் நீங்களும் கால் அல்லது மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான 80s வெளியான பாடல்களை கேட்கலாம். அண்ட் அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வந்து யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தேவாலயிலிருந்து பாலா, சுதாகரன், அம்பிகா, கீர்த்திகா, சுமித்ரா இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்காங்க. அண்ட் இவங்க கேட்ட பாடல் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணராமன் திரைப்படுத்திருக்காங்க.

0: கல்யாணராமன் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் இணைய போற நேயர் வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொலுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக?
1: கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து மலர்களே நாதஸ்வரங்கள் என்ற அருமையான பாடல்.
0: அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதோ

0: வருஷம் பிறந்திருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். யாராவது ஒரு பாட்டு பாடுங்களேன்.
1: ஓகே, 1 2 3.
0: ஏய் அப்படி இல்ல, கம் ஆன் சே இட் ஃபாஸ்ட். 1 2 3 4.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்களுக்கு ட்ரஸ்ட் இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் இணைய போற நேயர் வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு டிஷன் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு எஃப்எம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் சேர்ந்து பாசமலையிலிருந்து ஒரு பாட்டு. வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.

பூமணம் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டீங்க. இந்த பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வனஜா மெசேஜ் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து. அண்ட் இவங்க தான் அந்த பாடலை கேட்டிருக்காங்க. அண்ட் கேட்ட அந்த பாடலோட இன்றைய நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: Star flight between India and Mongolia takes off. Sensex hits a six-month low to close at 72,772. And at Asian Games 2026, India add 8 more medals. In men's javelin throw, Yashvir Singh takes silver. Sri Shankar Murli in long jump, Bulveer Singh in 1500-meter race, and Isha Singh in shooting also strike silver. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்காக பணியாற்றி வருவதன் 25 ஆண்டுகால சேவைகள் குறித்தும், தொடர்ந்து 3 முறை நாட்டு மக்களால் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அதன் மூலம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நன்மைகள், பல்வேறு துறைகளில் நாடு அடைந்து வரும் வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்விற்கு வந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன சார். பிரதமர் ஆற்றி வரக்கூடிய இந்த மக்கள் பணி குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்?
4: முதன் முதலாக அரசியல் கட்சியிலிருந்து அவர் வந்து ஒரு பொது பொறுப்புக்கு வருகிறார். அது முதல்வர் பதவி. அவர் வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவர் வந்து எம்எல்ஏ இல்ல. அதாவது சில பேருடைய சாதனைகள் முறியடிக்கப்படாத சாதனைகளாகவே போயிடும். அதுல ஒரு முக்கியமான ஒரு நபராக, முக்கியமான ஒரு தலைவராக நான் பாரத பிரதமரை பார்க்கிறேன். அவரு குஜராத்துடைய சட்டசபையில் கால் எடுத்து வைக்கும் போது அவர் முதல்வராக கால் எடுத்து வைத்தார். அவர் அப்போது எம்எல்ஏ கிடையாது, அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சார். அதே மாதிரி பாரதத்தின் பிரதமராக 2014 ஆம் ஆண்டு அதாவது கால் எடுத்து வைக்கும் போது அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் எலக்ட். இந்த மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேல வேற யாரும் நடப்பதற்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நம்ம 25 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் அவர் அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பொதுமக்களிடம் டைரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு தலைவராக, இன்டர்மீடியேட்டே தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் எழுதலாம், அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னா அதுக்கான என்ன நிகழ்வுன்றது தெரியும். எந்த ஏரியாவில் எந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி டைரெக்டாக உங்களால ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் வந்து ஆராய்ச்சி மணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து இன்னைக்கு நம்ம கணினி மயமாக்கப்பட்டு அது கைபேசியின் வாயிலாக வந்த பிறகு அது பிரதமர் அலுவலகத்தையே உங்களால் தொடர்பு கொள்ளும் அளவுக்கு மாற்றி அமைத்தவர். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுடைய சிற்பி அப்படின்னு இருக்கும். இப்ப எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர்கள்ல லீ குவான் யூ அவர்களும் ஒருவர். ஸோ அவர் வந்து நவீன சிங்கப்பூரின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, நவீன சிங்கப்பூரின் சிற்பி அப்படின்வாங்க. அதே மாதிரி துருக்கி நாட்டில் முஸ்தபா கேமல் அப்படின்ற ஒரு தலைவர், பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு காலகட்டத்தில் அந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு தலைவர் வருவார். ஸோ அந்த மாதிரி வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்ற வந்த ஒரு சிற்பி, நவீன இந்தியாவின் சிற்பின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். 2026 இருக்கிறோம், 2021 நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். இவர் கடந்து வந்த பாதை எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு பாதைகள் தான். ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட லீவையோ வேற யார் மேலேயும் ஒரு பெரிய அளவுக்கு விமர்சனமும், சொந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவராக இவர் இருப்பது உலக நாடுகளுக்கே ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருப்பது தான் நம்ம பார்க்க முடியும்.
3: இப்போ வந்து பிரதமர் வந்து நீங்கள் உங்களுடைய பேச்சினுடைய வந்து ஒரு குறிப்பிட்டீங்க, மக்கள் கிட்ட வந்து நேரடியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ வந்து எனக்கு வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா தோன்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட மனம் திறந்து பேசணும் அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம ஆகாஷ்வாணியில வந்து பாத்தீங்கன்னா மன் கி பாத் நிகழ்ச்சி வந்து அதற்கான கருத்துக்களை வந்து மக்கள் கிட்ட இருந்து கேட்பாரு. அப்போ மக்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், அதே மாதிரி சிறந்த ஆளுமைகளை வந்து அந்த நிகழ்ச்சி வாயிலா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவாரு. அதே மாதிரி உலகில எந்த மூலையில என்ன விஷயங்கள் வந்து மக்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்ற விஷயங்கள் இருந்தா அதையும் கூட அந்த உரையின் வாயிலா வந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா வானொலி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே வந்து போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து கைபேசியிலயும் நம்ம வந்து வானொலி கேட்கிறோம், கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வயல்காட்டுல கூட வந்து வானொலி கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வானொலி வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமா தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட வானொலியில வந்து பிரதமர் உரையாற்றக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க?
4: இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கணினிமயமாக்கப்பட்ட விஷயத்துல இதை எத்தனை பேர் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு நிகழ்ச்சி. இது எல்லா மாசமும் எல்லாருமே வெயிட் பண்ணி இதை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும்
3: ஆர்வமும் கூட மக்கள் கிட்ட இருக்கு. இந்த முறை பிரதமர் என்ன பேச போறாரு, எதை பற்றி எல்லாம் நமக்கு சொல்ல போறோம்,
4: நம்மளும் சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச சில ஆளுமைகள் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கலாம், நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களா இருக்கலாம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய

0: வெற்றிகளா இருக்கலாம், இல்ல எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணிருக்கோன்ற விஷயமா இருக்கலாம், எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல செவி கொடுக்கிறார், அதுவே பெரிய விஷயம். ஒரு நாட்டுடைய தலைவருக்கு முக்கியமான ஒரு எது இருக்கணும் அப்படின்னா, நம்ம நாட்டுடைய குடிமகன்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கணும்னு.
1: அதாவது நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு இல்ல, நீங்க சொல்றத வைத்து
0: நான் எதிரொலியாக நான் வந்து உங்களுடைய குரலாக, அது மனதின் குரல் அப்படின்றது இந்தியாவின் குரல், இந்தியாவின் குரலாக அவர் மனதின் குரல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பண்றாரு. அதோடைய அது வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி வரைக்கும் இந்த மாசமும் அடுத்த மாசம் எல்லாமே எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சோ இதுல நம்மளும் சொல்லலாம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ், அது வந்து பெரிய சக்சஸ். அதே மாதிரி எல்லாருக்கும் உள்ளடக்கியது, கார் ஓட்டுறாங்க இல்ல பைக் ஓட்டுறாங்க இல்ல எல்லாருமே ஓட்டுற போது அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட அதுல வந்து இடம்பெறுது. முக்கியமா இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள், அப்புறமா விவசாயிகள், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இது பெரிய சக்சஸா இருக்கு, இது ரெண்டுமே இதுக்கு சக்சஸா இருக்கு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பேசப்படும் பொருளாகவும் இருக்கு. இது வந்து இந்த காலத்துல, அதாவது இந்த நவீன உலகத்துல இது சாத்தியமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேர் எழுப்புனாங்க. சோ இது போய் யாரும் ரேடியோ கேட்பாங்களாப்பா, அதுலயும் முக்கியமா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் எப்படி இருந்தாருன்னா, இவர் வரதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் தலைவர் அப்படிதான் இருக்கும். அரசியல் தலைவர் சொல்றது யாராவது ஒரு ப்ரோக்ராம போய் கேட்பாங்களா, அதுலயும் ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றது ரேடியோல அதுலயும் ஒரு மாசத்துல வச்சு அது இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது அது அவர் எடுத்த முன்னெடுப்பு. அதே மாதிரி அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதுக்காக அவர் மெனக்கெடுறாரு முக்கியமா. அதே மாதிரி எல்லார்கிட்டமும் கருத்து கேட்கிறாரு, அது வந்து அவர் எதிரொலிக்கிறார். அதனால்தான் அவர் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கே தவிர, இதுல வந்து ஒரு தனிநபர் அப்படின்றத மீறி ஒரு 140 கோடி மக்களின் ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதனால அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. இது வந்து எதிர்பார்க்காத ஒரு பொருள். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க, இதுல சோசியல் மீடியால கூட இந்த மனதின் குரல் வருது. சோ அதுலயுமே உட்கார்ந்து அது உட்கார்ந்து கேட்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னா, அது அவருடைய வெற்றி அப்படின்றத விட அவர் இந்திய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், இந்திய மக்களின் எண்ணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதை கொண்டு சேர்க்கின்ற விதம், அதற்காக அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய முயற்சி, அதோடைய என்ன சொல்றது அந்த ஒரு டீம் ஒர்க் பண்ணுது அது அவருக்கு பின்னாடி. இதுல முக்கியமா சொல்லணும்னா, அவர் வந்து எது வேணும்ன்றது செலக்ட் பண்ற, சும்மா எழுதி கொடுத்தாலும் படிக்க முடியாது, அதுல வந்து அவர் எடுத்துக்கொள்ளு. ஏன்னா அதுல வந்து அது உண்மையிலே மனதிலிருந்து வருகிறது, மனதில் ஆழத்திலிருந்து வருகிறதுனாலதான் அது அவ்வளவு பெரிய வெற்றியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறான்.
1: நிச்சயமா சார், இப்ப நீங்க குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா, அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில வந்து சொல்லப்படுது. சமீபமா வந்து பாத்தீங்கன்னா, வந்து மழைநீர் சேகரிப்போட அவசியத்தை பத்தி வந்து பிரதமர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மழைக்கால நேரத்துல வந்து நம்மளுடைய மழைநீரை நம்ம சேர்த்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பயனடைய முடியும் அப்படின்ற ஒரு வலிமையான கருத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இதே போல இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, எல்லோருக்குமே அவங்களுடைய அன்னை அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அன்னை இல்லாம நம்ம இல்ல. அப்படிப்பட்ட அன்னையோட பெயர்ல மரம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை வந்து பிரதமர் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து கேட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் அந்த இயக்கத்துல வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து ரெண்டு விஷயத்த பார்க்கிறோம். ஒண்ணு, நம்மளுடைய தாயை வந்து நம்ம பெருமைப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு, சுற்றுச்சூழலுக்கு ஒரு நல்ல விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில மரம் வளர்க்கக்கூடிய பழக்கத்தை நமக்கு உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மக்கள் பணினா இதுதான், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களை நல்வழிப்படுத்துது, அதே சமயம் நாட்டுக்கும் நல்லதை வந்து உருவாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுல முன்வைக்கிறாரு பிரதமர். நீங்க எப்படி பாக்குறீங்க இத?
0: பாரத பிரதமர் ஆவதற்கு முன்பாக ஒரு நேர்காணல்ல சொல்ற விஷயம், நான் பெருசு விஷயம் எல்லாம் பண்ண மாட்டேன் அவர் சொல்றாரு. அதாவது பெரிய விஷயங்களை சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக, ஒரு யுக புருஷனாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் வாயிலிருந்து வந்தது. நான் பெரிய விஷயம் எல்லாம் செய்வேன், சின்ன சின்ன விஷயங்களை கோர்வையாக செய்வேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கோர்வையாக செய்து முடிக்கப்படும் பொழுது அது பெரிய விஷயமாக மாறுகிறது. இதுல வந்து இப்படிதான் நான் ஒர்க் பண்ற விதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது இப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சின்ன சின்ன விஷயங்கள், முதல்ல விஷயம் இந்தியாவுடைய சாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி சிஸ்டம். அந்த ஃபேமிலி சிஸ்டத்துடைய மெயின், ஒரு குடும்பத்தின் அச்சாணி அப்படின்னா அது வந்து தாய். அவருடைய தாய்க்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கண்ணெதிரை நம்ம வந்து அவர் வாழ்ந்த விஷயம் நம்ம பார்க்கறோம். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி சிஸ்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். இதே மாதிரி மரம் நடுவது அப்படின்னும் போது சில நாடுகள் நம்ம பார்க்குறோம். ஜென்ரலாக சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு நாடு, அந்த நாட்டுடைய பேரை கிரீன் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் அந்த நாட்டுடைய தலைவர், முதல் தலைவர் லீ குவான் யூ அவர்கள் இதே போல மரம் நடுவது அப்படின்றத எடுத்துட்டு வந்தார். இன்னைக்கு அந்த சிட்டி எப்படி இருக்குன்னு. அதே போல பாரத பிரதமர் சில விஷயங்கள்லாம், அதாவது ஒரு நாட்டுடைய தலைவர் செய்யக்கூடிய வேலையா இது அப்படின்னு கேட்கிற விஷயம்லாம் சிலதெல்லாம் இருக்கு. அதில் முக்கியமாக துடைப்பத்தை கையில் எடுப்பது, அந்த நாட்டுடைய குப்பைகளை சரி செய்வது. அது வந்து நான் சொல்றது உள்ளுக்குள்ள அரசியல் இல்ல, தெருக்களில் இருக்கக்கூடிய குப்பைகளை ஸ்வச் பாரத். அது ஆரம்பிக்கும் போது பல்வேறு லெவல்ல இருக்கவங்க பல்வேறு விமர்சனங்கள் வச்சாங்க. இன்னைக்கு முன்னாடி இருந்ததை

0: சரியா இருக்கா இல்லையா அவ்வளவுதான் முக்கியம். இன்னொன்னு, நம்ம நாட்டுடைய பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி, நம்மளுடைய மக்கள் வந்து எல்லாத்தையுமே உடனே ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாங்க. ஆனா இதுக்கு பெரிய நாடு, இது சின்ன நாடு கிடையாது, பெரிய நாடு, இதுக்கு நாள் எடுக்கும். ஆனா அன்னைக்கு அவர் எடுத்த அந்த விஷயம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? 2014 போது இருந்த இந்தியாவுடைய ரயில் நிலையங்கள் எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது, இந்த வித்தியாசம் அவர் அன்றி கையில் எடுத்த துடைப்போம். அதே போலதான் இன்று மரம் நடும் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காருல, இது பிரதமர் மோடி அவர்களுடைய எடுத்துக்கூடிய முன்னெடுப்பு எல்லாமே இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் இவர் எதுக்காக இதை சொன்னாரு, எதுக்காக இதை முன்னெடுக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஜெனரலா சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே பொலிட்டீஷியன் தான், அது வந்து ஒரு மாற்று கருத்தே இல்ல. அது நம்ம பாரத பிரதமர் போறதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆனாலும் ஒரு விஷயம் பார்த்தோம்னா அதையும் தாண்டி சில விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்தியாவுடைய பிரதமர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த எலெக்ஷனை முன்வைத்து இருக்காது, அடுத்த தலைமுறையோ இல்ல நூற்றாண்டையோ குறிவைத்து தான் இருக்க முடியும். இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் ஒரு பிளான் அனுப்புறார், ஒரு வரைபடம், இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ரயில் நிலையத்தோட வரைபடம் அனுப்புகிறார். அது ராத்திரி ஒரு 11 மணிக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு போகுது. 1 மணிக்கு பதில் வருதான், இந்த வரைபடம், இந்த டிசைன், இந்த பிளான் வந்து நல்லா இருக்கு, ஆனா அது இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு கரெக்டா இருக்கும். நீ 20 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சோ நீங்க இந்த பிளானை மாத்தணும், ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த ஊர் எப்படி மாறும்னு யோசிச்சீங்க, அப்ப இந்த ரயில் நிலையம், இந்த ரயில் நிலையம், இந்த டிசைன் ஒர்க் அவுட் ஆகாது, அப்ப இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும், அப்ப அதுக்கேத்த மாதிரி இந்த ரயில் நிலையத்தை வடிவமைத்து மாற்றி பாருங்கள், அப்ப நீங்க அதை எடுத்தீங்கன்னா சரியா வருதான்னு பாத்துட்டு அப்புறமா அனுப்புங்க. சோ நான் சொல்லும் போது நேரம் பாருங்க, 1 மணி. சோ அப்படிப்பட்ட ஒரு, நான் சொல்றது இந்த அடுத்த எலெக்ஷனுக்கு அது பண்ணிருக்கலாம், ஆனா அது பண்ணல. சோ அடுத்த நூற்றாண்டோ இல்ல அடுத்த தலைமுறைக்கு இந்த திட்டம் போய் சேரணும். அது ரயில் நிலையமா இருந்தாலும் அடுத்த தலைமுறை வரணும்னா ஒரு 20 வருஷம் ஆகும். அப்ப 20 வருஷம் கழிச்சு ஒரு இன்னைக்கு பிறக்கிற குழந்தை 20 வருஷம் கழிச்சு காலேஜ் போகுது. சோ அந்த காலேஜ் போகக்கூடிய குழந்தை எப்படி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ரயில் நிலையம் இருக்கணும்ன்றதுதான் திட்டம். அதனால இன்னைக்கு மரம் நடுறோம்னா இன்னைக்கு பலன் அனுபவிக்க மாட்டார்கள், அது பின்னாடி இருக்கவங்களுக்கு தான் பலன் போய் சேரப்போகுது. அந்த முன்னெடுப்பை இன்று எடுக்கிறார். அதனாலதான் அவருடைய திட்டம் வந்து சாதாரணமா தெரியும். என்ன மரம் நடுதல், என்ன இருக்கு, மரம் நடுவதை சாதாரணமாக நிறுத்தவில்லை. இப்ப பிரிக்ஸ் மாநாடு நடந்தது, அதுல 11 தலைவர்கள் இருக்காங்க, அத்தனை பேரையுமே எவ்வளவு விஷயம் பண்ண வச்சிருக்கலாம், ஆனா அத்தனை பேரையும் வரிசையா நிக்க வச்சு அந்த மரம் நடும் பொழுது நாளைக்கு அந்த மரம் வளரும். சோ இந்த நாட்டில இருந்து வேற ஒரு தலைவர் வருவாங்க. இந்தியாவிலயும் இந்த மாதிரி ஒரு தலைமை இருக்கு அப்படின்றது அந்த நாடு சில நாட்டில இருந்து வரக்கூடியவங்க பாப்பாங்க. சோ இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டில இருந்து வந்தவங்க இந்த இடத்துல மரம் நட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போய் சேரும். அது வந்து உலகத்துடைய முக்கியமா இந்த கிளைமேட் சேஞ்ச்னு வருது. இப்ப எல்நினோ லானினா நிறைய பருவநிலை மாற்றம் இருக்கு, சீதோஷ்ண நிலை மாறும்போது மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதை வந்து முன்னெடுக்கிற. சோ சாதாரணமா ஒரு சின்ன நிகழ்வு தான் இருக்கும், அம்மாவின் பெயரில் ஒரு மரம்ன்ற மாதிரி சாதாரணமா இருந்தாலும் இதற்குள்ள இவ்வளவு விஷயத்த அவரால் சைலண்டா உள்ள பெனிட்ரேட் பண்ண முடியுது. இன்னொன்னு, மரம் நடுவது சாதாரண நபர் அல்ல, ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் வந்து முன்னெடுக்கும் போது அவரை பின்தொடரும் பலரும் இதை செய்வார்கள். அப்ப வந்து சாதாரணமா ஒரு விஷயத்த கொண்டு போய் கடைக்கோடி மக்களுக்கும் சேர்க்க முடியும் அப்படின்றத நடைமுறைப்படுத்தி அதை ப்ரூவ் பண்ணிருக்காரு.
1: நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வருவதா சொல்லியிருக்கீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் கிரிஜா ராமசாமி அவர்கள். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின், கே. ஜெய் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம்.

மாரிமுத்தா பிள்ளை என்னும் ஒரு அவர் ஒரு இசைவாணர். சிதம்பரத்துக்கு வடகிழக்கில் இருக்கிற தில்லை விடங்கன் அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் 18ஆம் நூற்றாண்டு அவர் பிறந்தார். சைவ வேளாளர் மரபு குலத்தை சார்ந்தவர் அவர். இவருடைய தந்தையார் பெயர் தெய்வப்பெருமாள். அவருக்கு இவர் பிள்ளையாக கிபி 1712 பிறந்தவர். மனிதனாக பிறக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதும்பா. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். மனித பிறவி எடுத்தவர்களுக்குத்தான் தெய்வத்தை நினைக்கவோ தெய்வத்தின் பெயரை சொல்லவோ தகுதி இருக்கு. ஆகினால இந்த மானிட பிறவியை நாம் வீணடிக்காமல் பகவத் சிந்தனையோடு இருந்தோமானால் கண்டிப்பாக பகவான் நமக்கு அருள் புரிவார். இந்த வழியிலேதான் மாரிமுத்தா பிள்ளை இருந்தார். அது மட்டுமல்ல, அரிது அப்படின்னு சொல்றது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இறைவன் கிட்ட பக்தி செலுத்துறதும் அரிதுதான். எல்லாத்தையும் விட மிக அரிது இறைவனிடத்துல நம்ம பக்தி செலுத்தணும். அந்த வழியில பிறந்தவர் இந்த மாரிமுத்தா பிள்ளை. சின்ன வயசுலேருந்தே பாடல்கள் எல்லாம் இயற்றுவதில் இவர் ரொம்ப மகா கெட்டிக்காரர். இவருடைய குரு சிங்கநாத தேசிகர்னு பேர். இவருக்கு கல்யாணமாகி 3 பிள்ளைகள் இருந்தா. முதல் பிள்ளை பேரு பெருமாள் பிள்ளை. 2வது பிள்ளையை பற்றி தெரியல. 3வது பிள்ளை குமாரசாமி பிள்ளை. பேரன்

ஐயா துரைசாமி பிள்ளை. இவர்கள் எல்லோருமே தமிழ் புலவர்கள் தான். மூத்த பிள்ளை தன்னுடைய 12வது வயசுல இருக்கும் பொழுதே உமையவள் மாலை அப்படின்னு ஒரு பிரபந்தம் எழுதினார். ஆனா என்னமோ தெரியல, இந்த பிரபந்தத்தை பாடி முடிச்சதுமே அந்த பெருமாள் பிள்ளைக்கு அறிவு மயங்கி குடும்பத்தினுடைய நினைவே இல்லாமல் அவர் அறிவிழந்துட்டார். எங்கு பார்த்தாலும் அலைஞ்சு திரியறார், என்ன பண்றதுன்னு தெரியல. இதை பார்த்தா பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாரிமுத்தா பிள்ளை பார்த்தார், ஆண்டவனே இது என்ன சோதனை? எனக்கு எதற்காக இந்த மாதிரியான ஒரு சோதனையை தாம் தருகிறீர்? நடராஜ பெருமானை வேண்டினார், பிள்ளையின் இந்த கோரமான நிகழ்ச்சியை பார்த்து இந்த தீமையை போக்கும்படி பலவாறாக வேண்டினார் அவர். வேளாளர்களெல்லாம் எவ்வளவு சிறப்பானவர்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அறப்பளீச தர. அதில் அந்த பாடலை நம்ம இப்போ பார்க்கலாம். எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா, அறப்பளீசுர தேவன் அப்படின்னு அந்த அறப்பளீஸ்வரர் அந்த பாடலில் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காருன்னா,

யாகம் முதலிய தொழிலெல்லாம் பண்ணி நல்ல பேரோட நல்லவர்களா வாழறது அதுதான் யஜனாதி கர்மம். நல்லபடியா நடந்து அரசாங்கத்துல இந்த ராஜ்ய பாரம் செய்து மன்னர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கறது, வாக்கு தவறாம தனம் தானியம் தேடி நல்லவரா வாழறது, நம்ம கிட்டதான் எல்லாமே இருக்கு. இவா ஏழை, அதனால இவனை நம்ம மதிக்க கூடாது, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடாது. அவர்களுக்கும் உதவி செய்து வளமையா வாழறதுக்கு நம்ம எல்லா வழிகளையும் பண்ணணும். எல்லா கோயில்களுக்கும் போய் பூஜை பண்ணிட்டு நல்ல பேரோடு இருக்கிறது, பசுமையான குவளை மாலை புனைந்து கலப்பை மேழியால் அந்த தொழில் செய்து பெருமை காண்பவர்கள் அவர்கள். கையிலே மலைதனில் வாழும் அதிபனை தினமும் துதிப்பவர்கள், இப்பேற்பட்டவர்க்கும் சோதனையா? இத்தனையும் உள்ளவர்தான் இந்த மாரிமுத்தா பிள்ளை. என்ன சோதனை இது? இல்ல, இது சோதனை இல்ல. ஏன்னா இப்படி ஒரு சோதனை வரல அப்படின்னா இப்பேற்பட்ட புலியூர் வெண்பா அருமையான கீர்த்தனைகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா? பிள்ளை இவ்வளவு உடம்பு நலமே இல்லாம இருக்கிறதுனால மாரிமுத்தா பிள்ளை நடராஜ பெருமானை வேண்டினார் இல்லையா? தினமும் வேண்டுவார் ஓயாம. அவர் ஒரு நாள் அர்த்தராத்திரி பூஜையை முடிச்சதும் வழிபாடு பண்ணி ரொம்ப கவலையா இறைவனை நினைச்சு நினைச்சு அந்த திண்ணையில படுத்துருந்தார், தூங்கியே போயிட்டார். அப்படி தூங்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு வந்தது. நமக்கும் கனவு வரும் தூக்கத்துல, ஆனா அந்த கனவெல்லாம் சொல்ற மாதிரி இருக்காது, அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது.

அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா இவருடைய கனவுல என்ன வந்தது அப்படின்னா, நடராஜ பெருமான். நடராஜ பெருமான் நடராஜர் கோலத்திலேயேவா வந்தார்? இல்ல, யாரு மாதிரி வந்தார் தெரியுமா? ஒரு பெரியவர் மாதிரி வந்தார். வந்து இந்த ஊருக்கு ஒரு பிரபந்தம் பாடினையானா உன்னுடைய கவலையெல்லாம் தீந்துடும் இந்த அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டார். உடனே மாரிமுத்தா பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நினைச்சு நினைச்சு மிகவும் மகிழ்ச்சியாக உடனே ஆண்டவனை நினைத்து பாடினார். அதாவது அவர் குரு கிட்ட இவர் சங்கீதம் கத்துண்டார், கல்வி கத்துண்டார், சமய நூல்கள் எல்லாம் எப்படி செய்யணும்னு கத்துண்டார். எல்லா வழிமுறைகளும் அவருக்கு தெரியும். அதனால அவர் பாட ஆரம்பிச்சுட்டார். மாணிக்க வாசகர் மனித பிறவி சாமான்யமா நமக்கு கிடைக்கிறது இல்லை. அவர் எப்படி சொல்றார் அப்படின்னா,

இப்படி மனித பிறவி கிடைச்சது அவர் எதெல்லாம் சொல்ற புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகிங்கிறார். ஒவ்வொரு பிறவியும் நம்ம மனித பிறவி லேசில் கிடைச்சு விடுறது இல்லை, எவ்வளவோ பிறவிகளெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு இந்த மனித பிறவி கிடைக்கிறது. இந்த மனித பிறவி கிடைக்கும் போது அதை வீணாக்காம ஆண்டவனை நினைத்து தியானம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகா அவர் சொல்லியிருக்கார். இப்பேற்பட்ட ஒரு பக்திமானுக்கு இப்படியெல்லாம் வரலாமா? பெற்றவருக்கு எப்படி இருக்கும்? அதனால் அவர் தினமும் கோயிலுக்கு போய் வழிபட்டு புலியோர் வெண்பா என்ற நூலை பாடி முடித்தார். என்ன அதிசயம், அவருடைய மகனுக்கு இந்த நோயானது தீர்ந்தே போயிடுத்து, உடம்பெல்லாம் சரியா போயிடுது. குதிக்கிறார், கூத்தாடுறார், ஆண்டவனே உன்னுடைய கருணையே கருணை, கருணை பெருங்கடல் ஆண்டவனே அப்படின்னு அந்த இறைவனை நினைத்து நினைத்து பெருமிதம் அடைகிறார். வள்ளுவ பெருமான் சொல்றது போல சொல் வன்மையா இருந்தா வெற்றிதானே.

சொல்றதெல்லாம் திறமையா சொல்ல தெரியணும் நமக்கு. இதுக்கு ஏதாவது பொருளோ திடமோ இதெல்லாம் வேணுமா? நயமா சொல்லணும். ஒருத்தர் ஒருத்தர் சொன்னா அதை நன்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னா அதை நம்ம நன்னா காதுல வாங்கிக்கணும். சில பேர்லாம் நம்ம நன்னா கவனிக்கலாம். நம்ம ஏதாவது பேசிட்டு இருந்தா இவாளும் கூட கூடவே சொல்லிட்டு இருப்பா, ஆமாமா எனக்கு கூட இப்படிதான் நடந்தது அப்படின்னு பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பா, நம்மள பேசவே விட மாட்டா. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம ஒருத்தர் பேசினா அதை நிதானமா அவ என்ன சொல்றான்னு கேட்டு அறியணுமா. அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஒரு சொல் எப்படி சொல்லணும், அந்த சொல்லை எப்படி விளக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த மாரிமுத்தா பிள்ளைக்கு நன்றாக தெரியும். இறைவன் இந்த மாதிரி கொடுத்த வரத்தை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டார், மனமிறங்கினார், தீமையும் ஒழிஞ்சொடுத்து அந்த முறையிலே மாரிமுத்தா பிள்ளை திருக்கோயிலுக்கு போய் வழிபட்டு புலியோர் வெண்பா அப்படின்ற நூலை பாடினார். இதிலே மனமிறங்கிய இறைவன் மாரிமுத்தா பிள்ளைக்கு இன்னும் அருள் செய்து கொண்டே இருக்கிறார். எப்படி தெரியுமா? அந்த பாடல் எல்லாம் எழுதுவதற்கு அவர் வரம் கொடுத்தார். சிதம்பரேசர் அந்த அருளால சிதம்பரேசர் விடுத்தூது, விரலி விடுத்தூது, வருணாபுரி, ஆதி மூலவர் குறவன்றி, ஆதி மூலீசர், நொண்டி நாடகம், அநீதி நாடகம், புலியூர் சிங்கார வேலவர் பதிகம், விடங்கேசர் பதிகம், நடராஜர் பேர்ல இசை பாடல்களெல்லாம் அநேகமான பாடல்கள் பாடிக்கிறார். ரதபந்தம் முதலிய சித்திர கவிகள் பல வண்ணங்கள், பல தனி பாடல்கள் இவையெல்லாம் இயற்றினார். நமக்கு இவருடைய பாடல்கள் எல்லாம் 25 தான் கிடைச்சிருக்கு. அந்த 25 கிடைச்சிருக்கு. அவர் எத்தனையோ அந்த பாடல்களில 17 ராகங்கள் பாடியிருக்கார். அதாவது ஆரபி, பைரவி, சௌராஷ்டிரம், ஆனந்த பைரவி, மத்தியமாவதி, புன்னாகவராளி, செஞ்சுருட்டி, சாவேரி, தோடி, சுருட்டி, பூர்வி கல்யாணி, எதுகுல காம்போஜி, பேகட, மோகனம், தேவகாந்தாரி, இப்படி பல பல ராகங்கள் எல்லாம் செஞ்சிருக்கார். அது மட்டுமல்ல, தாளங்களில் திரிபுட தாளம், ரூபக தாளம், சாப்பு தாளம் மற்றும் ஏக தாளம்

இதையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார். இவருடைய சில பாடல்கள் இன்றும் கச்சேரிகளிலும் பரதநாட்டியம் இவற்றிலெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். இப்படி இருக்கும் இவர் எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறார். அந்த ஒரு பாடலிலே நாம் முதல் பாடலாக நாம் இங்க கவனிப்போம் என்னன்னா, தில்லை சிதம்பரமே அப்படின்னு இவருடைய முத்திரை தில்லை அம்பலவாணன் அந்த மாதிரி எல்லாம் இவர் நிறையா வச்சிருக்கார். அப்படி இருக்கும்பொழுது இந்த பாடலை பாடியிருக்கார். எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா,

இப்படி இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நமக்கு வேலுச்சாமி பிள்ளைன்னு இவருடைய கொள்ளு பேரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அச்சிட்டாராம். அதனால தான் நமக்கு இந்த பாடல்கள்லாம் நமக்கு பாட முடிகிறது. சித்திர கவிகள் பல வண்ணங்கள், பல தனி பாடல்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வீடும் அம்பலமாகி விடும், அதாவது இவர் பாடுற பாடல்ல ஆண்டவனே சாதாரணமாக அவரை புகழ்ந்து பாடுவோம், ஆனால் இவர் நிறையா நிந்தா ஸ்துதியில் பாடுவாராம். நிந்தா ஸ்துதின்னு நம்ம சொல்றோமே, நிந்தை அப்படின்னா திட்டுறது, ஆனால் இங்கே நிந்தைங்கிறது வந்து திட்டுறது கிடையாது. ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு நண்பன் நமக்கு ரொம்ப க்ளோஸாக வருவான், முதல்ல அவன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவனை பார்த்தோன்னா உங்கள் பேர் என்ன, என்ன சமாச்சாரம்னு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்போம். நீங்களும் நானும் ஒரே வயசு தான், என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் நல்லா தாராளமாக என் பேரை சொல்லியே கூப்பிடலாம். உடனே பேரை சொல்லி கூப்பிடுவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வா போன்னு பேசுவோம், இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோன்னா வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிருவோம். அப்போ உடனே அவர் என்ன பண்ணுவார், அது வந்து வாடா போடான்னு சொல்கிறது ரொம்ப சுவாதீனமாக சொல்கிறோம். அந்த மாதிரி பகவான்கிட்ட இவர் எப்படின்னா நிந்தாவை, அந்த நிந்தா ஸ்துதின்னு சொல்கிறோமே, அந்த பாடல்களெல்லாம் ஒரு ரெட்டை அர்த்தமாக இருக்குமா, அவரை திட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அவரை திட்டலை, ரொம்ப சுவாதீனமாக பாடுறாராம் அந்த பாடல்கள் எல்லாம்.

இப்படி பாடுறார். இந்த பாட்டில் மூன்று சரணங்கள் இருக்கு. இன்னொரு பாடலில் என்ன பிழைப்பு உந்தன் பிழைப்பு ஐயா அப்படிங்கிற அந்த பாட்டில் அவர் சொல்கிறார்,

அதாவது அந்த நிந்தாஸ்துதின்னு சொல்லும் பொழுது திட்டுறது கிடையாது, சாமர்த்தியமாக பேசி பரிகாசம் கேலி பண்ணுறது. சுவாமி கிட்ட சுவாதீனமாக அவர் இருக்கார், பாசமாக அவரை கிண்டல் பண்ணுறது. சிவன் பார்வதி கிட்ட உலகம் மாயை அப்படின்னார், அதில் உணவும் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னாராம். உணவு உட்பட எல்லா பொருள்களுக்கும் கடவுளாக இருப்பவர் பார்வதி தேவி, சக்தியை கொடுப்பவள் இல்லையா, அவள்கிட்ட வந்து மாயை பொருள் இல்லை, பொருளையும் மாயை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு அந்த பார்வதி தேவிக்கு கோபம் வந்து கொடுத்து உடனே மறைஞ்சு போயிட்டான். இவன் இப்படி மறைஞ்சு போன உடனே உலகத்தில் பசி பட்டினி எல்லா மக்களெல்லாம் தவிக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது தான் யாரு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இந்த பார்வதி மறைஞ்சா. மக்கள் எல்லாம் இப்படி பசியாகி அவெல்லாம் தவிச்சுருக்கிறத பார்த்த உடனே என்னதான் இருந்தாலும் அன்னை இல்லையா, அன்னையாகி இந்த பார்வதி தேவி என்ன பண்ணினானா மீண்டும் தோன்றி காசியிலே உணவு கூடம் அமைச்சாளாம். உடனே தன் உணவு தட்டை எடுத்துன்னு வந்து பார்வதி தேவி கிட்ட சிவபெருமான் வராறாம், அவருக்கே இல்லையாம், அதனால் அவர் தட்டை ஏந்திண்டு வராறாம். அங்கே போன உடனே இப்போ இந்த உலகம் பொருளால் தான் ஆனது, மாயை இல்லை அப்படின்னு நான் நன்னா தெரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு அவன் சொன்ன உடனே பார்வதி தேவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகையினால அன்னத்தை கொடுத்தாலாம் ரொம்ப திருப்தியாக இருந்ததான். இப்படி பார்வதி தேவி அன்னையாக இருந்து கொண்டு மக்களுக்கெல்லாம் ஒரு காவிய தலைவியாக எல்லாத்தையும் கவனிச்சுட்டுருக்கா. இப்படி அவர் பழிக்கிற மாதிரியே எப்படி புகழறார் பாருங்கோ, இன்னும் உம்மை போல ஒரு ஆட்டை எடுத்து இன்னும் வைரம் அப்படிங்கிற பாடலெல்லாம் பாடியிருக்கார். தோடி ராகத்தில் ஒரு கீர்த்தனை பாடியிருக்கார், இதில் நடராஜ பெருமான் காலை தூக்கி ஆடுறதும் காரணத்தையும் கேட்குறார். எப்படி தெரியுமா?

0: இத்தனை காரணம் கேட்கிறார் அவர். இவர் பாடின இந்த பாட்டு அருணாச்சல கவிராயர் அவர்கள் பாடின பாடல் மாதிரியே இருக்கு இல்லையா? ஏன் பள்ளி கொண்டேரையா, இந்த பாடல்ல அவர் எப்படி பாடியிருக்கிறான்னா,
1: ஓடி களைத்தோ தேவியை தேடி இழைத்தோ,
0: அந்த மாதிரியான ஒரு பாவத்தெல்லாம் இவருடைய பாடல் இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறதுன்னா, சமகாலத்தவர் சீர்காழி மூவர்னு சொல்லுவா இல்லையா, அந்த சீர்காழி மூவர்ல அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர் இவா மூவரும் தான். அருணாச்சல கவிராயர் அவருடைய சமகாலத்தவரா இருந்ததுனால அவள்லாம் திண்ணையில உட்காந்துன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாளாம். வம்பு கிடையாது. இவாத்துல என்ன நடந்தது, அவாத்துல என்ன நடந்ததுன்னு அந்த மாதிரி வம்பு இல்லாம சங்கீதத்தை பத்தியே பேசுவா, ஆண்டவனை பத்தியே பேசிட்டு இருப்பா, இல்ல சங்கீதத்துல என்ன தாளம் என்ன சமாச்சாரம் அப்படிங்கறத பத்தி பேசுவாளாம். இப்படி இருக்கும் இவர்
2: புலியோர் வெண்பா சிதம்பர ஸ்தலம் சம்பந்தமாக 100 வெண்பா பாடல்களை கொண்டவர். இதை தவிர 50 பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார். வருணாபுரி தூது, சிதம்பரேசர் விடுத்தூது, விரலி விடுத்தூது, மூலிசர் குறவஞ்சி, விடங்கேசர் பதிகம், அநீதி நாடகம், ரதபந்தம் முதலிய சித்திர கவிகளெல்லாம் இவர் இசை பாடல்களாக

இயற்றிய கவி. இவர் இதை தவிர ஆதி மூலிசர், நொண்டி நாடகம், சிங்கார வேலற்பதிகம் அருமையாய் இயற்றி தந்தார் அவர் காலத்தில். இதில் புலியோர் வெண்பா அப்படிங்கிறது சிதம்பர ஸ்தலம் சம்பந்தமாக 100 வெண்பாக்களை கொண்ட பாடல்கள். இவர் காலத்தில் ராமஜய திருப்புகழ் அப்படின்னு ஒரு பிரபந்தம் பாடின பாலபாரதிங்கிறவர் இருந்தார். இதற்கு சிறப்பு பாயிரம் கொடுத்திருக்கிறார் அவர். அறிவுடையார் எல்லாம் உடையார் இல்லையா, இன்னொருத்தரோட திறமையை புகழ்ந்து பாராட்டுறதுங்கிறது ஒரு பெரிய நல்ல ஒரு அறிவுடைமைதான் அது. கல்வி கேள்விகளால வர அறிவோட உண்மையான அறிவும் இருக்கணும், அப்பதான் இப்படி பெருந்தன்மையாக உண்மையானது வெளிப்படும் அறிவுங்கிறது.

அதாவது ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணினா, சாமர்த்தியமா ஒரு அழகா பண்ணினானா, அவளை அப்ரிஷியேட் பண்றதுங்கிறது ஒரு பெருந்தன்மை வேணும். அப்படி இருக்கிறவா தான் பண்ண முடியும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறவாளால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாது. அந்த விஷயத்துல இந்த பால பாரதிங்கிற ரொம்ப பெருந்தன்மையா இவரை ரொம்ப பாராட்டி பாடியிருக்கார் அவர்.

இப்படி வள்ளுவர் சொல்றார், பிறர் சொல்ற சொல்ற அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அது உயர்ந்தவாளுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம வச்சுக்கிறது. இப்படி சத்சங்கமா இருக்கணும் அப்படிங்கிறார். அவ காட்டின ஒரு நல்ல வழிகளை பின்பற்றுவது இதெல்லாம் அறிவுதான். அதனால தான் பின்னாடி வரப்பொழுது சில சமயம் எச்சரிக்கையா நமக்கு அந்த அறிவு சொல்லிடும். பயப்பட வேண்டிய விஷயத்துல தான் பயப்படணும், எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. சில காரணங்களுக்கு பயப்படலாம், அறிவு அந்த அறிவே பயமூர்த்தி விட்டுரும் நமக்கு. அந்த அறிவுக்கு துன்பமே கிடையாது. அறிவு இருந்தா ஏழையா இருந்தா கூட பரவாயில்லை, எல்லாம் இருக்கிறதாக கருதப்படுவாவா. அறிவு இல்லைன்னா எது இருந்தாலும் அது பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறார். அதனால நல்ல உண்மையான அறிவுடையவர் உண்மைதான். இந்த பாலபாரதி மாரிமுத்தா பிள்ளையை அப்படி உண்மையாகவே பாராட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மாரிமுத்து பிள்ளைய புலமை திறம் போல முழுதும் தெளிந்த மனம் போல

0: அப்படி என்ன பாடுறாரு இந்த புலியூர் வெண்பா? பாடல முதல் ரெண்டடி ஸ்தலத்தினுடைய பெருமையை சொல்லும். பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டடி யமகத்துல அமைஞ்சிருக்கு. யமகம் அப்படின்னா அந்த பிற்காலத்துல எல்லாருக்கும் வழிகாட்டியா இது அமைஞ்சிருக்கு. இந்த புலி வெண்பா சர்வ கலாசாலை பாடமாகவும் இருந்திருக்கு. இன்னும் பல புலவர்களும் உரை எழுதியிருக்கா. வேலுச்சாமி பிள்ளை என்கிறவர் உரை எழுதி அச்சிட்டிருக்கார். இந்த ஸ்தலம் நிறைய வரலாறு சொல்றது. நொண்டி நாடகம்ங்கிறது 18ஆம் நூற்றாண்டிலே அதிகமாக பாடின பிரபந்த வகை. ஒருவன்
1: ஒருத்தன் என்ன பண்ணினானா, ஒரு வேசி கிட்ட மோகம் கொண்டானான்.

விழுந்து அந்த மாதிரி போன உடனே இந்த ஒரு கதையினால இந்த நொண்டியே சபையில வந்து தடியை ஊனிண்டு நொண்டியா தன்னுடைய கதையை சிந்து பாட்டு மூலமா ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். ஆனா இது எப்படி தெரியுமோ, தில்லை விடங்கனில் கோயில் கொண்டிருக்கும் அந்த சுவாமி செல்வராக சுவாமியினுடைய அருள்னால அவனுக்கு கை கால் வந்துடுத்தான். கை கால் வந்ததுனால ஆண்டவனிடம் சென்று என்னை மன்னிச்சிடுங்கோ, இனிமே இந்த மாதிரியான எண்ணமே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் பிரார்த்தனை பண்ணிட்டானாம். இந்த பிரபந்தத்துக்கு பேரு தான் இந்த நொண்டி சிந்தவர் பாடுறார்.

இப்படி நொண்டி சிந்து பாடியார். இவர் காலத்தவர்தான் முத்து தாண்டவர். அவர் மாதிரியே இவரும் பரம்பரையை வளர்த்துக்கல. இவர் பேரர் ஐயாத்துறை பிள்ளை. இவரும் தமிழ் புலவர்தான். அவரும் முன்னிலையிலே இவருடைய புத்திர பௌத்திராதிகரான வேலுசாமி பிள்ளைங்கிறவர் மாரிமுத்தா பிள்ளையோட நூல்கள் சிலதையெல்லாம் அச்சிட்டாராம் அவர். அவரும் வெண்பா நன்னாக பாடுவார். அதனால அவருக்கு வெண்பா புலி அப்படின்னே ஒரு பட்டம் அவருக்கு கொடுத்துருக்காராம். அவர் யாருடைய சிஷ்யர் தெரியுமோ? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய சிஷ்யர். அவர்கிட்டதான் இவர் கத்துண்டாராம் கல்வியெல்லாம். இருவரும் இவரும் சிதம்பரத்திலே தமிழ் பண்டிதராய் இருந்த பொழுது தேவார வைப்புத்தல வெண்பா கச்சி குமரக்கோட்ட பிரபந்தங்கள் இதெல்லாம் இவர் பாடினது. இப்படி அநேகமான ஒரு பாடல்கள் எல்லாம் அங்கே பாடியிருக்கார். அது மட்டுமல்ல, நம்ம இறைவன் கிட்ட காட்டுற அந்த அன்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? காதல்ல பலவிதம் இருக்கு. அதை இறைவன் கிட்டையும் காமிக்கலாம், அம்மா பிள்ளைகளுடைய பாசத்துல அதுலயும் காமிக்கலாம். அப்படி அந்த இறைவன் கிட்ட காட்டுற இந்த காதலும் அவன் அருளால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு மாணிக்க வாச்சகர் சொல்லியிருக்காரே, அந்த மாதிரி ஆண்டவனுடைய அருள் இருந்தா அவனுடைய இது எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அரசன் கிட்ட மந்திரியா இருந்தப்போ மாணிக்க வாச்சகர், அவர் உடம்புதான் வேலை பண்ணிட்டு இருந்ததே தவிர அந்த உள்ளமானது ஆண்டவனை எப்பொழுது பார்ப்போம், ஆண்டவனுக்கு எப்பொழுது சேவை செய்வோம், இப்படிதான் அவருக்கு இருந்தது.

நான் யாரு, உள்ளம்னா என்ன, ஞானங்கள்னா என்ன, இதன் பொருளை யார் அறிவா, இப்படியெல்லாம் நினைச்சு நினைச்சு நினைச்சு அவர் உள்ளத்திலிருந்தே எழுந்த சந்தேகம் இப்படி பாட்டா வெளிவந்திருக்கு அவருக்கு. இது எதனால? இறைவன் மேல கொண்ட அன்பு, அந்த அன்பின் மேலே மேலீட்டினால வர்றது. அதெல்லாம் எப்படி இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னா, பற்றற்று இருக்கணும். ஒரு பற்று இருந்தால் நமக்கு எவ்வளவு துன்பம் கிடைக்குமோ, அந்த மாதிரி சம்சார சாகரத்தில் நம்ம உழன்றிருக்கும் பொழுது ஒரு பற்று இருந்தால் நமக்கு நிச்சயமாக அது துன்பம்தான். ஆனால் ஆண்டவனிடத்தில் பற்று இருந்தால் பற்றற்று வாழ வேண்டும். எங்கே? சம்சாரத்தில் பற்றற்று வாழ வேண்டும், ஆண்டவனிடத்திலே பற்றுக்கோடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக உணர்த்திருக்கார். மலையத்வஜ மன்னனுக்கும் காஞ்சனமாலைக்கும் பிறந்த, அதாவது அந்த யாக குண்டத்திலேருந்து வந்த பெண் தடாதகைக்கு இறைவன் எப்படி அருள் செய்தார் தெரியுமா? இறந்ததும் தடாதகை, மன்னன் இறந்ததும் அந்த தடாதகை அரசை ஆண்டு கலைகளெல்லாம் கற்று பாண்டிய நாட்டை கன்னி நாடாகவே ஆக்கிய பெருமையானது உண்டு. எட்டு திக்குகளிலும் சென்று போர் புரிந்து வெற்றி பெற்று சிவபெருமானே எப்பொழுது இவள் கல்யாணம் செய்து கொள்கிறார்களோ, இந்த குழந்தை வந்தபோது மூன்று

கர்ப்பத்தோடு வந்தது. அந்த மூன்றாவது ஸ்தனமானது எப்பொழுது சிவபெருமானை திருமணம் பண்ணிப்பாளோ அது தானாக மறைந்து விடும் சொன்னான். அந்த மாதிரி ஆண்டவனுடைய அருள் இருந்ததுன்னா ஆண்டவன் எப்படி வேணாலும் வருவான். நமக்காக அதுவும் நாம் மனித அவதாரம் எடுத்தோமானால் மனித அவதாரத்திலேயே அவரும் வந்து நமக்கு எல்லா உதவிகளையும் செய்வார். அப்படி எப்பொழுதுமே சதா சர்வ காலமும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்னும் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும். அப்படியே நடந்தது இப்போ. அதனால இறைவன் தான் இங்கே மாப்பிளையானார். இப்படி மனித பிறவிக்கு இறைவன் கருணை காட்டுறது, இறைவன் திருவிளையாடல் எல்லாம் அந்த முறையிலே தான். மாரிமுத்தா பிள்ளையில இந்த பாட்டு, இந்த பாட்டுல இது அமைஞ்சிருக்கு. அவர் தம் பாடல்களில் மூன்று சரணங்கள் இருக்கு. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கீர்த்தன வடிவமாக அமைச்சிருக்காராம். தமிழிலே இவர் ஆதி மூலர்னே இவருக்கு பேர். தியாகராஜ சுவாமியினுடைய பாடல்களும் இந்த தமிழிசை பாடல்களை இவருடைய பாடல்களும் முக்கியமாக இடம்பெறுமாம். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்பேற்பட்ட ஒரு தமிழிசை பாடல்கள் மாரிமுத்தா பிள்ளை அவ்வளவு அழகாக பண்ணியிருக்கார். இவருடைய பாடல்களுக்கு முத்திரையெல்லாம் என்ன அப்படின்னா தில்லை. முத்திரைன்னா யாரோட பாடல்னு நாம உடனே புரிஞ்சுக்கலாம். இப்படி அந்த தில்லை என்பதை ஆலய முத்திரையா பயன்படுத்தினார். திருத்தில்லை வந்தோம்னா நந்தவன குயில்களெல்லாம் கூடி பிறவியாகி பகை நெறியை விடுங்கள் அப்படின்னு இந்த பகையில இந்த சம்சார சாகரத்திலேருந்து நம்ம விடுபட்டு ஆண்டவனிடத்தில் பக்தி செய்தோமானால் அந்த ஆண்டவனுடைய கருணையானது நமக்கு எப்பொழுதும் நம்மை காப்பாற்றும். இதையெல்லாம் நாம் நினைத்து ஹரஹர சிவ சிவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா கோவிலுக்குள்ள போனாக்க நமக்கு இருக்கிற எல்லா துன்பங்களும் நீங்கிடும் அப்படின்னு சேக்கிழார் பெருமாள் சொல்லியிருக்கார். எப்படின்னா

இவ்வளவு அழகாக சொல்றார். அந்த மாதிரி சிவபதம் கிடைச்சிடும் அப்படிங்கிறார். அருணகிரிநாதர் கூட அவருடைய திருப்புகழலை எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா,

அப்பேற்பட்ட அந்த தில்லை ஸ்தலத்துல ஆலய முத்திரை இதை எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்கார் இவாளும். மாரிமுத்தா பிள்ளை பயன்படுத்தியிருக்கிறார் இன்னொரு பாடல்ல, காலை தூக்கி நின்றாடும் அந்த பாடல்ல எதுக்குள்ள காம்போஜ பாடல் ரொம்ப புகழ் வாய்ந்த பாடல். முதல்லயே சொன்ன மாதிரி கச்சேரிகளிலும் பரதநாட்டிய நாட்டிய பெண்மணிகள் எல்லாரும் இதை ஆடுவார்கள் பாடுவார்கள், இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த

அதாவது காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, எத்தனை நாள் இந்த ஒரு காலம் ஊனிண்டு ஒரு காலம் நீ தூக்கிண்டு நின்றுண்டே இருப்ப, ஏன் இன்னொரு காலையும் கீழே வச்சுட்டா இந்த உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும்னு பயப்படுறியா? அதனால தான் ஒரு காலை தூக்கிண்டு மக்களெல்லாம் நீ காப்பாற்றணும்னு, மக்களுக்கெல்லாம் நீ அருள் புரியணும்னு ஒரு காலை தூக்கிண்டு ஆடிண்டே இருக்கியா? நீ ஆடிண்டே இருக்கிறதுனால்தான் நாங்கள் எல்லாரும் ஆடிண்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் தெரியுமா? அது மட்டுமல்ல, நந்தி நாரதர் இவா யாழ் மத்தனம் எல்லாம் கூட கையாண்டதை சொல்றார். எப்படின்னா,

இந்த பாடல்ல இவ்வளவு அழகாக அவர் சொல்லியிருக்கார், முருகனை பெற்ற அந்த முருகன் யாரு, தந்தைக்கே பாடம் சொன்ன அந்த முருகன் இல்லையா அப்படின்னு அவரை புகழும் புகழறார். அவர் இப்படியெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு

அந்த விஷயத்தையும் அவர் சொல்றார். இன்னொரு பாடல்ல ரொம்ப அழகாக சொல்றாரு, எப்படின்னா எல்லா பாரத்தையும் அவரே சுமக்கிற மாதிரி வேண்டி பாடுறாராம்.

பல்லை காட்டி முப்புறத்தார் முன்னே நின்ற பல்லை

இப்படி அவர் அந்த பெருமான் காலெடுத்து ஆடியது ரிஷப வாகனன்னு சொல்றது. ஓட்டிலே பிச்சை எடுத்து சாதி அம்மா அப்பா இல்லாத தனி ஒருவர் உடம்பிலிருந்து பாதி பெண் பிள்ளைக்கு முருகப்பெருமானுக்கு வள்ளி குரத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்து குறவர் சம்பந்தம் செய்தது. ஆனாலும் உனக்கு ஈடு இணை யாரப்பா அப்படிங்கிறார்.

அப்படிங்கிறது போல திருமூலர் சொன்ன திருமந்திரம், அவர் இவ்வளவு அழகாக சொல்றார் திருமந்திரத்தில், பிரம்படிப்பட்டது, கூலி ஆளா போனது, எலும்பை போட்டுண்டது, பைத்தியக்காரனாக இருந்தது. ஏழாம் திருமுறையில சுந்தரர் பெருமான் அவரை எம்பெருமான் தடுத்தாட்கொண்டார் இல்லையா, தடுத்தாட்கொண்டு கோவில்ல போய் மறைஞ்ச உடனே யாரடா நீ அப்படின்னு ஒரு கோபத்தோட செய்ட்டு, நீ யாரு அப்படின்னு பித்தா அப்படின்றா, ஒரு என் மேல ஒரு பாட்டு பாடுங்கிறார். எனக்கு பாடெல்லாம் தெரியாதுன்னு, இப்போ பித்தா பேயான்னு என சொன்னியே அந்த பித்தானே பாடுன்னு அடி எடுத்து கொடுக்கிறார். உடனே அவர் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி அப்படின்னு அந்த பாடலை பாடுறார். ஆண்டவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நாம் என்ன வேணாலும் செய்யலாம். இப்படி திருஞான சம்பந்த பெருமான் அவரும் ஆண்டவனை உருகி உருகி அவர்கள் பாடின அந்த தேவார பாடல்களெல்லாம் நாமும் பாடினோமானா நமக்கும் ஆனந்த கண்ணீர் பொழிய நம்மெல்லாம் பாடுவோம். அந்த சேக்கிழார் பெருமான் எவ்வளவு அழகாக இதை பாடியிருக்கார் அப்படின்னா,

0: பொறுமே அழுது அருளினார்.
1: அதாவது ஆண்டவனை அழுது அருளினார் அப்படின்னு சொல்றாரு, அமுது அருளினார் அப்படிங்கறதா நம்ம எடுத்துக்கணும். அப்பா தண்ணியில மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது தண்ணியில மூழ்கின உடனே இந்த குழந்தை அப்பாவை காணும்னு அழுதுது இல்லையா, அது எதுக்காக? இந்த மாதிரியான ஒரு ஞானப்பால் ஆண்டவன் கொடுக்கிறார் இல்லையா. பார்வதி தேவி எவ்வளவு அழகாக அந்த ஞானப்பாலோடு சேர்த்து ஊட்டின உடனே இந்த குழந்தை தோருடைய செவியன்னு பாடினார். சேக்கிழார் பெருமான் இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார், ஞான சம்பந்த பெருமான் அழறதை இவ்வளவு அழகாக எடுத்து சொல்றார் இல்லையா. அவர் திருஞான சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவா எல்லாரும் ஆண்டவனை நினைத்து நினைத்து எல்லா ஸ்தலங்களிலும் சென்று எவ்வளவு தேவாரத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார், திருவாச்சகத்தை எல்லாம் அருளி செய்திருக்கிறார். அதன் மூலமாக இன்று நாம் சிவ கோவில்களெல்லாம் அதிலெல்லாம் அந்த பாடல்களெல்லாம் ஒலிக்கின்றது. இதையெல்லாம் நாம் அனுபவிச்சுருக்கோம். சிவபெருமானே என்னை காப்பாத்து, இதில் உனக்கு ஒரு கஷ்டத்தும் ஒற்றமும் கிடையாதே, உனக்கு என்னை காப்பாத்துறது உனக்கு என்ன கஷ்டமா, நடராஜர் பேரில் குறை சொல்லாம இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். சிவபுராண கதைகளையும் சில பாட்டில் அவர் சொல்லியிருக்கார் மாரிமுத்தாப்பிள்ளை. நடராஜ பெருமான் இவருடைய கனவுல வந்து பாடுன்னு சொன்ன நாள்லேருந்து அன்னைக்கு பாட ஆரம்பித்தவர் தான் அவருடைய 75வது வயது வரைக்கும் அவர் ஆண்டவனை பற்றி பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார். சீர்காழி அருணாச்சல கவிராயர் அவரோட பழகி இருக்கிறதுனால அவர் அவருடைய பாடலெல்லாம் பாடுறத பாடி கேட்டு இவர் பயனடைஞ்சிருக்கார். முத்து தாண்டவருக்கு பிறகு குப்பையாப்பிள்ளை பரம்பரை தில்லையிலே வாழ்ந்தார். அவளிடமும் பழகி இசைஞானம் புலமையெல்லாம் எல்லாத்தையும் வளர்த்துண்டார். வட திருமுல்லை வாயில்ல, கொடி அம்மன் வீதி, அந்த அது மேலே ஒரு பஞ்சரத்னம் பேர் அவர் பாடியிருக்கார். இப்படி பல பாடல்களையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். பிற்காலத்தில் மாரிமுத்தாப்பிள்ளை வேறு பிரபந்தங்களில் அவருடைய கொள்ளுப்பேரன் வேலுச்சாமி பிள்ளை அவர் குறிப்பிட்ட செய்திகள் தான் நாம் இன்னைக்கு சொல்லின்றிருக்கோம். நடராஜ பெருமானை முன்னிலைப்படுத்தி பாடிய பாட்டு என்ன பிழைப்பு ஐயா உன்னுடைய பிழைப்பு அப்படின்னு அந்த பாடலிலையும் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கார். இப்படி ஒவ்வொரு பாடலிலும் மிக அழகாக எல்லாவற்றையும் சேர்த்து விளக்கியிருக்கிறார் அவர். இப்படி சீர்காழியிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த மூவரில் தில்லை விடங்கன் மாரிமுத்தாப்பிள்ளை ஒருவர் தான் இவர். முத்துசுவாமி, முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தாப்பிள்ளைன்னு இவா மூணு பேரை சொல்கிறோம். சீர்காழி மூவர்னு கர்நாடக சங்கீதத்தில் தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரின்னு எப்படி சொல்கிறோமோ இவா மூவரையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கும் இவருடைய பாடல்கள் இன்னைக்கு இது கிடைத்ததற்கரிய இந்த பாடல்களையெல்லாம் நாம் பாடம் பண்ணினோம்னா நிச்சயமாக நமக்கு குறையே இருக்காது. நம் வாழ்வில் நமக்கு வேண்டத்தக்கதுங்கிறது நிறைய இருக்கு. இத்தனையும் நாம் முறையாக பண்ணணும் அப்படின்னா மாரிமுத்தா பிள்ளை போன்றவாளுடைய தமிழிசை பக்தி பாடல்களையெல்லாம் நம்ம கத்துண்டு பாடி நம்ம நிம்மதி அடையணும். 75 ஆண்டு எளிமையாய் வாழ்ந்தே எழுச்சி பாடல்கள் இறையருளால் தந்து மாரிமுத்தா பிள்ளை வாழியவே நாம் நடந்து கடந்து மலை போன்ற

இதுவரை மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் கேட்டீர்கள். இசைப்பேருரை நிகழ்த்தினார் கிரிஜா ராமசாமி அவர்கள். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின், கே. ஜெய் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இந்த அலைவரிசையில் நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வசந்தா ராஜகோபாலன் குழுவினரின் பக்தி பாடல்கள், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இசை நிகழ்ச்சிகளை கேட்டு இன்புறுங்கள் நேயர்களே.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் சரணாலயம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம் P. சுசீலா குரல்கள்.

நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் மகுடி திரைப்பட பாடல்.

0: மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.1 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.1 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 76%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 59%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம் பாதுகாக்கப்பட வேண்டிய மணல், எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 17வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக இருதய நாள் சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் சொத்து வரியை செலுத்த நாளை கடைசி நாள், எம் உத்ரா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம். காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 தேன் செந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வசந்தா ராஜகோபாலன் குழுவினரின் பக்தி பாடல்கள், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்வநிதி திட்டம், தெருவோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர் டாக்டர் என் சுல்தானா நசீமா பானு அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி. 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. ஷாகேந்திர விலாசத்தில் குரலி பயிற்சி, இணைப்பேராசிரியர் முனைவர் டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள் வழங்கும் உரை. 2:55 வானிலை, 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 திரைகானம். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ மோகன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராமம் உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம். 8:05, 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை, மனநல மருத்துவர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். உலக மருந்தாளுநர்கள் தினத்தை ஒட்டி மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் மருந்தியல் கல்லூரி முதல்வர் கே ரமேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். 101 FM கோல்டு அலைவரிசையில் 3:10 இனியராகும் நிகழ்ச்சியில் உஸ்தாத் யூனுஸ் ஹுசைன் கான் அவர்கள் பாட்டு, 4:10 பொங்கும் மங்கலம் கண்டிலி ஆர் கோவிந்தராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu.